0: மீசை முறுக்கு இரண்டு படத்துக்காக இடம்பெற்ற பாடல் நம்ம கேட்டிருந்தோம். வணக்கம் நிகழ்ச்சியில ரவீன் திரேசாவின் காலை வணக்கம். சரிங்க, இன்றைக்கு வந்து வாய்ப்புகள் தினம் சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க திரேசா.
1: சரி,
0: அதனால இந்த வாய்ப்புகள் பற்றி தான் இன்றைய வணக்கம் இந்த நம்ம பேச போறோம்.
1: இந்த உலகமே அப்படின்ற ஒரு வாய்ப்பு அப்படின்ற ஒரு சக்தியில தான் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, அந்த வாய்ப்பை நாம எப்படி பயன்படுத்திக்கிறோம் இருக்கு. அதுக்குதான் ஏபிஜி அப்துல் கலாம் சார் சொல்லிருக்காரு, வாய்ப்புக்காக காத்திருக்காதீங்க, உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்குங்க.
0: சரி, இன்றைக்கு வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை பற்றி தான் பேச போறீங்க. எப்பயாவது ஒரு நாள் இதற்கு முன்பு ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும், நீங்க சரியா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கு வந்து அந்த வாய்ப்பு பயன்படுத்தினாலதான் இன்றைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அது என்ன வாய்ப்பு, எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்றத இன்றைக்கு அழைத்து சொல்லுங்க.
1: அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு நட்பாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இல்ல நல்ல அழகான ஒரு தருணமா இருக்கலாம். அதை நீங்க பயன்படுத்தி வா, உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இல்லைங்க, நல்ல வேலை அந்த வாய்ப்பு நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சா அழைக்கலாம்.
0: உங்களோட வாழ்க்கைய மாற்றிய அந்த வாய்ப்பு அழைத்து சொல்லுங்க. 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: விக்னேஸ்வரியோட வாழ்க்கையை மாற்றி அந்த வாய்ப்பு என்ன?
1: கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாரு, நீ எவ்வளவு படிக்கிறனாலும் படிக்கலானே, நான் மாஸ்டர் பிஎஸ்சி
2: படிச்சுக்கிட்டேன். ஓ,
0: என்னங்க உங்களோட கதை வந்து சூரிய வம்சம் படம் மாதிரி இருக்கு.
2: எனக்கு நினைவுக்கு என்ன வருதுன்னா, அவர் அந்த சாவிய கீழே போட்டு ஆசீர்வாதுவாங்களா, அந்த மாதிரி எதுவும் இருக்க மேசைக்குல.
1: இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப சூட்டபிள், ஏன்னா அவரோட பர்த்டே, ஹாப்பி பர்த்டே.
0: அவருக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம், ஏன்னா நீங்க திருமணத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கம் கொடுத்திருக்காரு, படிங்க அப்படின்னு சொல்லி.
1: ஆமா ஆமா, ரொம்ப அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல் பண்றேன். நான் இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிஎஸ்சி படிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்னொரு ஒரு டபுள் மாஸ்டர் செய்யலாம்னு ஒரு ஐடியா இருக்கு.
0: நான் உங்களை முனைவர் விக்னேஸ்வரின் தான் கூப்பிடணும்.
1: ஐயோ
2: முனைவரே, நீங்க வேற மாதிரி படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண தெரியாம டபுள் மாஸ்டர் ரவீன், முடியுமா?
0: வா, தேங்க்யூ
1: சார்,
0: ரொம்ப நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.

0: முதல்ல அழைத்து பேசிய விக்னேஸ்வரிக்காக அந்த பாடல் நாங்க ஒளிபரப்பு செய்திருந்தோம். சரி, இன்றைக்கு வணக்கம் இல்ல வாய்ப்புகள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். வாய்ப்புகள் தினம் இன்றைக்கு. அடிப்படையில் இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிறதே ஒரு கலைதான், உண்மையா இல்லையா?
1: ஆமா, அதை பயன்படுத்திக் கொள்ளணும்னு நினைக்கும் போதுதான் அடுத்த கட்டத்துல நமக்கான ஒரு நல்ல விஷயங்கள், அந்த ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில நடக்கும். அதனாலதான் வாய்ப்பு சிறியதோ பெரியதோ வாய்ப்புன்னு வந்த முதல்ல பயன்படுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
0: அதுதான், சிலர் பார்த்தோம்னா கணக்கா உங்களுக்கான அந்த வாய்ப்பு வருதுன்னு தெரிந்து அதை பயன்படுத்திக்குவாங்க. சிலருக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும், இந்த வாய்ப்பு எப்படி நம்ம கேட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இன்றைக்கு நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டிருந்தோம், உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு உங்க வாழ்க்கையை மாற்றிருக்குங்க, அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் அழைத்து பேசுங்க. இன்றைக்கு நம்ம
1: சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு வணக்க மின்னல் வழங்கி கொண்டு இருக்கின்றது. பொதுவாகவே நீங்க சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பு ஒரு சிலர் பயன்படுத்துவாங்க, இன்னொரு சிலர் வந்துட்டு பயன்படுத்தாம இருப்பாங்க. ஆனா அதுல நடுவில் ஒருத்தவங்க இருப்பாங்க, என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னே புரியாமலே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துடாதீங்க, தயவு செய்து அழுத சொல்லுங்க. சொல்லுங்க 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு எந்த வாய்ப்புங்க உங்க வாழ்க்கைய மாற்றி இருக்கு.
0: அசல் கோளாறு பாடி இருக்கும் பாடல் வருதுங்க, வாங்க நம்ம நிகழ்ச்சி.

0: ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தியவர்கள் தான் மிக சரியா பயன்படுத்தவங்க இன்று உலகத்துல சாதிச்சு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த வாய்ப்பு உங்க வாழ்க்கையை மாற்றி இருக்கான்னு நாங்க கேட்டிருந்தோம்.
1: வினோதினி, என்ன வாய்ப்பு வந்துச்சு வினோதினி?
2: நான் வந்து ஒரு ஜிஎல்சில வேலை செய்யறேன்.
1: பயன்படுத்தினாலதான் இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்க.
2: ஆமா, இன்னொன்னு என்னன்னா, அந்த டோஸ் மாஸ்டர் சேர்ந்ததாலதான் எனக்கும் தவறின எங்க அப்பாவுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பே இப்போ பாருச்சு. ஐ பிகேம் எ பெட்டர் டாட்டர், மோர் தென் எ பப்ளிக் ஸ்பீக்கர். டோஸ் மாஸ்டர்ஸ் மேட் மீ எ குட் டாட்டர், ஒரு நல்ல மகளா நான் பாருந்தேன் எங்க அப்பாவுக்கு. என்னோட கம்யூனிகேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. அது ஒண்ணு இருக்கு எங்கிட்ட, அது அந்த வாய்ப்பை
0: வாழ்க்கையில நம்ம வந்து மீண்டும் எழணும்னு சொல்லிதான் அந்த இயற்கை கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை வந்து யார் மூலமாவது அனுப்பி வைப்பாரு. நாம என்ன நினைச்சுப்போம், ஏதோ ஆறுதல் சொல்றாங்க, ஆனா அது ஆறுதல் கிடையாதுங்க. உங்களுக்கான வாய்ப்பு கொஞ்சம் திரும்பி பாருங்க.
1: ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. இன்றைக்கு வந்து வாய்ப்புகள் தினம், அதனால கொஞ்சம் அழைத்து அந்த கதையை எங்களோட பகிர்ந்துக்குங்க. 2282 5733 அல்லது 4768

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM. சொல்வீந்தர் சுகி சிவா.
1: அதிகாரம் மட்டும்தான் ஒரு தலைமையின் இலக்கணம் என்பதல்ல, சேவையிலும் ஒரு தலைமை தன்னுடைய முக்கியத்துவத்தை பணிய வைக்க வேண்டும். ஆனாலும் ஒன்னு கவனிங்க, சுவாமி விவேகானந்தர் எவ்வளவு அழகா சொல்றார், எதை செய்தாலும் எஜமானனாக செய். டயோஜினீஸ் ஒரு பெரிய கிரேக்க சிந்தனையாளன், அவன அடிமை வியாபாரத்துக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் நாலு பேர் சொன்ன சொன்னாரு, என்ன எடுத்துட்டு போய் நீங்க விக்கலாம், நான் உங்க கூட வர்றேன், ஆனா உன்னை மறந்துடாதீங்க, ஒரு எஜமானனை நீங்கள் விற்க போகிறீர்களே ஒழிய ஒரு அடிமை அல்ல. போய் நிக்கிறார் அந்த சந்தையில, இந்த எஜமான யாராவது வாங்கிக்கிறதா இருந்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு, ஒரு எஜமானனை கொண்டு போகிறீர்கள் அப்படிங்கிறார். பாருங்க, அறிவுடையவர்கள் விழிப்படைந்தவர்கள் தான் அடிமை அல்ல எஜமானர் என்பதை புரிந்து கொள்ளுகிறார்கள். அது ரொம்ப அழகான கட்டுரையாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களை நாம் பாராட்ட வேண்டும்.
2: இளமை, புதுமை, இனிமை.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1-1-7-2-9-1-9.
1: இன்று உலக வாய்ப்பு தினம். உங்க வாய்ப்பு, ஒரு வாய்ப்பு உங்க வாழ்க்கைய மாற்றிருக்காங்க.
0: அரசிக்கு எந்த மாதிரியான வாய்ப்பு வந்துச்சு?
2: ஆக்சுவலி எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எங்க ஹஸ்பண்ட் கொடுத்தாரு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீங்க பேர் காடி லைசன்ஸ் எடுத்துக்கோங்கன்ட்டு. ஓகே, நான் என்ன செஞ்சேன், அட்வான்ஸா காடிக்கும் மோட்டருக்கும் சேர்த்து எடுத்து இன்னைக்கு நான் காடி நல்லா ஓட்டிட்டு போறேன்னா மெயினா அவர் கொடுத்த அந்த வாய்ப்பு தான் எனக்கு.
0: ஆனா அது திருமணத்திற்கு முன்பு அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வரல?
2: வந்துச்சு. நான் காடி ஓட்டணும், மோட்டர் ஓட்டணுங்கிற ஒரு ஆர்வத்துலதான் இருந்தேன். பட் இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்த கையோட அதை அப்படியே எடுத்துட்டு, ஓகே காடிக்கு மோட்டருக்கு சேர்த்து லைசன்ஸ் எடுத்துட்டு நான் ஐ கேன் டிரைவ் காடி ஓட்டுவேன், மோட்டரும் ஓட்டுவேன், பஸ் டாக்ஸி இப்படி யூஸ் பண்ணிட்டு ரொம்ப லேட்டாகும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர. சோ நான் காடியும் மோட்டரும் எடுத்த கையோட ஐ கேன் மேனேஜ் எல்லாம், கொஞ்சம் வேலையே வர்றது, வேலையே வேலைக்கு போறது, அந்த மாதிரி எல்லாம்.
1: இதுல என்ன தெரியுங்களா, உங்க கணவர் கொடுத்த வாய்ப்பு ஒரு பக்கம், ஆனா அந்த வாய்ப்பை சரியான தருணத்துல நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்களே, அதுதான் உங்களுடைய வெற்றியோட ஒரு ரகசியமா இருக்கு.
2: அது உண்மை. இன்ன வரைக்கும் நான் அவர்கிட்ட வந்து என்ன சொல்றதுன்னா, கொடால கொடி நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு நான் நல்லா காடி ஓட்டுறேன்னு அதுக்கு நீங்க மெயின் காரணம்.
0: அவர் எங்கேயாவது அழைத்துட்டு போனீங்களா இல்லையா?
2: நான் அவரை நிறைய கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கிறேன். நானும் அவர் மின்னுக்கு காடி ஓட்டி நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன், என்னாலையும் ஓட்ட முடியும்.
0: பாஸ் பண்ணிட்டேன்,
2: அவருகிட்டே நான் பாஸ் பண்ணிட்டேன்.
1: அது பெரிய விஷயமா? பெரிய விஷயம்.
2: ஆமா,
0: ரொம்ப நன்றி.
2: ஓகே, ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7219 19.
1: கிஷன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: ஓ, அதுவா, புதிய ஜாலோர் கமிலா வாங்கிட்டல, அதான். அதோட ஒரு செல்ஃபி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்.
1: ஒரு நிமிஷம், கொடிய ஏத்திட்டீங்களா?
2: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதான முக்கியம்.
1: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைகீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
2: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
3: பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க, நகைச்சுவை இல்லனா எப்படி?
4: ஒரு போட்ல போயிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட் ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைட் ஓட்ட போட்டு தண்ணி எல்லாம் வெளியாச்சு.
3: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
5: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசேதும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க. எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னலப்ப.

0: வாய்ப்புகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க ரவன். இதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆய்வுகள்ல பலர் வாய்ப்பு இல்லாததுனால இல்ல, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துறதுனாலதான் 64 விழுக்காட்டினர் வந்து பின்தள்ளப்படுறாங்க. குறிப்பா இந்த நேரமின்மை, மடத்தட்டுப்பாடு, தோல்வி பயம் இதெல்லாம் தான் முக்கிய காரணமா இருக்கு. ஆனா கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினா என்ன நடக்கும்
1: நமக்கான வாய்ப்பு வெற்றிகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் வந்துட்டு சில உலக நாடுகள் மக்களும் வந்துட்டு அவங்க வந்து நம்புறாங்க. திரீசா, சில நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தோம்னா ரொம்ப தைரியமா இருக்காங்களா?
0: ஆமா,
1: வாய்ப்புகளை தேடுறதா இருக்கட்டும், அந்த புதிய வாய்ப்பை தேடி போகும்போது சில ஆபத்துகளும் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியுதா? ஆனா அந்த ஆபத்து இருக்கிறது தெரிந்தும் பரவாயில்ல, நாங்க முயற்சி செய்யறோம் அப்படின்னு இருக்காங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கால எடுத்துக்கிட்டா, ஒரு ஏதாவது ஒரு புதிய வாய்ப்பை தேடி போறாங்க, அந்த வாய்ப்புல ஒரு தோல்வி வருதுன்னா அந்த தோல்விக்கு அப்புறமா மீண்டும் அதே முயற்சி அவங்க மேற்கொள்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்காங்களாம். இப்ப சிங்கப்பூர்ல பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா, நம்ம ஒரு புதுசா ஒரு வாய்ப்பை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு அதீத வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒன்று. இப்ப சைனாவுக்கு நீங்க போனீங்கன்னா, இப்ப சைனா நமக்கு தெரிஞ்சதுதான், தொழில்நுட்பத்துல வந்து அதிநவீன வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப அங்குள்ள மக்களுக்கு ஒரு போட்டி என்னன்னாக்கா, நம்ம வந்து இந்த புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டாலே நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. அது வந்து அந்த நாடு பொறுத்து இருக்கு. இப்ப நம்ம நாடு எடுத்துக்கிட்டா, இப்ப வந்து தொழில் துறைகளா இருக்கட்டும், இப்ப வந்து நம்ம வந்து தீவை நோக்கி போயிட்டு இருக்கோம், தொழில்திறன் பயிற்சிகள் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு திறன், ஏதாவது ஒரு பயிற்சிகளை, அந்த வாய்ப்புகள் இருக்கும் போது கற்றுக்கொள்ளும் போது நமக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம். அடிப்படையில்
0: இப்ப என்ன ரவீன், இப்ப ஒரு புது வாய்ப்பை கற்றுக்கொள்ளும் போது இருக்கிற வாய்ப்பு போற மாதிரி தோன்றுவானா? அதெல்லாம் கிடையாது. புது வரவு வரும்போது தாங்க பழசு போய் இன்னும் அதிகமான கதவுகள் திறக்கப்படும். நீங்க சொன்ன மாதிரி, அதனால இன்று உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தினாலும் விட்டுருங்க. இன்றைக்கு எது கிடைக்குதோ அதை முழுமையா பயன்படுத்துங்க, அவ்வளவுதாங்க.
1: இன்றைக்கு வந்து வாய்ப்புகள் தினம், அந்த ஒரு நினைவூட்டல வணக்க மின்னல் உங்களுக்கு வழங்குது. நிறைவான நேயர் கோகிலா மோகன் வந்திருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு
2: கேட்டுலாம். எனக்கு வந்து 2015 வரைக்கும் காடியே ஓட்ட தெரியாது. உட்காந்துட்டு நீங்க ஓட்டுங்க இப்படிதான் ஓட்டணும் இறங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஓட்டி இந்த காடினால நான் ஒரு பிசினஸ் செஞ்சு இப்ப ஒரு கம்பெனிக்கு போஸா இருக்கேன். எல்லாமே வந்து எங்க ஹஸ்பண்ட் தான், அவனால முடியும், செய்ய முடியும். அந்த வாய்ப்பு அவர் தான் கொடுத்தாரே. சிங்கப்பூர்லதான் வேலை செஞ்சேன், வேலையா தான் செஞ்சிருக்கேன். ஆனா தேங்கல, இப்ப நான் வந்து கல்யாணம் பண்ணி வந்து 2015 இருந்து ஒரு பாஸா இருக்கேன்.
1: என்ன நிறுவனம் அது?
2: கிளீனர் சப்ளை பண்றேன் கிளேங்ல.
0: உண்மையிலேயே உங்க கணவர் உங்க வாழ்க்கைக்கு ஒரு விளக்க வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு.
2: என்னால முடியாதுன்னு எதுவுமே இல்ல அப்படின்னு, முடியும், இது முடியும், கண்டிப்பா உன்னால முடியும். நான் ஒரு முடிவு எடுத்தாலும் கம்பெனில எதுவா இருந்தாலும் ஒரு ஒரு அட்வைஸ் மாரி எல்லாத்துலயும் முடியும்.
1: பெரும்பாலும் இந்த வாய்ப்பு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு ரிஸ்க் மாதிரி நம்மளுக்கு இருக்கும்.
2: ஆமா,
1: அது ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அவங்களோட வாழ்க்கையில இந்த வாய்ப்புல?
2: நிறைய இருந்திருக்கு, நிறைய. அந்த கிளீனர் சப்ளை பண்றது, அப்புறம் அந்த மீட்டுங்க, அதெல்லாம் நிறைய நான் தாண்டி வந்திருக்கேன்.
1: அதெல்லாம் தாண்டி அந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்திருக்கோம் அப்படின்றதான் முக்கியம். இல்ல, உங்க கணவர் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திருக்கீங்க, வாழ்த்து உங்களுக்கு. நன்றி.
2: ஆமா, நன்றி.

0: இலக்கவியல் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப உலக வரி விதிப்பு முறை மாற்றப்பட வேண்டும். 2026 தகவல் சுதந்திர மசோதாவை மதிப்பிட 3 மாத அவகாசம். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஜொஹூரில் குறைந்த வருமானம் பெறும் B40 தரப்பினருக்கு குடும்ப திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியா தெரிவித்துள்ளார். மாநில அரசாங்க செயலாளரின் துணைவி டத்தின் சித்தி அசிசா உமார் பேரரசியாரை மரியாதை நிமித்தம் சந்தித்தபோது இவ்விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்படியான முகநூல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜொஹூரில் ராஜா ஜாரித் சோஃபியா அறவாரியம் உட்பட அனைத்து மாவட்ட அலுவலகங்களின் ஒத்துழைப்புடன் இத்திட்டம் மேற்கொள்ளப்படும் என ராஜசாரித் பதிவிட்டுள்ளார். இலக்கவியல் மயமாக்கலை நோக்கிச் செல்லும் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப உலகின் வரி விதிப்பும் முறையும் மாற வேண்டும் என 2 நிதியமைச்சர் டாத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். புதிய வணிக மாதிரிகள், எல்லை கடந்த பரிவர்த்தனைகள் உட்பட பன்னாட்டு வரி மேம்பாடுகளில் வரி கொள்கைகளையும் நிர்வாகத்தையும் செயல்படுத்துவதில் அரசாங்கம் ஒரு நவீன அணுகுமுறையை கையாள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நிலையான வரி விதிப்பு பொது நிறுவனங்கள் மீது மக்களின் நம்பிக்கையையும் சமூகத்தின் நல்வாழ்வுக்கு பங்களிப்பதில் தொழில்துறை உட்பட தனிநபர்களின் அவாவை குறிக்கிறது என டாத்துஸ்ரீ அமீர் அம்சா குறிப்பிட்டார். இதனிடையே பன்னாட்டு பொருளாதார நிலைத்தன்மையற்ற சூழலுக்கு மத்தியில் 2 காலாண்டில் நாட்டின் பொருளாதார அடைவு நிலை 5.8 விழுக்காடாக பதிவானது நாட்டின் தாங்கு திறனை வெளிப்படுத்துவதை டாத்துஸ்ரீ அமீர் அம்சா சுட்டிக்காட்டினார். இது தற்செயலான பதிவான அடைவு நிலை அல்ல, மாறாக சிறந்த நிர்வாகம், நிதி நிர்வாகம் உள்ளிட்ட முதலீட்டாளர் நம்பிக்கை ஆகியவற்றுக்கு ஆதரவளிக்கும் மடானி பொருளாதார கட்டமைப்பு செயல்பாட்டின் விளைவு என்றார் அவர். 2026 தகவல் சுதந்திர மசோதா உட்பட 2026 கடற்படை அதிகார மசோதா ஆகியவற்றை விரிவாக ஆய்வு செய்து அதன் பரிந்துரையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க 3 மாத அவகாசத்தை நாடாளுமன்ற சிறப்பு தேர்வு செயற்குழு வழங்கியுள்ளது. இது வெளிப்படையான, அனைவரையும் உள்ளடக்கிய சட்ட சீர்திருத்த செயல் திட்டத்தை வலுப்படுத்துவதில் மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டினை குறிப்பதாக சட்ட நிறுவன உருமாற்ற அமைச்சர் டாத்துஸ்ரீ அசாலினா உத்மன் சயீத் குறிப்பிட்டார். இன்று தொடங்கி நடத்தப்படும் கூட்டங்களில் இவ்விவகாரம் குறித்து கலந்துரையாடப்படும் என்றார் அவர். தபோங் ஹஜியை உட்படுத்திய அரச விசாரணை ஆணையின் அறிக்கையின்படி முன்னாள் தோட்ட நிர்வாகி நாளை வரை 3 நாள்களுக்கு தடுத்து வைக்கப்படுவார். 8 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான ரப்பர் மரக்கன்று விநியோக ஒப்பந்த முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு அவர் உட்படுத்தப்பட்டுள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய தலைவர் டாத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் அம்மான் உறுதிப்படுத்தியுள்ளார். 2015 தொடங்கி 2017 வரை அவர் இச்செயலில் ஈடுபட்டுள்ளது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. PDRM தலைமையகத்துக்கு விளக்கம் அளிக்க வந்தபோது அந்த முன்னாள் தோட்ட நிர்வாகி தடுத்து வைக்கப்பட்டார். மற்றொரு நிலவரத்தில் மலேசிய குடிநுழைவு முறை ஊடுருவலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 குடிநுழைவுத்துறை அதிகாரிகளை SPRM கைது செய்துள்ளது. தற்காலிக பணி வருகை அனுமதி விண்ணப்பங்களுக்கு சட்டவிரோதமாக அனுமதி அளித்த விவகாரத்திற்கு அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் 30 முதல் 40 வயதிலானவர்கள் ஆவர். இதுவரை விசாரணைக்கு உதவும் பொருட்டு 17 தனிநபர்களிடமிருந்து வாக்குமூலத்தை SPRM பதிவு செய்துள்ளது. ஜூலை 30 தொடங்கி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை 4 நாள்களில் RXZ உறுப்பினர்கள் நடத்திய பேரணியில் மோட்டார் சைக்கிளோட்டிகளை உட்படுத்திய 46 சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 11 நேர்வுகள் உயிரிழப்பினை உட்படுத்தியது. 5 கடும் காயத்தினையும் 30 சிறு காயத்தினையும் ஏற்படுத்திய விபத்துகள் என புக்கிட் அமானின் குற்றப்புலனாய்வு போக்குவரத்து செயலாக்கத்துறை இயக்குநர் டாத்துஸ்ரீ மொஹமன் அஸ்புல்லா அலி குறிப்பிட்டார். இந்த விபத்துகளில் 44 ஆடவர்களும் 2 பெண்களும் பாதிக்கப்பட்டனர். மோட்டார் சைக்கிள்களின் பின்னால் பக்கவாட்டில் மோதுதல், தாமாக சறுக்கி விழுதல் ஆகிய விபத்துகள் இதில் அடங்கும் என்றார் அவர். ஐரோப்பாவில் போதைப் பொருள் குறிப்பாக கஞ்சாவின் தேவை அதிகரித்துள்ளதால் கொலலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் அதன் கடத்தல் நடவடிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த ஜனவரி தொடங்கி ஜூலை வரையில் KLIAவில் 108 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த ஆண்டு இக்காலகட்டத்தில் 54 சம்பவங்கள் மட்டுமே பதிவானதை புகித் அமானின் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத் ஹுசேன் ஒமார் கான் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள்களின் எண்ணிக்கை 6 மடங்கு அதிகரித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: தாய்லாந்திலிருந்து புதுடெல்லிக்கு பயணித்த ஏர் இண்டியா விமானம் கடுமையான காற்றழுத்தத்தை எதிர்கொண்ட வேளை 17 பேர் காயமடைந்தனர். புக்கெட்டிலிருந்து புறப்பட்ட A320 ரக விமானம் பயணத்தின் போது வானிலிருந்து திடீரென தாழ்வாக பறந்தது. இருப்பினும் பின்னர் அது வழக்கம்போல் தனது பயணத்தை தொடர்ந்த வேளை புதுடெல்லியில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. அந்த விமானத்தில் 137 பயணிகளும் 8 விமான பணியாளர்களும் இருந்தனர். அவர்களுள் 13 பயணிகளும் 4 விமான பணியாளர்களும் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்தியாவில் நீட் தேர்வு முறையில் நிகழ்ந்த முறைகேட்டால் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிய நிலையில் இளையோர் தலைமையிலான கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அரசியலில் உடனடியாக நுழைவதற்கு எண்ணம் கொண்டிருக்கவில்லை. அக்கட்சியின் தோற்றுநர் அபிஜித் டிபே இவ்வாறு கூறியுள்ளார். தங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்க அக்கட்சி ஆதரவாளர்கள் இன்று தொடங்கி 2 நாள்களுக்கு சந்திப்பு நடத்துவர் என்று டிபே கூறினார். இக்கட்சிக்கான செயல் திட்டத்தை வகுப்பதும் இந்த சமூக இயக்கத்தை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வதும் என்பது குறித்து விவாதிப்பதுமே இதன் நோக்கம் என்றார் அவர். கொங்கோ ஜனநாயக குடியரசில் தீவிரமாக பரவி வரும் இபோலா தொற்றை கையாள அனைத்து தரப்பிடமிருந்து கூடுதல் ஆதரவு தேவைப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு WHO தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான முயற்சிகளின் வேகம் இன்னும் அதிகரித்து வருவதாக WHO பேச்சாளர் தாரிக் ஜாசாரேவேச் செய்தியாளர்களிடம் கூறினார். அக்குடியரசில் ஏற்பட்ட மிக மோசமான தொற்றாக இபோலா வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் 3802 பேருக்கு அத்தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்ட வேளை இதில் 1707 பேர் உயிரிழந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்பெயின் மேட்ரிட்டில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட சியரா ஓஸ்தே பகுதியை கட்டி எழுப்ப அர்ஜென்டினா நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி 92.2 மில்லியன் டாலர் நிதியுதவியை வழங்கியுள்ளார். இந்த நிதியுதவிக்கு அப்பகுதி தலைவர் இசபெல் டியாஸ் அயூசோ நன்றி தெரிவித்துள்ளார். அத்துடன் மெஸ்ஸியை விரைவில் வரவேற்க மேட்ரிட் மக்கள் ஆவலுடன் இருப்பதாக எக்ஸ் தளத்தில் அவர் இடுகையிட்டார். சுகாதாரம், கல்வி, விளையாட்டுத் திட்டங்கள் மூலம் சிறாருக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவளிப்பதற்கு 2007 ஆண்டு தொடங்கி லியோ மெஸ்ஸி அறவாரியம் செயல்பட்டு வருகிறது. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற மலேசிய விளையாட்டாளர்களுக்கு விளையாட்டு ஊக்கத்திட்டம் ஷாக்கா மூலம் அரசாங்கம் மொத்தம் 3.1 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. பன்னாட்டு அரங்கில் நாட்டின் பெயரை மிளிரச் செய்த விளையாட்டாளர்களின் அர்ப்பணிப்புகளையும் சாதனைகளையும் பாராட்டும் வகையில் இந்த நிதி ஒதுக்கீடு உள்ளதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் மொஹமத் தாஃபிக் ஜோஹாரி தெரிவித்தார். தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு 80,000 ரிங்கிட் வெகுமதி வழங்கப்படும். அதேவேளை தேசிய சாதனையை முறியடித்த விளையாட்டாளர்களுக்கு கூடுதலாக 10,000 ரிங்கிட் வழங்கப்படும் என்றார் அவர். அத்துடன் வெள்ளிப்பதக்கம் வெற்றியாளர்களுக்கு

0: சிறு இடைவெளிக்கு பிறகு வணக்கம் இன்னல பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய தகவல்கள் இன்றைக்கு காலையில் தொடங்கி வழங்கியிருந்தோம். நேயர்களும் நமக்கு தொடர்ந்து அழைத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத பாடலுக்கு அப்புறமா நம்ம தெரிந்துக்கலாம்.
1: ஆமா, நேற்று கூட இது தொடர்பாக வணக்கம் இல்ல
0: பேசிருக்கோம்.
1: தொல்லை தாங்க முடியலப்பா, இன்றைக்கும் வந்துருச்சு, என்ன கதைன்னு கேக்கலாம்.

0: நம்ம வணக்கம் மின்னல் கேட்டுட்டு இருக்கோம். நேற்று வந்து வணக்கம் மின்னல் இந்த கொசு சார்ந்து பேசியிருந்தீங்களா, இந்த டெங்கு காய்ச்சல் சம்பவங்கள் எல்லாம் நாட்டுல கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் விழிப்பாருங்கன்னு சொல்லிட்டு மருத்துவர் வந்து பேசியிருந்தாரு. நிறைய விவரங்கள் நம்ம கொடுத்திருந்தோம் நேற்று. திரேசா
1: நேற்றே சொன்னாரு, நாம நினைச்சிட்டோம் ஒரு கொசு தான் அப்படின்னு, நான்கு வகை இருக்கு. அதுல இந்த ஆண் பெண்ல பெண் கொசு தான் அரவிந்த் கடிக்குது, ஆண் இல்ல.
0: அப்படியா? அப்ப வந்து இந்த மூன்று வகையான கொசுகள் தான் கிடைக்குது. கடிக்குது அப்படியா?
1: வகை கொசு கடிக்குது, அதுல வந்து பெண்கள் தான். ஆண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த இனப்பெருக்கம் செய்யறாங்க இல்லையா, அந்த நேரத்துலதான் இந்த ரத்தத்துல இருந்து பரிமாற்றம் செய்து ஏடிஸ் கொசுக்கள் இந்த டெங்கு காய்ச்சல் எல்லாம் வந்து உருவாக்குகின்றனர்.
0: இப்ப வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய புளோரிடா பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. இது வந்து சிலரதான் வந்து கொசுக்கள் வந்து தாக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனா அது வந்து உண்மையா? ஏன்னா இந்த கொசுக்கள் வந்து சிலரிடம் வந்து அதிகமா ஈர்க்கப்படுது அப்படின்ற ஒரு தகவலை வந்து இவங்க ஆய்வுக்கு அப்புறமா வந்துட்டு வெளிப்படுத்திருக்காங்க.
1: பாருங்க, இவ்வளவு நாள நகைச்சுவை கொசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போலன்னு சொல்றது உண்மைதானோ?
0: ஆமா, 119 பேரிடம் வந்து இந்த ஆய்வு எடுக்கப்பட்டிருக்கு திரேசா. இது வந்து மூன்று வகையான கொசுக்கள் வந்து அவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. மூன்று வகையான கொசுக்கள் ஒவ்வொரு நபரை வெவ்வேறு அளவில் அது விரும்புதான் அப்போ வந்து ஈர்க்கப்படுது அப்படின்னு. சரி, எப்படி வந்து கொசுக்களால் வந்துட்டு ஈர்க்கப்படுகின்றன அப்படின்னு பார்க்கும் போது, நம்ம தோல்ல ஒரு வகையான நுண்ணுயிர் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம உடல்ல இயற்கையா வெளிப்படுத்தக்கூடிய மனம், அதை வைத்துதான் கொசுக்கள் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க.
1: அதனாலதான் தெரியுது, அப்ப உண்மைதான் இது. நம்ம நகைச்சுவா பேசுது, கொசு ஒரு சில நபரை தேடி வரதுக்கு வந்து ஈர்க்கப்படுறதுனாலதான் கொசு கூட காதலிக்குதா?
0: கொசுக்கு கூட ஒரு பிடிச்சமான ஒரு வாசனை இருக்கான், அதுக்கு பிடிச்சமான வாசனை இந்த ஒரு நபரிடம் இருந்தா அந்த நபர்கிட்ட போகுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வியப்பா இருக்கு. அதுவும் இது வந்து இது ஒரு ஆய்வு எடுத்து அதுக்குன்னு ஒரு 119 பேரை கொண்டுட்டு வந்து கொசுக்களை கொண்டுட்டு வந்து ஆய்வு எடுத்திருக்காங்க சொல்லும் போது ரொம்ப வியப்பா இருக்கு. பாருங்க,
1: ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி நான் ஒரு ஆய்வு செய்யலான் இருக்கேன்.
0: என்னன்னு,
1: நம்ம கிட்ட எல்லாத்தையும் இந்த மின்னல்ல இருக்க அறிவு பழங்களை வச்சுட்டு கொசு விட்டுட்டு யாரதான் கொசு தேடி போகுது, எப்படி இருக்கும்
0: அந்த கொசுவோட தலைவியே சொல்றாங்க பாருங்க. சரி,
1: கொசு தொழில் தாங்க முடியல, என்கிட்ட வராது, நான் நிறைய வந்து வாசனை திரவங்கள் பாய்.
0: அப்படியா?
1: அவ்வளவுதான்.
0: ஆக கொசு இது ஒரு கதையா இருந்தாலும் கூட நேற்று வந்து நிறைய நினைவூட்டல் நம்ம கொடுத்துருந்தோம். டெங்கு காய்ச்சல் சம்பவங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு, நம்ம கொஞ்சம் விழிப்பா இருப்போம். சில பகுதிகளில் கடுமையா மழையா இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சதுதான், மழையா இருந்தா அந்த டெங்கு கொசுக்களின் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் உங்க வீட்டுல நிலவரங்களை பார்த்துக்குங்க. இந்த வெயில் காலங்களிலும் சில பகுதிகளில் இந்த கொசுக்களுடைய நீர்த்தேக்கம் அதிகமா இருந்தா கொசுக்களும் கொஞ்சம் அதிகமா முட்டையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நினைவூட்டல் நேற்று வழங்கப்பட்டது, மீண்டும் உங்களுக்கு நாங்க கொடுக்கறோம்.
1: கூடவே வந்து இந்த லிப்ட் இருக்குல்ல ரவே, லிப்ட்லதான் கொசு வந்து மேல போகும்.
0: ஆமா, அவர் சொல்லியிருந்தார், கேட்டேன்.
1: வாகனம் பின்னாடி அந்த கர்ட்டன் பின்னாடி இந்த குளிர்ச்சியான இடம் எல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துக்கணும், இருந்துச்சுன்னா உடனே விரட்டிடணும்.
0: அதுதான் வாங்க அடுத்து வாடல்.

0: இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் FM.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேக்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100-97-2919.
3: அதுதான்
1: அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
3: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
3: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
3: அதேதான்.
4: வணக்கம், நான் செஃப்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான். இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும். அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டுகள் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்கை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
5: ஜாலூர்க்கு மீளங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: சரி, இன்றைக்கு வந்து இந்த வாகனத்தை வந்து பழுது பார்ப்பதற்கான ஒரு சிறப்பு சலுகை வந்து கொடுக்கறாங்க. அதை பற்றி தான் நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறோம். இதற்கு முன்பு இது வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது சர்வீஸ் ஈசான் மடான்னு சொல்லிட்டு இந்த வாகன பராமரிப்பு செலவுகள் இருக்குல்ல, அதை குறைப்பதற்காக இந்த ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது.
1: உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN சர்வீஸ் ஈசான் அதாவது இந்த மடானி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் தேசிய கார் உரிமையாளர்களுக்கு வாகன பராமரிப்பு செலவுல வந்து 10 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. அப்போ அவங்களுடைய வாகனம் எந்த ரக வாகனம் அப்படின்றத முதல்ல சரிபார்க்கணும்.
0: முதல்ல வந்து இந்த திட்டத்துல பெட்ரோனாஸ் ஓட்டோ எக்ஸ்பர்ட், புரோடுவா மற்றும் வந்து புரோத்தோன் உள்நாட்டு தயாரிப்பு இந்த வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து இதுல வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. ஆக இவங்களுடைய வாகனத்தை நீங்க வந்து பயன்படுத்தினீங்கன்னா அல்லது இந்த சம்பந்தப்பட்ட பட்டறைகளுக்கு நீங்க வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டு பராமரிப்பு செலவுகளை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல நம்ம சொல்லியிருந்தது போலதான் அந்த பராமரிப்பு மொத்த செலவுல இருந்து 10 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரைக்கான சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க. குறிப்பா என்ன பண்றாங்கன்னா, இப்ப இந்த தீபாவளி வருது, ஹரிராயா, கிறிஸ்துமஸ் இந்த மாதிரியான சிறப்பு முக்கிய நாட்களில் இந்த சிறப்பு கழிவு வழங்கப்படுகின்றது.
1: ஆமா, பொதுவாகவே இது போன்ற கழிவுகள் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வாகனம் உரிமம், ரோடெக்ஸ் இதெல்லாம் வந்து புதுப்பித்திருக்கணும். அதே மாதிரி இந்த சலுகையை பெற நீங்க என்ன செய்யறோம், மலேசிய குடிமகனாக இருக்கணும், வாகனத்தின் சாலை வரி, ரோடெக்ஸ் இத வந்து சரியா இருக்கணும், புதுப்பிச்சிருக்கணும். ஒருவேளை இன்னும் நீங்க புதுப்பிக்கலாம் அப்படின்னா இது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்காது. வாகனம் தனிநபர் பெயர்ல பதிவு செய்யப்பட்ட தேசிய காராக இருத்தல் அவசியமான ஒன்று. நிறுவனம் பெயரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு இந்த சலுகை கிடையாது. ஏன்னா ஒரு சில நிறுவனங்கள் தேசிய கார்களை பயன்படுத்துகின்றன. ஆக இது தனி நபர்களுக்கு மட்டுமே தவிர நிறுவனங்களுக்கு கிடையாது.
0: இது குறிப்பா குறிப்பிட்ட சில முக்கியமான நாட்களில் கொண்டு வரதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி நீண்ட விடுமுறை வரும்போதுதான் நம்ம சொந்த ஊர்களுக்கு போவோம். அப்ப சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு முன்பாக வாகனத்தை வந்துட்டு இந்த சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது வந்து கொஞ்சம் ஊக்குவிப்பதற்காக தான் இந்த ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த தேசிய தினத்துல 17 ஆகஸ்ட் தொடங்கி 30 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து இந்த பட்டறைகளுக்கு போனீங்கன்னா இந்த கழிவு இந்த தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு இந்த ஒரு சிறப்பு கழிவு உங்களுக்கு வழங்குறாங்க. அதை நீங்க பயன்படுத்திக்கங்க.
1: ஒரு பயனர்களுக்கு வந்து அதிகபட்சமா வந்து 70 ரிங்கிட் வரை மானியம் வழங்கப்படுகின்றது. எனவே இந்த தேசிய தினத்துக்கு நீண்ட விடுமுறைக்கு நீங்க தலைநகர் வரலாம் அல்லது சொந்த ஊர்களுக்கு திரும்பலாம். மறக்காம இந்த திட்டத்தில் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: என்ன திட்டம்னா, சர்வீஸ் ஈசான் மடானி KPDN உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவினத்துறை அமைச்சிருக்கு. அவங்களோட அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா நிறைய விவரங்கள் இருக்கு. அதை பார்த்து தெரிந்துட்டு அதுக்கப்புறமா உங்க வாகனத்தை எடுத்துட்டு போங்க.

0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்
1: மதானி, உங்களுக்காக.
2: மக்கள், குறிப்பாக இளையோர், செயற்கை நுண்ணறிவு AI பற்றி நன்கு அறிந்து கொள்ள மக்களுக்கான AI திட்டம் 100,000 பேர் வரை பலன் பெற இலக்கு. August 31 தொடங்கி இலக்கவியல் அமைச்சின் அறிவிப்புக்காக காத்திருப்போம்.
1: உங்களுக்காக
3: இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100 9072919.
2: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோங்க.
1: ஆமா, காலையிலேயே வந்து சிவப்பு, மஞ்சள், பச்சை, இந்த மூன்று வண்ணங்களும் உங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்றன சொல்லியிருந்தோம்.
0: அனைத்துலக சமிக்ஞை விளக்கு தினம் இன்றைக்கு, அதனால அந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். மூன்று நிறங்களும் வெவ்வேறான ஒரு உணர்வுகளை பிரதிபலிக்கின்றன, அதனால அதை பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமா பேசியிருந்தோம். அப்புறம் வந்து ஓய்வு பெறுவதற்கு மலேசியா வந்து ஒரு சிறந்த நாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் கொஞ்சம்.
1: நீங்களுமே பணி ஓய்வுக்கு பிறகு பல திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கீங்க. இன்னும் திட்டமிட
0: இளமை உல்லாசம் காத்துக்கிட்டு இருக்கு கிஷன் வந்திருக்காரு, அவருடைய நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. இப்பொழுது விடைபெறுகிறோம். ரவீன் மற்றும்

0: சார் கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனும், இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்
1: என்னது,
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல, ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM
2: இன்றைய வணக்கம் மின்னலில்.
3: பணி ஓய்வுக்கு பிறகு வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டை தேர்வு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால உங்க பணி ஓய்வுக்கு பிறகு நீங்க என்னங்க பண்ண போறீங்க?
4: டூர்கைட் லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா அது என்னோட பேஷன். சுத்தி பார்க்க ரொம்ப பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், பேச பிடிக்கும். அதனால நான் இப்பயே அதுக்குள்ள வேலையெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன்.
5: இன்னொரு 8 இயர்ஸ் இருக்கு, 40 இயர்ஸ் ஒரு வங்கியில வேலை செஞ்சுட்டு அங்கிட்ட வந்து மைண்ட் வந்து ஃப்ரோசன் ஆக்க கூடாது. நான் வந்து செம்மஞ்சியில இருக்கிறேன், வீடு வாங்கிட்டோம்ல, வாங்கிட்ட வந்து ஹோம் ஸ்டே செய்ய போறேன். ஒரு சின்ன பொண்டோல அழகா வாழலான்ட்டு அந்த வீட்டை வாங்கிட்டு இங்கிட்டு இருக்கிற விட டாட்டர் கொடுத்துட்டு ஒரு பணி வைக்கும் மேல ஒரு லைஃப் டிரான்ஸ்பர்மேஷன்.
6: நான் இப்ப வந்து மனித வள டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். வீட்டெல்லாம் வாங்கி செட் பண்ணியாச்சு, ஆனா நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்ப நம்ம அந்த வீட்டுக்கு போயிருவோம். அந்த வீடு வந்து செப்பாங்கல இருக்கு, இங்க ரொம்ப பிடிக்கும். நான் கேத்ரிங் பிசினஸ் செய்யலான் இருக்கேன், நான் நல்லா சமைப்பேன்.
7: நான் வந்து ஒரு ஹைக்கர், ஐ எம் ட்ரைனிங் ஃபார் கிளிமஞ்சாரோ நெக்ஸ்ட் இயர். நான் என்ன
8: உங்க பணி ஓய்வுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க?
2: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
9: நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் FM.

வணக்கம். சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஜோஹர் பசிர்குடாங் மருத்துவமனையில் 192 பணியிடங்களை விரைந்து நிரப்ப சுகாதார அமைச்சுடன் மாநில அரசாங்கம் ஒன்றிணைந்து செயல்படும். சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் மருத்துவ நிபுணர்கள், தாதிகள், இதர சுகாதார பணியாளர்கள் தேவைப்படுவதாக மந்திரி பசார் டத் ஒன் ஹபீஸ் காசி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அங்குள்ள மொத்தம் 1271 காலி இடங்களில் தற்போது 1079 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. நாட்டில் அதிவேகமாக வளர்ந்து வரும் தரவு மையத்துறை இணைய பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக இணைய பாதுகாப்பு நிறுவனம் காஸ்பர்ஸ்கை தெரிவித்துள்ளது. மலேசியா ஒரு வட்டார தரவு மையமாக உருவெடுப்பது இலக்கவியல் சூழல் அமைப்பு முழுவதிலும் இணைய பாதுகாப்பு தரங்களை உயர்த்த உதவும் என்று காஸ்பர்ஸ்கை நிறுவன இயக்குநர் அட்ரியன் ஹியா கூறினார். பர்லிஸ் மலேசிய பல்கலைக்கழகம் யூனிமேப்பின் மின் அணுவியல் குறை கடத்தி துறைகளை ஆதரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் குறைந்தது 1000 பட்டதாரிகளை உருவாக்குகிறது. அதன் மூலம் தொடர்புடைய துறைகளில் உயர்திறன் கொண்ட புதிய ஆழ்வளத்தை உருவாக்க முடிவதாக யூனிமேப் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் ஜலிமான் சவுலி கூறினார். உக்ரைன் தலைநகர் கியேவை நோக்கி ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் ஒரு பெண் கொல்லப்பட்ட நிலையில் 12 மேற்பட்டோர் காயமடைந்ததாக அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி 9 சம்பந்தப்பட்ட பகுதியில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக AFP செய்தியாளர் கூறியுள்ளார். மோஸ்கோவின் திருக்கூர்தி ஏவுகணை தாக்குதல் குடியிருப்பு பகுதிகள் உள்ளிட்ட சில கிடங்குகளை சேதப்படுத்தியுள்ளது. இவ்வாண்டு எடை தூக்கும் விளையாட்டு மேம்பாட்டிற்காக 4.1 மில்லியன் ரிங்கிட் நிதியை இளைஞர் விளையாட்டு அமைச்சு ஒதுக்கியுள்ளது. இருப்பினும் மலேசிய எடை தூக்கும் கூட்டமைப்பு PABM கூறும் கூடுதல் 1 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஆண்டுதோறும் வழங்குவது குறித்து பரிசீலிக்க அமைச்சர் தயாராக உள்ளது என அமைச்சர் டாக்டர் மொஹமத் தௌஃபிக் ஜோஹாரி தெரிவித்தார். சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி ஏப்ரலில் மணிக்கட்டில் ஏற்பட்ட காயத்தை தொடர்ந்து இப்போட்டியிலும் உலகின் 2 நிலை விளையாட்டாளர் கார்லோஸ் அல்காராஸ் விலகியுள்ளார். வரும் 13 தொடங்கும் இப்போட்டியின் நடப்பு வெற்றியாளர் பட்டத்தை அவர் தக்க வைத்துக் கொள்ளப் போவதில்லை என போட்டியின் ஏற்பாட்டு இயக்குநர் பாப் மோரோன் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: அன்பான வணக்கம் எல்லோருக்கும், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் 5ஆம் நாள், உங்களுக்கு ரொம்ப நிறைவான ஒரு நாளா இருக்க போகுது. சிரிச்ச முகத்தோட இன்றைய நாள தொடங்கி இருப்பீங்க. உங்க வீட்டுல யாருக்கும் இன்றைக்கு பிறந்த நாள் இல்ல, உங்களுக்கே பிறந்த நாள்னா கூட எங்களுடைய அன்பான பிறந்த நாள் வாழ்த்து இந்த வேளையில நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சரி, தொடர்ந்து எஸ்ட்ரோலிவரிசி 873 RTM கிளிக் வாயிலா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா? நிச்சயமா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்களை தான் கேட்க போறோம். தொடக்க பாடல் உங்களுக்காக யார் கொண்டு வர போறாங்க தெரியுமா? வினீத் ஸ்ரீனிவாசன் பாடுறாரு, ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

ராகுல் நம்பியார், ரீதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. அடுத்தடுத்து என்னென்ன மலையாள திரைப்படங்கள் வரும்போது வரப்போகுது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கு வந்து வீவா அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி நம்ம பேச போறோம். இதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம் தான் வெளிவரப்போகுது. வழக்கமா ஒரு திரைப்படம் வெளிவரப்போகுது அப்படின்னா அவருடைய போஸ்டர் எல்லாம் வெளியிடும் போது நிறைய வித்தியாசமான அம்சங்கள்லாம் அந்த போஸ்டர்ல இருக்கும், உள்ளடக்கமா இருக்கும் இல்லையா. இந்த திரைப்படத்தினுடைய போஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணா வந்து நம்ம நயானா எல்சா வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப கதையை, அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு கணவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து ஒரு படமாக எடுத்திருக்கிறாங்க. வாய்ப்பு தான் டீசராக வெளியிட்டிருக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம் அதை கூட. இந்த திரைப்படத்தில் வந்து தியான் ஸ்ரீனிவாசன், அபிஷேக் ஸ்ரீகுமார், துருவன், பிளேசன் எல்சா, இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. நம்ம நயானா எல்சா தான் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் திரைப்படம் வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக விஜய் எஸ்ஆஸ் கொண்டு வராரு, கேட்கலாங்க.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை.

புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.

கல்யாணி குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. பொது இடங்களில் குப்பைகளை வீசக்கூடாது அப்படின்னு எத்தனை முறை சொன்னாலுமே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவறை இன்னமும் செய்து கொண்டு தான் இருக்காங்க அப்படின்றத சில காணொளிகள் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஒருத்தர் வந்து புகைப்பிடிச்சிட்டு வாகனத்தில் புகைப்பிடிச்சிட்டு அதை அப்படியே வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜன்னலை திறந்து போயிட்டு இருக்கிற சாலையில் அப்படியே வெளியே வீசுறாரு. அதை அப்படியே பதிவாகியிருக்கு. அதை பதிவு செய்து அவங்களுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஏங்க அப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு குப்பை தொட்டில வீச முடியல அப்படின்னா எங்க குப்பை தொட்டி இருக்குதோ அங்க நீங்க புகைப்பிடிச்சீங்கன்னா எது எந்த இடம் சரியா இருக்குமோ அங்க புகைப்பிடிச்சிட்டு நீங்க வீசலாம். இல்ல குப்பைகள் எங்க வீசணுமோ அந்த இடத்துல தானே வீச முடியும். அதை போய் நீங்க சாலையில வீசிட்டு போகும்போது அது எப்படி, அது தவறுன்றது நமக்கு நம் மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா. அதனால ஒரு சிலர் இப்படி இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, மனசு கஷ்டமா இருக்கு. அப்படி யாரும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் செய்யறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பாருங்க, இல்லைங்க மாத்திக்குங்க, இது நம்முடைய நாடு, நம்ம தாங்க சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. சரியா, இப்போ அடுத்த பாடல் விஜயதாஸ் அப்பர்ணா வராங்க, கேட்கலாம்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்காம இருக்கிறதுனாலதான் வருது. பிறகு வயதான பிறகு பல் கொட்டிருச்சு, பல்வலி வருது, ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம்னா அதற்கு காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமான அங்கம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த பல்ல விரிசல் இருக்கு, பிறகு இந்த பூச்சி பல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பற்கள் இருக்கக்கூடிய கரைகள், பிறகு வாயில் இருக்கக்கூடிய புண்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த பல் கொட்டுவதற்கு, பிறகு பல் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக பல் சுத்தத்தை பராமரிப்பது வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்து பல் பரிசோதனை பண்ணணும் அப்படின்றதையும் அங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க, நினைவூட்டி இருக்கிறாங்க. அதையும் மறந்துடாதீங்க, போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு இப்ப யோசிச்சீங்கன்னா மறக்காம பல் பரிசோதனை பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக ஜோதிஷ் கிருஷ்ணா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்வதற்கான கலந்துரையாடல்களை ஈரானும் ஓமானும் தொடர்ந்து நடத்தி வருகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சு தொழில்நுட்பம் அரசியல் நிலைகளில் ஆக்ககரமான முன்னேற்றத்தை காட்டுவதாக வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் இஸ்மாயில் பகாதே கூறினார். மேலும் இந்த பேச்சு பாதுகாப்பான கப்பல் வழித்தடங்களை அமைப்பதற்கான முயற்சிகளின் மீது கவனம் செலுத்துவதாக அவர் தெரிவித்தார். எதிர்கால கப்பல் போக்குவரத்து ஏற்பாடுகளுக்கான தேவைகளை வழிமுறைகளை உருவாக்க தெஹ்ரான் மஸ்கட்டுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வழக்கமாக கோல்ஃப் விளையாடும் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள கோல்ஃப் மையத்துக்கு அதிபர் வருவதற்கு 2 நாள்களுக்கு முன்னதாக ஆயுதமேந்தி ஒருவரை கைது செய்திருப்பதாக போலீஸ் தெரிவித்தது. 38 வயதுடைய ஜேனி ஜான் டேலே எனப்படும் அந்த சந்தேக நபர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரேஞ்சோ பவுலஸ் பேர்டிஸ் கோல்ஃப் மையத்தில் கைது செய்யப்பட்டார். சாதாரண உடையில் இருந்த அதிகாரிகள் அவர் கோல்ஃப் மைதானம் முழுவதும் நடந்து சென்று புகைப்படங்களும் காணொலிகளையும் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு திட்டமிடல் நடவடிக்கைகளை கண்காணிப்பது போல தோன்றியதாக போலீசார் குறிப்பிட்டனர். இத்தாலியில் லெபனானும் இஸ்ரேலும் அமெரிக்காவின் ஆதரவுடன் புதிய சுற்று பேச்சை நடத்தின. இதில் லெபனானின் தெற்கு பகுதியிலிருந்து அந்த யூதப்படை கட்டம் கட்டமாக வெளியேற வேண்டும் என பெய்ரூட் வலியுறுத்தியது. இதன் தொடர்பான கலந்துரையாடல் நாளை வரை தொடரும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் டாமி பீகாட் கூறினார். இரு நாடுகளுக்கும் நிலையான பாதுகாப்பை அளிக்கும் வகையிலும் தெற்கு பகுதி முழுவதும் லெபனான் அரசாங்கத்தின் அதிகாரத்தை மீட்டெடுக்கும் வகையிலும் இந்த செயல்முறையை முன்னெடுத்துச் செல்லும் இரு அரசாங்கங்களுக்கும் ஆதரவளிப்பதில் அமெரிக்கா முழுமையாக உறுதியளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். உக்ரைன் தலைநகர் கியேவை நோக்கி ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் ஒரு பெண் கொல்லப்பட்ட நிலையில் 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. மோஸ்கோவின் திருக்கூர்தி ஏவுகணை தாக்குதல் குடியிருப்பு பகுதிகள் உள்ளிட்ட சில கிடங்குகளை சேதப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்களிலிருந்து தனது வான்வெளியை பாதுகாக்க அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியாட் ஏவுகணையை அதிகம் வழங்குமாறு கியேவ் அதன் நட்பு நாடுகளை வலியுறுத்தி வருகிறது. குவாட்டமாலா ஃபியூகோ எரிமலை செவ்வாய்க்கிழமை வெடித்ததைத் தொடர்ந்து அப்பகுதியில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 1699 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். எரிமலையை சுற்றியுள்ள 18 பகுதிகளைச் சேர்ந்த மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதற்காக 5 தற்காலிக உதவி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 முகாம்களை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே ஃபியூகோ எரிமலை தொடர்ந்து தீவிரமாக சாம்பலையும் எரிமலை குழம்பையும் வெளியிட்டு வருவதாக குவாட்டமாலா எரிமலை நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ராக்கி மலைத்தொடரின் மேற்கு அடிவாரத்தில் அமைந்துள்ள ஈடாஹோ எல்லைக்கு அருகில் உள்ள ஸ்போகேன் நகரில் தொடர்ந்து 3வது நாளாக காட்டு தீ பரவியுள்ளது. இதனால் அந்நகரின் புறநகர் பகுதிகளில் உள்ள ஏறக்குறைய 700 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் நகரை சுற்றியுள்ள பகுதிகளிலும் 1000க்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். சனிக்கிழமை தொடங்கிய இந்த தீயினால் 8000 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்புகள் அழிந்துள்ளன. பல வாரங்களாக இப்பகுதியில் காட்டுத்தீ சம்பவங்கள் நீடித்து வருவதால் அப்பகுதியின் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. கடந்த ஏப்ரலில் மணிக்கட்டில் ஏற்பட்ட காயத்தை தொடர்ந்து இப்போட்டியிலும் உலகின் 2ம் நிலை விளையாட்டாளர் கார்லோஸ் அல்காரஸ் விலகியுள்ளார். வரும் 13ம் நாள் தொடங்கும் போட்டியில் நடப்பு வெற்றியாளர் பட்டத்தை அவர் தக்க வைத்துக் கொள்ளப் போவதில்லை என போட்டியின் ஏற்பாட்டு இயக்குநர் பாப் மோரன் கூறினார். இவ்வேளை 30ம் நாள் தொடங்கும் இவ்வாண்டின் இறுதி கிராண்ட்ஸ்லாம் போட்டியான அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டியில் அல்காரஸ் பங்கேற்பதும் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. புதன்கிழமை வந்தாலே தெரிஞ்சுக்க வேண்டியதான், இன்றைக்கு ஹிந்தி பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆமா, அடுத்த 6 மணி நேரத்திற்கு ஹிந்தி பாடல்கள். இப்ப தொடக்கமா மொஹபத் திரைப்படத்திற்காக முகமது ரஃபி, ஆஷா போஸ்லே குரல்ல தொடக்க பாடல். இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்காம இருக்காது, கேளுங்களேன்.

அபிஜித் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. பாலிவுட் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். பாலிவுட் சம்பந்தமான ஒரு தகவல் இன்றைக்கு இன்ஸ்டாகிராமில் வரும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பிரதீப் பிரபாத் அவருடைய அவர் வந்து இன்றைக்கு வந்து இறந்துட்டார் அப்படின்ற செய்தி வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரவலாக பேசப்பட்டது. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. புற்றுநோய் காரணமாக அவர் வந்து இன்றைக்கு இறந்தார். பிறகு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களில் குறிப்பாக வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த ஒரு நடிகர் அப்படின்னா எல்லோருக்குமே தெரியும். அதில் ஒரு திரைப்படம் கஜினி திரைப்படத்தை சொன்னால் இவர் நினைவுக்கு வந்துருவார். ஏ கஜினி திரைப்பட வில்லனா அப்படின்ற மாதிரி அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் மட்டும் இல்லைங்க, ஆங்கில திரைப்படத்தில் கூட அவர் நடிச்சிருக்கிறாரு வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று. ஒடியா, பிறகு பெங்காலி, போஜ்பூரி, நேபாளி, மராட்டி, இன்னும் நிறைய திரைப்படங்கள் வில்லன் கதாபாத்திரத்துக்காகவே இவருக்கு நிறைய விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு. அங்க அவர் நடித்த ஒரு திரைப்படம் அப்படின்னா அது கஜினி திரைப்படம், ரொம்ப பிரபலமாக இருந்தது. ஹிந்தியில் கஜினி திரைப்பட பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: இதுவரைக்கும் கேட்டிருந்த ஹிந்தி பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களை உற்சாகமா வச்சிருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இனி தொடர்ந்து தமிழ் பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாங்க. இப்போ பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கிற நேரம் தொடங்கியாச்சு. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3-4-4-8 யாருக்காக என்ன பாட்டு வேணும், தமிழ் பாடல்கள் இந்த பாட்டு இப்ப கேட்கணும் போல இருக்கு கிஷன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். உங்களுடைய அழைப்புக்காக இளமை உல்லாசம் நிகழ்ச்சி காத்துட்டு இருக்குங்க. அடுத்து நம்ம உள்ளூர் பாட்டு வந்துட்டு இருக்கு. ஐசக் சுரேஷ், ஜேம்ஸ் ராஜ், என்எஸ் ராஜ் வராங்க, கேட்கலாம்.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர்.
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கிற நேரம் தொடங்கியாச்சுங்க. நீங்க தாராளமா அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7 6-8 யாருக்காக என்ன பாட்டு வேணும்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் மலர் பேசுறேன்.
0: மலர், எங்க இருக்கீங்க இப்போ?
1: நான் பயணம் செஞ்சிட்டு இருக்கேன், மகனோட ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன்.
0: என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது பயணத்துல?
1: பயணத்துல இன்னைக்கு வந்து எனக்கு இப்ப பிடிச்சது வந்து டூத் படத்துல இருந்து பாட்டு பேருப்போம்.
0: ஊரும் பிளட்டா? ஊரும் பிளட் பாட்டு வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக, கேட்டுட்டே போங்க.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க. தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பாடல் வேணும் இப்போ இந்த நேரத்துல, இந்த பாட்டு கேட்டா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அழைக்கலாங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: மடானி உங்களுக்காக.
2: மக்கள், குறிப்பாக இளையோர், செயற்கை நுண்ணறிவு AI பற்றி நன்கு அறிந்து கொள்ள மக்களுக்கான AI திட்டம் 100,000 பேர் வரை பலன் பெற இலக்கு. August 31 தொடங்கி இலக்கவியல் அமைச்சின் அறிவிப்புக்காக காத்திருப்போம்.
1: மடானி உங்களுக்காக.

0: வணக்கம் கிஷன், நான் ரவாங்கலேருந்து தனம் பேசுறேன்.
1: தனம் சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு, யாருக்காக?
0: எல்லாத்துக்கும். இப்ப ஜனநாயகம் படத்துல உள்ள அந்த தாலாட்டு பாட்டு இருக்குங்களா, அதை போட்டுடுங்க.
1: செல்ல மகளே பாட்டா? செல்ல மகளே பாட்டு எல்லாருக்காகவும் இந்த தாய் கிட்ட இருந்து போக போகுது, சரியா?
0: ஆமா கிஷன்,
1: ரொம்ப நன்றிமா. நன்றிமா. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேக்குற நேரம் தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. போட்டி அங்கம் 12 மணிக்கு பிறகு இருக்கு. 10:00 போட்டி அங்கத்துல நீங்களும் பங்கெடுக்கலாம். பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணுமா? 10:00 பதில சொல்ல தயாரா இருக்கீங்க அப்படின்னா 12 மணிக்கு பிறகு கூப்பிடுங்க, பேசுவோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: ஜனவரி 20-23 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9-26 மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்ப எல்லாருக்கும் விதமான சாப்பாடு நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன். மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. 3 இதும் ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியா கொடி வந்துட்டு 2 கொடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன். இப்ப கொடுத்து வச்சுனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
1: ஜாலோர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சின் அனைத்து கொள்முதல் ஒப்பந்தங்களும் அரசாங்க தளமான இ பெரோலேயான் முறையின் கீழ் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் கிடைக்க அல்லது முன்பதிவு செய்ய விநியோகிப்பாளர்களிடமிருந்து எந்தவொரு கட்டணமும் கோரப்பட்டதில்லை என அமைச்சு அறிக்கையின் வாயிலாக கூறியுள்ளது. நாட்டில் உள்ள உயர்கல்விக் கழகங்களில் பட்டய படிப்பை தொடர்வதற்கு 2025 SPM-இல் தேர்ச்சி பெற்ற தகுதியுள்ள B40 குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான டெர்மாசிஸ்வா DB40 விண்ணப்பத்தை பொதுச்சேவைத்துறை PSD திறந்துள்ளது. August 3 பிற்பகல் மணி 2 தொடங்கி August 16 மாலை 5 வரை அதற்கு விண்ணப்பிக்கலாம். DB40-க்கான விண்ணப்பத்தை punajahan.jpa.gov.my வாயிலாக மேற்கொள்ளலாம். ஜூலை மாத தொடக்கத்தில் நெக்ரிசம்பிலானின் 2 வெவ்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை கடத்தல் பொருட்கள் நடவடிக்கையை மாநில அரச மலேசிய சுங்கத்துறை முறியடித்துள்ளது. இவை அனைத்து வரியை உட்படுத்திய 12.2 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கடத்தல் பொருட்கள் என மாநில இயக்குநர் ஜமால் பைரிமான் தெரிவித்தார். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகள் குறித்து கத்தார் மன்னர் அமீர் ஷேக் தாமீம் பின் அஹமத் அல் தானியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் தொலைபேசி வாயிலாக விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, நீடித்த அரசதந்திர தீர்வுகளை உருவாக்குவது உட்பட வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ள அண்மைய முன்னேற்றங்களை இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். பிரேசிலில் தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அதிகரித்து வரும் அரசதந்திர மோதலின் ஒரு பகுதியாக அந்நாட்டில் தூதரின் விசாவை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது என்று வெளியுறவு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பிரேசிலுக்கான தூதராக டேனியல் பேரேஸை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பரிந்துரைத்ததை அந்நாடு ஏற்றுக்கொண்டால் இந்த நடவடிக்கை மீண்டும் திரும்ப மீட்டுக் கொள்ளப்படும் என கூறப்படுகிறது. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. ஜூடோவில் முதல் தங்கப்பதக்கத்தை வென்ற தேசிய விளையாட்டாளர் அமீர் டேனியல் அப்துல் மஜீட்டுக்கு பினாங்க அரசாங்கம் ஊக்கத்தொகையை வழங்கும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டேனியல் குயிசிசென் தெரிவித்தார். நாட்டின் பெயரை உலக அரங்கில் மிளிரச் செய்த அவரின் பங்கை எடுத்துணர்த்தும் வகையில் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. சரி, மதிய நேரத்தை நெருங்கிட்டு இருக்கோம். இந்நேரம் மனசு தேட ஆரம்பிச்சிருக்கோம், எங்க சாப்பிட போகலாம், என்ன சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நினைவூட்டல் வலியுறுத்தல் தான். ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, தொடர்ந்து 10 என்றதுக்குள்ள போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்கு. நாங்க 10 என்றதுக்குள்ள கேட்கிற கேள்விக்கு நீங்க டக்கு டக்குன்னு பதில கொடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை விரும்பி கேட்கலாம். நல்லா இருக்குல்ல அந்த வாய்ப்பு. அப்படி உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த ஒரு நபருக்காக பாட்டு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த முயற்சியில நீங்களுமே இறங்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: கழகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.
3: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
4: என்ன கேக்குறாங்க?
3: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
4: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
3: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
4: கண்ணா, எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
3: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. சரி, தொடர்ந்து போட்டி அங்கம் தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க 10 என்றதுக்குள்ள நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில கொடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க விரும்பி கேட்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்குறோம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: வணக்கம் பிரதர், நான் வீரா பேசுறேன், பிணைங்கல இருந்து.
0: வணக்கம் வீரா, சொல்லுங்க, பிணைங்கல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட போயாச்சா இல்ல வேலையா?
1: இப்பதான் பிரதர் சாப்பிட போயிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நான் இதுக்கு பிறகுதான் சாப்பிடணும். கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி, போட்டி அங்கம் 10 என்றதுக்குள்ள சொல்ல தயாரா இருக்கீங்களா?
1: தயார்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, 2 சொற்கள் கொண்ட திரைப்படங்கள் இருக்கும் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு காதல் கொண்டேன், அந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்கிற 5 திரைப்படங்களை 10 என்றதுக்குள்ள நீங்க சொல்ல போறீங்க, சரியா?
1: ஓகே. உயிரோடு உயிராக உயிர்களே கலந்தது உள்ளம் கேட்குமே ஜெயம் கொண்டான் உல்லாச பறவைகள்.
0: முடிச்சிட்டீங்களா?
1: 5 முடிச்சிட்டேன்.
0: 5 மேல சொல்ல மாட்டீங்க அப்போ. மனமார்ந்த பாராட்டு, சொல்லி முடிச்சிட்டீங்க. 10 என்றதுக்குள்ள 5 திரைப்படங்களை கொடுத்துட்டீங்க, மகிழ்ச்சி. யாருக்காக என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நான் என்னோட அன்பு மனைவிக்காக கோட்ல இருந்து சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ அந்த பாட்டு கேக்குறேன்.
0: மனைவிக்காக? மனைவி பேர் சொல்லணும்னா இப்ப கோச்சுப்பாங்க, பரவாயில்லையா?
1: அவங்க பேரு கனகேஸ்வரி.
0: சரி, அவங்களுக்காக அன்பு பரிசா அந்த பாடல் வரப்போகுது, கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.
0: இந்த மாதிரி நீங்களும் அன்புக்குரியவருக்காக ஒரு முயற்சியில இறங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10 போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்கு. கேக்குற கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில கொடுத்துட்டீங்கன்னா பிடிச்சவங்களுக்கு நீங்களுமே பாட்டு கேட்கலாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வாங்க பேசுவோம்.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்.
2: பணி ஓய்வுக்கு பிறகு வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டை தேர்வு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால உங்க பணி ஓய்வுக்கு பிறகு நீங்க என்னங்க பண்ண போறீங்க?
3: டூர் கைட் லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அது என்னோட பேஷன். சுத்தி பார்க்க ரொம்ப பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், பேச பிடிக்கும். அதனால நான் இப்பயே அதுக்குள்ள வேலையெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன்.
4: இன்னொரு 8 இயர்ஸ் இருக்கு. 40 இயர்ஸ் ஒரு வங்கியில வேலை செஞ்சுட்டு அங்கிட்ட வந்து மைண்ட் வந்து ஃப்ரோசன் ஆக்க கூடாது. நான் வந்து செம்மஞ்சியில இருக்கிறேன். வீடு வாங்கிட்டேன், மிளக்கால வாங்கிட்டேன். இப்ப வந்து ஹோம் ஸ்டே செய்ய போறேன். ஒரு சின்ன பொண்டோல அழகா வாழலான்ட்டு அந்த வீட்டை வாங்கிட்டு இங்கிட்டு இருக்கிற வீட டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பணி வைக்கும் மேல ஒரு லைஃப் டிரான்ஸ்பர்மேஷன்.
5: நான் இப்ப வந்து மனித வள டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இதெல்லாம் வாங்கி செட் பண்ணியாச்சு. ஆனா நம்ம ரிட்டையர் பண்ணப்ப நம்ம அந்த வீட்டுக்கு போயிருவோம். அந்த வீடு வந்து செப்பாங்கல இருக்கு, இங்க ரொம்ப பிடிக்கும். நான் கேத்ரிங் பிசினஸ் செய்யலான் இருக்கேன். நான் நல்லா சமைப்பேன்.
6: நான் வந்து ஒரு ஹைக்கர். I am training for Kilimanjaro next year. Na enna seiyaporena na unni English solli kodukka pore for underprivileged children.
2: Idu thavirthu pani oyivukku piragu neenga malai yera poringa?
6: Yes, I want to hike more mountains. Annapurna base camp senjirken Nepal la. Everest base camp senjitten Nepal la. Kinabalu senjirken. So yeah, next year vande Kilimanjaro.
7: Unga pani oyivukku piragu neenga enna seiyaporinga?
1: Kaalai 6:30 thodakkam 10 mani varai vanakkam minnalodu inaindirunga.
8: அவரை பார்த்து பாரு. நீ வா.
9: Live different.

0: நம்மை சுற்றி
1: திருமண குடும்ப வலுவூட்டல் அமைப்பு மை ஃபேமிலி 15th ஆண்டு விழா நல்லெண்ண விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை 9th நாள் பத்து கேவ்ஸ் ஷெங்கா மாநாட்டு மண்டபத்தில் மாலை 6:30 முதல் நிகழ்ச்சி நடைபெறும். மேல் விவரங்களை தருகிறார் ஏற்பாட்டு குழு தலைவர் கே ஏ குணா.
2: வணக்கம். எங்களின் மை ஃபேமிலி இயக்கத்தின் 15th ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சமூகம் சார்ந்த பன்முக உளவியல் நெறிமுறை சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் ஒன்றை பத்து கேவ் வட்டாரத்தில் அமைப்பதற்காக கலை நிகழ்ச்சியுடன் கூடிய விருந்து நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து சிறப்புமாறு அன்போடு அழைக்கின்றோம். பொதுவாகவே மனநலம் தொடர்பான விழிப்புணர்வு சமுதாயத்தில் மிக குறைவாக இருக்கிறது. நிறைய குழந்தைகள் முதல் பெரியவரை மனநல பிரச்சனைகளை எதிர்நோக்கிறாங்க, திருமண வாழ்க்கையில சிக்கல் எதிர்நோக்கிறாங்க, ஞாபக மறதி பிரச்சனைகள் எதிர்நோக்கிறாங்க. ஆகவே இவற்றுக்கு எல்லாம் ஆலோசனையும் வழிகாட்டலும் வழங்கக்கூடிய ஒரு மையமாக இது செயல்பட போகிறது. ஆகவே இந்த மையம் சமுதாயத்துக்கு பெரிய சேவையாற்றக்கூடிய ஒரு மையமாக செயல்படும். விருந்து நிகழ்ச்சி வந்து செங்கா மாநாட்டு மண்டபம் பத்திரிகையில் இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் விருந்து நிகழ்ச்சியில் தாங்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
3: நம்மை சுற்றி
1: கோலாகில்லான் இந்து இளைஞர் இயக்கத்தின் 2026 தமிழ் விழா நிறைவு நிகழ்ச்சியும் பண்பாட்டு விழாவும் August 15th நாள் சனிக்கிழமை 8:00 கில்லான் நாவலர் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை தருகிறார் கோலாகில்லான் இந்து இளைஞர் இயக்க தலைவர் பூவரசன்.
4: வணக்கம். கோலாகில்லான் இந்து இளைஞர் இயக்கம் வந்து ஒரு 43 ஆண்டுகால இயக்கம். இந்த இயக்கத்தோட தொடர் நிகழ்ச்சியா வந்து தமிழ் விழா கடந்த 37 ஆண்டுகளாக செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். இந்த 37th ஆண்டு தமிழ் விழா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 8 நிகழ்ச்சிகளை அடக்கியது. இந்த 8 நிகழ்ச்சிகள்ல வந்து ஏற்கனவே ஒரு 6 நிகழ்ச்சிகள் வந்து நம்ம முழுமை பெற்றுட்டோம். இந்த சனிக்கிழமை வந்து நம்ம இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கான போட்டி நடத்தப் போகின்றோம். அதை தொடர்ந்து தமிழ் விழாவின் கலை இரவு மற்றும் நிறைவு நாள் வந்து வருகின்ற அடுத்த வாரம் சனிக்கிழமை 15th தேதி ஆகஸ்ட் மாதம் கில்லான் தெல்லோப்புலாய் நாவலர் மண்டபத்தில் நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இது ஒரு இலவசமான நிகழ்ச்சி, கண்டிப்பாக உங்களை சந்திப்பதில் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி.
0: நம்மை சுற்றி

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: கிஷன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: ஓ, அதுவா, புதிய ஜாலூர் கம்மிலாம் வாங்கிட்டேன்ல, அதான். அதோட ஒரு செல்ஃபி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்.
1: ஒரு நிமிஷம், கொடிய ஏத்திட்டீங்களா?
2: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதானே முக்கியம்.
1: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைகீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
2: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த தேசிய மாதத்தில் ஜாலூர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: ஹலோ, ஹாய், வணக்கம். காயத்ரி பேசுறேன், பூச்சங்கல இருந்து.
1: காயத்ரி, போட்டி அங்கத்துக்கு போயிடலாமா?
0: போலாம் போலாம்.
1: பத்து என்றதுக்குள்ள நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, நீ அப்படின்ற சொல் கொண்ட பாடல்கள் ஒரு ஐந்து பாட்டை பத்து என்றதுக்குள்ள சொல்ல போறீங்க. அந்த பாட்டுல வந்து நீ அப்படின்னு இருக்கணும். போலாம். அப்புறம் அப்புறம் போச்சு. நீ கவிதைகளா? ஒரு பாடல சொன்னீங்க, அதனால நாங்க பாதி பாட்டு மட்டும் ஒளிபரப்பலாமா? சரி, சொல்லுங்க என்ன பாட்டு யாருக்காக வேணும். முழுமையாவே உங்களுக்காக நாங்க குடுக்கறோம், ஏன்னா நீங்க பங்கு எடுத்திருக்கீங்கல்ல.
0: ரொம்ப நன்றி. பீமா படத்துல இருந்து எனது உயிரை பாட்டு போடுங்க.
1: பீமா படத்துல இருந்து எனது உயிரை. சரி, யாருக்காக?
0: கண்டிப்பா என் வீட்டுக்காருக்காக.
1: குட்டி வேற பக்கத்துல இருக்காங்க போல.
0: சிவகுமரனுக்காகவும்
1: இந்த குட்டி பாப்பாவுக்காகவும் பாட்டு வந்துட்டு இருக்கேன், கேக்கலாம். நன்றி.
0: ஓகே, நன்றி.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம். என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. ரெண்டாம் தேதி ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9ஆம் தேதி 5ஆம் மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன். மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியா கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன். இப்ப கொடுத்து வச்சுனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
1: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: வரலாற்று பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க, நகைச்சுவை இல்லனா எப்படி?
1: போட்டுல போயிட்டே இருக்க, திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட்டு ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்டை போட்டு தண்ணியா வழியா?
0: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
2: ஒருவன்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
3: கலப்படம்.

ஹிப்ஹாப் தமிழா இசையல்லாத பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு பொன் கோகிலம் வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு இருக்கு, அழைத்து பேச மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திக்கலாங்க. அடுத்த நிறைவு பாடல் சாய் அபியங்கர் உங்களுக்காக கொண்டு வராரு கருப்பு படத்துக்காக. கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு.

0: மலேசிய பொருளாதாரம் தொடர்ந்து வலுவுடன் திகழ்கிறது. சிறு நடுத்தர நிறுவனங்களே அதன் உந்து சக்தி. தலைநகரின் பசுமை பகுதிகளை பாதுகாக்க மேலும் 9 திறந்தவழி பகுதிகள் அரசிதழில் பதிவேற்றம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். இரண்டாம் காலாண்டில் மலேசிய பொருளாதாரம் 5.8 விழுக்காட்டு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. நாட்டின் உறுதியான பொருளாதார நிலையை நிரூபித்துள்ளது. மேற்காசிய மோதல்கள், வர்த்தக பதற்றங்கள், எரிசக்தி விலை சீரற்ற நிலை உள்ளிட்ட உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்நோக்கிய போதிலும் நாடு மடானி பொருளாதார கட்டமைப்பின் மூலமாக இச்சாதனையை நிகழ்த்தியுள்ளதாக இரண்டாம் நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிமுகப்படுத்திய இந்த கொள்கை பொருளாதாரத்தின் உச்சவரம்பை உயர்த்தி அடிப்படையை உயர்த்தவும் நல்லாட்சியின் மூலம் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் வகை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குவாலாலம்பூரை சுற்றியுள்ள மேலும் 9 திறந்தவெளிகளை அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற செய்வதன் மூலம் தலைநகரில் உள்ள பசுமை பகுதிகளின் பாதுகாப்பை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும். இந்த புதிய பதிவை கூட்டரசு பிரதேசத்துறையும் கூட்டரசு பிரதேச நில சுரங்க இயக்குநர் அலுவலகமும் செயல்படுத்தும் என கூட்டரசு பிரதேச விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். இதன் மூலம் குவாலாலம்பூரில் இதுவரை 552 திறந்தவெளி நிலங்கள் அரசு தலில் இடம்பெற்றுள்ளன. எதிர்காலத்தில் இந்த இடங்கள் நில பயன்பாட்டு மாற்றத்திற்கு ஆளாகும் சிக்கலை குறைப்பதோடு பொழுதுபோக்கு, ஓய்வு, சமூக பயன்பாட்டிற்கான பொது இடங்களாக தொடர்ந்து நிலைப்பதை உறுதி செய்யும் என அமைச்சர் விவரித்தார். கூட்டரசு சட்ட செயலாக்க நிறுவனத்தின் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரியும் முன்னாள் தலைமை நிதி அதிகாரியையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM கைது செய்தது. 370 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 2 தோட்ட நிறுவனங்களின் பங்குகளை கொள்முதல் செய்யும் விவகாரத்தில் தங்களின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய சந்தேகத்தின் பேரில் நேற்று SPRM தலைமையகத்தில் வாக்குமூலம் அளிக்க வந்தபோது அவர்கள் கைது செய்யப்பட்டனர். தபோங் அஜி அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கை முடிவுகளை மறு பரிசீலனை செய்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவின் விசாரணையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று கொலக்கடாவில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் நடத்திய ஒப்சாப்பு சோதனையில் 81 சட்டவிரோத குடியேறிகளை கெடா மாநில குடிநுழைவுத்துறை JIM கைது செய்தது. காலை 9:50 தொடங்கிய இந்த நடவடிக்கை உளவு தகவல்கள், பொதுமக்களின் புகார்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் மாநில குடிநுழைவுத்துறையின் செயலாக்க பிரிவை சேர்ந்த 19 அதிகாரிகள் பங்கேற்றனர். 127 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனையில் 73 ஆடவர்களும் 8 பெண்களும் தடுத்து வைக்கப்பட்டனர். இதில் 42 வங்காளதேசிகள், 26 இந்தோனேசியர்கள், 10 மியான்மர் நாட்டவர், 2 இந்தியர்கள் மற்றும் பாகிஸ்தானியர் ஒருவரும் அடங்குவர். ஜூலை மாத தொடக்கத்தில் நிக்ரிசிம்பிலானின் 2 வெவ்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மதுபானம் உட்பட கடத்தல் பொருள்கள் நடவடிக்கையை மாநில அரசு மலேசிய சுங்கத்துறை முறியடித்துள்ளது. இவை அனைத்தும் வரியை உட்படுத்திய 12.2 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கடத்தல் பொருள்கள் என மாநில இயக்குநர் ஜமால் பாய்மான் தெரிவித்தார். ஜூலை 1 பிற்பகல் 3 மணிக்கு சப்பாங் வட்டாரத்தில் இசுசு ரக வாகனத்தின் 426 பெட்டிகளிலிருந்து மின்னியல் பொருள்களும் வாகன மாற்றுப் பொருள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதே நாள் இரவில் கில்லானின் சுங்க ஆணையத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட இறக்குமதி பொருள்களான 100,000-க்கும் மேற்பட்ட மதுபான புட்டிகளும் டின்களும் கைப்பற்றப்பட்டதாக ஜமால் தெரிவித்தார். மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சின் அனைத்து கொள்முதல் ஒப்பந்தங்களும் அரசாங்க தளமான இ பொருளையான் முறையின் கீழ் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் கிடைக்க அல்லது முன்பதிவு செய்ய விநியோகிப்பாளர்களிடமிருந்து எந்தவொரு கட்டணமும் கோரப்பட்டதில்லை என அமைச்சு அறிக்கையின் வாயிலாக கூறியுள்ளது. அனைத்து கொள்முதல் விவகாரங்களும் நடைமுறையில் உள்ள நிதி செயலாக்கத்திற்கு இணங்க மேற்கொள்ளப்படுகின்றது. பொறுப்பற்ற சில தரப்பினர் அமைச்சின் அதிகாரிகளின் பெயர்களை பயன்படுத்தி நடத்தப்படாத அரசாங்க நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை கோரியுள்ளது தொடர்பில் புகார் பெறப்பட்டுள்ளதை அடுத்து இந்த நினைவூட்டல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள உயர்கல்விக் கழகங்களில் பட்டய படிப்பை தொடர்வதற்கு 2025 SPM-இல் தேர்ச்சி பெற்ற தகுதியுள்ள B40 குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான டெர்மாசிஸ்பா DB40 விண்ணப்பத்தை பொதுச்சேவைத்துறை PSD திறந்துள்ளது. ஆகஸ்ட் 3 பிற்பகல் 2 தொடங்கி ஆகஸ்ட் 16 மாலை 5 வரை அந்த விண்ணப்பங்கள் திறந்திருக்கும். அதற்கான விண்ணப்பத்தை pnajaan.jpa.gov.my வாயிலாக மேற்கொள்ளலாம். கல்வி உதவித்தொகை வழங்குவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான அணுகலை விரிவுபடுத்தும் நோக்கத்தை இத்திட்டம் கொண்டுள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: ஒரே கிளிக் RTM-இன் 34 வானொலி அலைவரிசைகளையும் நேரலையாக செவிமடுக்கலாம்.
2: உடனே RTM கிளிக் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள்.
0: வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் சகோதரியும் அந்நாட்டின் முக்கிய தலைவர்களில் ஒருவருமான கிம் யோ ஜோங் ஜப்பான் அண்மையில் நடத்திய டொமாஹாக் ஏவுகணை சோதனை குறித்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வடகொரியா புதிய ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதனிடையே ஜப்பான் தனது ராணுவ வல்லரசாகும் நோக்கத்தை மறைக்க முயற்சிப்பதாகவும் அதன் ஆபத்தான ராணுவ நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா பின்னணியில் இருப்பதாகவும் அவர் சாடினார். வாஷிங்டனுக்கும் தெஹரானுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகள் குறித்து கத்தார் மன்னர் அமீர் ஷேக் தமீம் பின் அஹமத் அல் தானியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் தொலைபேசி வாயிலாக விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, நீடித்த அரசு தந்திர தீர்வுகளை உருவாக்குவது உட்பட வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ள அண்மைய முன்னேற்றங்களை இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். அரசு தந்திர முயற்சிகளை ஆதரிப்பதிலும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே பேச்சு நடத்துவதிலும் ஷேக் தமீமின் தலைமையிலான கத்தார் ஆற்றிய பங்கை டிரம்ப் பாராட்டினார். இது வட்டார பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் வலுப்படுத்துவதற்கு பங்களிப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிரேசிலில் தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அதிகரித்து வரும் அரசு தந்திர மோதலின் ஒரு பகுதியாக அந்நாட்டு தூதரின் விசாவை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது என்று வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பிரேசிலுக்கான தூதராக டேனியல் பேரேசை அதிபர் டொனால்டு டிரம்ப் பரிந்துரைத்ததை அந்நாடு ஏற்றுக்கொண்டால் இந்த நடவடிக்கை மீண்டும் திரும்ப மீட்டுக் கொள்ளப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த நியமனத்திற்கு அமெரிக்க மேலவையின் ஒப்புதல் இன்னும் தேவைப்பட்டாலும் பிரேசில் இணக்கம் தெரிவிக்கும் வரை பேரேசால் அப்பதவியை ஏற்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஜெர்சி அமெரிக்க குடிநுழைவு சுங்க தடுப்பு மையம் ICE-இல் உயிரிழந்த அல் சல்வாடோ நாட்டைச் சேர்ந்த எட்வின் லோபேஸ் கார்ஜெனோவின் குடும்பத்தினர் அவர் காவலில் இருந்தபோது முறையான மருத்துவ சிகிச்சை வழங்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ளனர். டெலான்லி ஹால் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்வின் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டதைத் தொடர்ந்து நியூஜெர்சி பல்கலைக்கழக மருத்துவமனையில் சனிக்கிழமை உயிரிழந்ததாக ICE தெரிவித்துள்ளது. அவரது மரணம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் குடும்பத்தினர் கோரியுள்ளனர். விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. ஜூடோ விளையாட்டில் முதல் தங்கப்பதக்கத்தை வென்ற தேசிய விளையாட்டாளர் அமீர் டேனியல் அப்துல் மஜீட்டுக்கு பினாங் அரசாங்கம் ஊக்கத்தொகையை வழங்கும் என்று மாநில இளைஞர் விளையாட்டு சுகாதார செயற்குழு தலைவர் டேனியல் குயிசிசன் தெரிவித்தார். நாட்டின் பெயரை உலக அரங்கில் மிளிரச் செய்த அவரின் பங்கை எடுத்துணர்த்தும் வகையில் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. 81 கிலோவுக்கு உட்பட்ட ஆடவர் ஜூடோ பிரிவில் அமீர் டேனியல் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மலேசிய பொருளாதாரம் தொடர்ந்து வலுவுடன் திகழ்கிறது. சிறு நடுத்தர நிறுவனங்களே அதன் உந்து சக்தி. தலைநகரின் பசுமை பகுதிகளை பாதுகாக்க மேலும் 9 திறந்தவெளி பகுதிகள் அரசிதழில் பதிவேற்றம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

உற்சாகமாக நாம இசை மிசையும் நிகழ்ச்சியை தொடங்கிட்டோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? பொன் கோகிலம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். சரி, இன்றைக்கும் உற்சாகமான தலைப்பு ஒன்று உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, நேற்று பாத்தீங்கன்னா, நேற்று தலைப்புல நிகழ்ச்சி நிறைவடைந்தவங்க கூட பல பேர் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டே இருந்தீங்க. அது போலவே இன்றும் உங்களுக்கான ஏற்ற ஒரு தலைப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மதிய நேரம் இல்லையா, சாப்பாட்டு வேலை, அதனால உணவு எங்க சாப்பிடலாம் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் சீக்கிரமாக இன்றைக்கு உணவு அறிந்து விட்டு வெகு சீக்கிரமாக அலுவலகத்துக்கு போயிட்டு வேலைகள்லாம் முடிக்கணும் அப்படின்னு பரபரப்பா வந்துட்டு இருப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கான தலைப்பு இதுதான். சொன்ன உடனேயே நிச்சயமாக உங்களுக்கு யாரெல்லாம் முகத்துல கண் முன்னுக்கு அவங்களுடைய முகம் வருது அப்படிங்கிறது நிறைய தெரியும். சரி, எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்றீங்க, தலைப்பு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு தானே கேட்கறீங்க. கண்டிப்பா சொல்லிடுவேன், கவலையே படாதீங்க. சரி, என்ன அப்படின்னு சொன்னா, நாம வந்து சாப்பிடுவோம். சாப்பிடும் போது புதிதாக ஒன்றை சேர்த்து நாம சாப்பிடுவது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் அது சாப்பிடலாமா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு தயக்கத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதற்கு இது சேருமா சேராதா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். ஆனா சேராததை கூட சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க. ஏ, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி புதுவித ஒரு பாணியும் அங்க இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து இப்பொழுது புகழ் பெற்ற ஒன்றுதான், ஆனா பழக்கம் ஆயிருச்சு. ஆரம்பத்துல எல்லாம் இப்படிலாம் எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு தோணும். உதாரணத்துக்கு புட்டும் வாழைப்பழத்தையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு வந்து சாடின் சம்பளம் சேர்த்து வச்சு சாப்பிடுறாங்க. அப்புறம் வந்து இடையில நான் பாக்குறேன், சொதியும் இடியப்பமும் அதுவும் பழக்கமாயிருச்சு. அது வந்து வழக்கத்துல இருக்கிற ஒன்று. இந்த மாதிரி புதிய வகையாக இதோட இதை சேர்த்து சாப்பிடுறாங்க அப்படின்னும் போது, இதை எப்படி சாப்பிடுறாங்க, நல்லா இருக்குமா இல்லையான்ற நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் புதிய வகை உணவு முறைகளை தேடி தேடி இப்படியாக இரண்டு உணவையும் சேர்த்து சாப்பிடக்கூடியவர்களை உங்களுக்கு தெரியும். சாப்பிட்டு பார்த்த பிறகு நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கும் கூட தோணிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் முதல் முறையா நீங்க வந்து பரிச்சாத்த முறையில சரி சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொன்ன சொல்லி சாப்பிட்ட உணவு எது, அந்த மாதிரி உணவு முறைகள் எல்லாம் நீங்க வந்து முயற்சி செய்வீங்களா அப்படின்றத தான் சொல்ல போறீங்க. சுய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, புதிய வகை உணவு அப்படின்னும் போது இதை நம்ம சுவைத்து பார்க்கக்கூடிய அந்த தைரியம் இருக்கா, நம்ம வந்து சுவைத்து பார்ப்போமா, அந்த முயற்சி எடுப்போமா அப்படிங்கிறது தாங்க கேள்வி. சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கு, இது நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். சரி, இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, டுரியான் வந்து நம்ம பழத்துல டுரியான் பழம் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவோம். ஆனா அந்த டுரியானை வந்து ஏதோ ஒரு இதுல சேர்த்து சாப்பிடும்போது, உதாரணத்துக்கு செண்டோலோட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வந்து அது அழுவா பிடிக்காது. செண்டோல் தனியா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இந்நேரம் உங்களுக்கு செண்டோல் ஞாபகம் வந்திருக்கும், டுரியான் ஞாபகம் எல்லாம் வந்திருக்கும். சரி, மதிய நேரம் தானே, அதனால யோசிச்சு நீங்க சொல்லுங்க. சரியா, யாரெல்லாம் உங்களுடைய நண்பர்கள்லாம் இந்த மாதிரி புது வகையெல்லாம் வந்து முயற்சி செய்வாங்க அப்படின்னா, அந்த புதிய வகையும் சொல்லுங்க, நம்மளும் முயற்சி செய்து பார்க்கலாமே.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா டீ அஸ்ஸி.
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அஸ்ஸினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: மிஷி.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
2: நேரம் பிற்பகல் மணி 1:30. அடுத்து இடம்பெறுகின்றது வரலாறு. அதனை வழங்குகின்றார் கிள்ளான தோட்ட தொழிலாளர் போராட்டம் 1941. அதன் நூலாசிரியர் ஷாலாமை சேர்ந்த திரு சீரியநாதன் முனியாண்டி.
3: மலாயா தோட்டங்களில் ரப்பர் மரம் பயிரிட வேண்டி தமிழக தமிழர்களை சஞ்சி கூலிகள் என்ற ஒப்பந்த அடிப்படையில் கொண்டு வந்தவர்களை ஒப்பந்தப்படி ஏதும் செய்து தரப்படாமல் அடிமைகள் போல் ஆங்கிலேயர் நடத்தி வந்துள்ளனர். ரப்பர் மரம் பயிரிட வேண்டி காடுகளை அழித்த காலகட்டத்தில் விஷப்பூச்சிகள், விஷப்பாம்புகள், மலேரியா காய்ச்சல், சரியான குடிநீர் இல்லாமல் வாந்திபதி கண்டும் பலர் இருந்தும் போயுள்ளனர். இதையெல்லாம் முன்னு நிறுத்தி தங்களுக்கு வாழ்வாதார அடிப்படை வசதிகள் செய்து தர சொல்லி கேட்டும் தோட்ட நிர்வாகிகள் கண்டும் காணாதது போல் இருந்து வந்தது போராட்ட உணர்வை மேலும் ஏற்படுத்தி இருக்கிறது. சில வசதிகள் செய்து தந்தும் சில செய்து தர முடியாமல் போனதும் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏமாற்றத்தையே தந்துள்ளது. இது போலவே பக்கத்து தோட்டங்களிலும் அடிப்படை வசதிகள் கேட்டு தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாகிகளுடன் போராட்டம் நிறுந்ததை அறிந்து கிள்ளான் இந்தியர் நலன் அபிவிருத்தி சங்கத்திடம் முறையிட்டு அவர்களின் ஆலோசனைப்படி பெரிய போராட்டத்தை நடத்த முற்பட்டனர். அதுதான் 1941 கிள்ளான் தோட்ட தொழிலாளர் போராட்டம். அங்கு தங்களது 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராடியுள்ளனர். மலேசிய வரலாற்றில் முத்திரை பதித்த தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: வரலாறு கேட்டீர்கள். கிள்ளான தோட்ட தொழிலாளர் போராட்டம் 1941 நூலாசிரியர் ஷா அலாம் சீரியநாதன் முனியாண்டி வழங்கினார்.

தீ கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 1:34 இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, ரொம்ப வித்தியாசமா ஒருவர் அழைச்சு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து ராபர்ட் ஷாலாம்ல இருந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இந்த குழம்பு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த இப்போ உதாரணத்துக்கு சாம்பார், கோழி குழம்பு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அவர் வந்து எப்போதுமே சாம்பாரையும் மீன் குழம்பையும் சேர்த்து தான் சாப்பிடுவாராம். சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது ஒரு வகை நாசி கண்டார் மாதிரி தானே இருக்கு. அதாவது எல்லா குழம்பு வகைகளையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து நாசி கண்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதில் வந்து எல்லா குழம்புகளும் சேர்த்து சாப்பிடுவோம், அதாவது கறி கறியை. ஆனால் வந்து கறின்றது பெரும்பாலும் இறைச்சியை சொல்லுவாங்க, அது வழக்கத்தில் கறி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஆனாலும் கூட குழம்பு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியது. சரி, இது ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இந்த வேளையில் இந்த மாதிரி அவர் வந்து சாம்பாரும் மீன் குழம்பையும் சேர்த்து சாப்பிடுவாராம். அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சரி, நான் யோசிச்சு பார்க்குறேன், நல்லா இருக்குமா எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறேன். சரி, இந்த வேளையில் நீங்கள் எதனோட எந்த உணவையும் சேர்த்து சாப்பிடுவீங்க? அது முதல்ல முயற்சி செய்யும் போது பயமாக இருந்தது, நல்லா இருக்குமா இல்லையான்னு தோணுச்சு. ஆனாலும் கூட அதை சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னும் சிலர் வந்து இல்லைங்க, நான் இது தான் சாப்பிடுவேன். டொரியானா டொரியான் வந்து டோடோல் கூட சாப்பிட மாட்டேன், வெறும் டுரியன் பழம்னா பழம் மட்டும் தாங்க சாப்பிடுவேன். அந்த மாதிரியும் ஒரு சிலர் இருப்பீங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சேர்த்து இந்த மாதிரி சேர்த்து வைத்து சாப்பிடுவதும் நல்லா தானே இருக்கு, அதை முயற்சி செய்து பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி எந்த உணவுகளை வந்து நீங்க சுவைத்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க அதை எங்களுக்கு சொல்லலாம். சரி, இப்ப ராபர்ட் சொன்ன மாதிரி நீங்களும் வந்து எதை நீங்க முயற்சி செய்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க அப்படிங்கறத அழைச்சு சொல்லுங்க. 3:22 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: டைப்பிங்ல இருந்து மதிவாணன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மதிவாணன்.
0: ஓகே, எனக்கு வந்து இந்த சாப்பாடு விஷயம் சொன்னீங்களே, அவருக்கு வந்து கோழிக்கறி இருக்குல்ல, ஓகே, ரெண்டு மூணு நாள் வச்ச கோழிக்கறிய வந்து அதை ரசத்தோட ஊத்தி சாப்பிட்டா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ரசத்தோடயா?
0: அவர் பேர் வந்து குபேரன்.
1: இப்பதான் கேட்கல நினைச்சேன், யாருங்க அந்த மகான் அப்படின்னு கேட்கல நினைச்சேன். குபேரன்
0: அந்த ரெண்டு மூணு நாள் வச்ச கோழிக்கறியில வந்து அதை ரசம் ஊத்தி சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும்.
1: ஆனா என்னன்னா ரெண்டு நாள் வச்சிருக்கணும் அந்த கோழிக்கறியும்.
0: அவருக்கு அந்த மாதிரி இருக்கணும்.
1: ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க மதி. சொல்லுங்க உங்களுக்கு.
0: எனக்கு வந்து எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அப்படியே மொறுமொறுன்னு இருக்கணும்.
1: என்ன உணவா இருந்தாலும் சரிதான்,
0: எந்த கறியா இருந்தாலும் நீங்க அந்த சோர்ல வந்து அது மேல அப்படி தூவிட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சரியா இருக்கும்.
1: சரி,
0: அந்த கிரான்ச்சி சட்டம் கேக்குதுல.
1: சரி, சும்மா கேக்குறேன், மீ கோரிங் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது பக்கத்துல இருக்கணுமா?
0: மீ கோரிங்ல வந்து சும்மா இந்த கச்சாங்க இந்த மாதிரி வாயில போட்டுக்கிறது. ஆனா சோறு சாப்பிடும் போது எனக்கு வந்து இது ஒரு பழக்கம் இருக்கு.
1: இப்போதானே சொன்னீங்க மதி, நீங்க இப்போதானே சொன்னீங்க
0: டைப்பிங்
1: பேரா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அந்த பேரா வட்டாரமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு.
0: வித்தியாசமான மக்கள் தான்.
1: ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, முயற்சி செய்யணும்னு நினைக்கிறவங்க முயற்சி ஆயிட்டோம். நன்றி.

ஆக உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வித்தியாசமான உணவு முறைகள் எல்லாம் இருக்குன்றது இப்பதான் எனக்கே தெரியுது. அது மட்டும் இல்ல, இந்த ரசம் படுற பாடு இருக்கே பாருங்க, அடுத்தடுத்து நம்ம நேர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய மாதிரியான என்ன சொல்லுவாங்க வித்தியாசமானதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம கேட்க போறோம், தொடர்ந்து நீங்களும் இணைந்திருங்கள். பிரதீப் குமார் சித்ரா கொண்டு வரக்கூடிய பாடல்

0: பேரு நிர்மலா, நான் சுமேத்தனில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க நிர்மலா.
0: ரசத்து கூட பக்கோடா வச்சு சாப்பிடணும்.
1: ரசத்து கூட பக்கோடா,
0: அப்புறம் பழைய மீன் கறி, அந்த கோழிக்கறியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது கூட வந்து தயிர் வச்சு சாப்பிடணும்.
1: முதல்ல ஒருத்தவங்க அழைச்சும் போது கூட சொல்லிருந்தாங்க, அதாவது மீன் குழம்பும் தயிரும் அப்படின்னு சொல்லி, நீங்களும் அதே தான் சொல்றீங்க.
0: நல்ல ருசியா இருக்கும்,
1: நல்லா ருசியா இருக்கும் அப்படின்னா சாப்பிட்டு பார்த்து சொல்லிருவோம். கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்து சொல்லிட வேண்டியதா. நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? நிச்சயமா சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர்லாம் வந்து அழைச்சி சொல்லியிருந்தீங்க. சரி, அழைத்த அத்தனை நேர்களுக்கும் நம்முடைய நன்றி. சிலர் பேசுனீங்க, சிலர் தனிப்பட்ட முறையில் என்கிட்டயும் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே வித்தியாசமான உணவு முறைகள் அப்படின்னும் போது கேட்கவும் நல்லா தான் இருந்தது. பார்ப்போம், ஒரு நாள் முயற்சி செய்து பார்க்கலாமே இல்லையா? சரி, அழைத்து பேசி அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழைய பாடல்கள் உங்களுக்காகவே காத்துக்கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க
1: விடுவோம்.
2: மின்னலில்
1: மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சிகள் மனித உரிமைகளை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது. மாறாக அவை பயனுள்ள, சீரான, தொலைநோக்கு பார்வை கொண்ட சட்ட கட்டமைப்பின் மூலம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமென சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்துள்ளார். சிலாங்கூர் மாநில அரசாங்கம் பயனர்களின் தேவைகள், பயன்பாட்டு அளவு, உள்கட்டமைப்பு திறன், நீடித்த நிதிகளிப்பு முறைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு புதிய சிலாங்கூர் விவேக வைஃபை WSS திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மாதிரியை இறுதி செய்து வருகிறது. தொடக்கமாக புதிய இலவச பொது வைஃபை மாதிரி சிலாங்கூர் இஸ்லாமிய சமய விவகாரத்துறை ஜாயிஸ் நிர்வகிக்கும் பள்ளிவாசல்களில் செயல்படுத்தப்படவுள்ளது. 2 கிழக்கு கரை நெடுஞ்சாலை LPT 2 சென்னை பாரு சாலை கட்டண சாவடியின் வெளியேறும் பகுதிக்கு அருகில் 20 காட்டு யானைகள் கொண்ட கூட்டத்தின் மீது வாகனம் ஒன்று மோதியதில் தம்பதியர் காயமடைந்தனர். பண்டார் சென்னை பாருவிலிருந்து கம்மமானில் உள்ள அவர்களின் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. LPT 2 திறக்கப்பட்டு 13 ஆண்டுகளில் நிகழ்ந்த முதல் சம்பவமாக இது கருதப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் மிண்டானாவு பகுதியில் 6.3 ரிக்டர் கருவியில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி நண்பகல் மணி 12:14 அளவில் சரங்கானி தீவிற்கு தென்மேற்கே 32 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. ஹார்மோஸ் நீரிணை மிக விரைவில் மீண்டும் திறக்கப்படாவிடில் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான தற்காலிக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அமெரிக்கா, ஈரான், ஒமான் ஆகியவை செயல்படுகின்றன. ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார். நிறைவாக விளையாட்டு. உலகின் முதல்நிலை வீராங்கனை அரினா சபாலெங்கா டொரண்டோவில் நடைபெற்ற நேஷனல் பேங்க் பொது டென்னிஸ் போட்டியின் 64வது சுற்றில் ஜப்பானைச் சேர்ந்த மொயுகா ஹுஜிஹிமாவை 6-3, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தினார். இதுவரை சபாலெங்கா வெல்லாத 4 WTA 1000 போட்டிகளில் ஒன்றாக இப்போட்டி உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையமிசை நிகழ்ச்சியில் நாம இணைந்திருக்கின்றோம். சரி, இப்பொழுது தொடக்க 3 மணி வரை நாம வந்து பழைய பாடல்களை கேட்கவிருக்கின்றோம். டிக்டாக் பக்கமும் நாம வந்துட்டோம். அங்க வந்து நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க போறாங்க. அதே வேளையில நீங்க வானொலியின் வழியாக நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும்னா, நிறைய பேர் அழைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இல்ல இல்ல, இன்னைக்கு வந்து டிக்டாக் நேயர் விருப்பம், அதனால டிக்டாக் பக்கம் தான் நீங்க வரணும். அங்க வந்து நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். அதே வேளையில திங்கட்கிழமை பெரும்பாலும் வந்து இரவு வேளையில மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியிலுமே நம்ம வந்து டிக்டாக் விருப்ப பாடல்களில் நேர்களுடைய கேட்போம் இல்லைங்களா. பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்குள்ள நேர்கள் பெரும்பாலும் இந்த பழம் பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரே பாடல்களாக இருக்கும், நிறைய பாடல்கள் இருக்கின்றது இல்லையா. அதனால இன்றைக்கே உங்களுடைய திறமையை தான் பார்க்க போறோம். என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் கேட்க போறீங்க, எவ்வளவு இனிமையான பாடல்களை இன்றைக்கு நீங்க கேட்க போறீங்க அப்படிங்கறத நாங்க கேட்க போறோம். அதனால டிக்டாக் பக்கம் வாங்க. டிக்டாக் பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். ஒலிபரப்புறதுக்கு நாங்களும் காத்துக்கிட்டே இருக்கோம்.

டிக்டாக் பக்கம் நம்முடைய நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். சரி, சற்று முன்பு நாம கேட்ட என்ன பார்வை உந்தன் பார்வை அப்படிங்கிற அந்த பாடலை கொண்டு வந்தார்கள் பி சுசிலா, கே ஜே யேசுதாஸ். சரி, அடுத்ததாக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா கொண்டு வரக்கூடிய பாடலை அமுதா விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த பாடலை இப்பொழுது நாம கேட்கலாம்.

அமுதா கேட்ட பாடலை நம்ம கேட்டோம். அடுத்ததாக ஜோதி சுப்பிரமணியம் பாடலை கேட்டிருக்காங்க. ஜோதி சுப்பிரமணியம் விரும்பி கேட்ட பாடலை அடுத்து நம்ம கேட்கலாம். தெய்வ பிறவித்துறைக்காக ஜமுனா ராணி கொண்டு வராங்க.

0: உன்னை விட்டு உள்ளம் என்ன வாடலாமா?
1: அவர் கேட்ட பாடலை நாம வந்து கேட்டோம். டிக்டாக் பக்கம் பல நேர்கள் உங்ககிட்ட பேசிட்டே இருக்காங்க. அதே வழியில அங்கேயும் நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதிகமாக 10க்கும் மேற்பட்ட முறையில நீங்க ஒரு திரைப்படத்தை, பழைய படத்தை பார்த்திருக்கீங்க அப்படின்னா எந்த படம் அப்படின்னு கேட்டிருக்கேன். நிறைய பேர் நிறைய பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நாடோடி மன்னன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் புதிய பறவை, அப்படியாக அன்பேவா, அப்படி பல படங்களை சொல்லிட்டே இருக்காங்க. நிச்சயமாக அந்த காலத்திலேயே நல்ல நல்ல படங்கள் எல்லாமே வந்திருக்கு இல்லையா. உலகம் சுற்று வாலிபன் அப்படின்னு அதிகமாக வந்து எம்ஜிஆர் படங்களை தான் சொல்கிறாங்க. சரி, இது டிக்டாக் பக்கம். அவங்களுடைய விருப்ப பாடல்கள் இன்றைக்கு இடம்பெற்றுக்கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் ஸ்ரீ அவர் விரும்பி கேட்ட பாடலை அடுத்து நம்ம கேட்போம்.

பழைய பாடல்களை நாம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் டிக்டாக் பக்கம் பாடல்களை விரும்பி நீர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். டிக்டாக் பக்கம் வந்தவர்களுக்கும் சரி, வந்து பேசியவர்களுக்கும் சரி, பாடல்களை கேட்டவர்களுக்கும் சரி, கேட்காமல் பாடல்கள் என்ன கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தவர்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. அவர்கள் கேட்ட பாடல்கள் யாவும் உங்களை மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு நாங்கள் பெரிதும் நம்புகின்றோம்.

வணக்கம். சல மலேசியா மடானி மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை சரவா முதல்வர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹரி துன்னோபெங் இன்று ஜோஹர் பாரு பாசிர் பலாங்கி அரண்மனையில் சந்தித்தார். சுமார் 1 மணி நேரம் அச்சந்திப்பு நடைபெற்றதாக சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்காண்டார் முகநூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோஹர் மந்திரி பிசார் டத்து ஒன்னாபிஸ் காசி, சரவாக் மாநில செயலாளர் டத்து அமர் முகமது அபுபாக்கர் மர்சுகி ஆகியோரும் உடனிருந்தனர். சுகாதார அமைச்சு சபா சரவாக் உட்புற பகுதிகளில் சுகாதார வசதிகளை சீரமைக்க வேறுபட்ட அணுகுமுறையை பயன்படுத்த உள்ளது. ஒவ்வொரு பகுதியின் தேவை புவியியல் சவால்களை கருத்தில் கொண்டு அந்த அணுகுமுறை அமைந்திருக்கும் என சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் அனிஃபா அஜர் தாயிப் கூறினார். உட்புற பகுதிகளில் உள்ள சுகாதார கிளினிக்குகள் அதிக நோயாளிகளின் எண்ணிக்கை, போக்குவரத்து அணுகல் சிக்கல், வெள்ள பேரிடரை எதிர்கொள்ளும் தயார் நிலையில் சவால்களை சந்தித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். சிலாங்கூர் செயற்கை நுண்ணறிவு AI வெள்ளை அறிக்கையை மாநில அரசாங்கம் மேம்படுத்தி வருகிறது. அத்தொழில்நுட்பத்தின் சவால்கள் உட்பட செயற்கை நுண்ணறிவை முழுமையாக பயன்படுத்துவது மீதான அணுகுமுறைகளை அந்த அறிக்கை வரையும் என சிலாங்கூர் மந்திரி பிசார் டத்து ஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். அது ஆய்வு, தயாரிப்பு, நடைமுறை, இலக்கவியல் மேம்பாடு என 3 கட்டங்களை கொண்டுள்ளது. இந்தியாவில் கடந்த ஜூலையில் பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக அதிகாரப்படி தரவு காட்டுகிறது. மேலும் 1000க்கணக்கான மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டனர். வடகிழக்கு மாநிலம் அசாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் அங்கு மட்டும் 87 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டன. காசாவை இலக்கிட்ட அமெரிக்க ஆதரவிலான திட்டத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளவில்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு கூறியுள்ளார். முன்னதாக திங்கட்கிழமை அமெரிக்க ஆதரவிலான அமைதி வாரியத்துடன் நேட்டன்யாகு சந்திப்பு நடத்தினார். இதில் அமாஸ் ஆயுதங்களை கைவிட்ட பின்னரே இஸ்ரேல் அதன் படைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என உத்தரவாதம் வழங்கப்பட்டது. இருப்பினும் அமெரிக்கா வரைந்துள்ள அந்த ஒப்பந்தத்தை இன்னும் அங்கீகரிக்கவில்லை என கூறிய நேட்டன்யாகு அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள என குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ்கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில இப்பொழுது இசையை கேட்க போகின்றோம். இனிய பாடல்கள் கொஞ்சம் உற்சாகமான பாடல்கள் உங்களுக்காகவே காத்துக்கொண்டே இருக்கின்றன. அதே வேளையில இன்றைக்கு 5ஆம் தேதி பாருங்க, அதுக்குள்ள 8வது மாதம் வந்துருச்சு. சரி, இன்றைக்கு உங்களுக்கு பிறந்தநாளா? பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க அழைக்கலாம். 0-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இன்றைக்கு பிறந்தநாள்னா வாழ்த்து சொல்லிருங்க. 2 வாரத்துக்கு முன்னுக்கு பிறந்தநாள்னா வாழ்த்து சொல்லக்கூடாது, சரியா? இப்ப சொல்லக்கூடாது, அப்பவே சொல்லியிருக்கணும்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஆஹா, கனவுகளை சேமித்து நீங்களும் காத்துக்கிட்டே இருக்கீங்களா என்னுடைய குரல் வானொலியில வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, storybox@minnal@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய கைபேசி எண், உங்களுடைய பெயர் ஆகியவற்றை குறிப்பிட்டு அதோடு நீங்கள் ஒரு அறிவிப்பு செய்வதை போல ஒரு குரல் பதிவு எங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம். அதே வேளையில் என்ன பேச போறீங்க அப்படிங்கறத சின்னதை எங்களுக்கு எழுதியும் நீங்க அனுப்பி வைக்கலாம். சரி, நீங்க அனுப்பி வச்சிட்ட பிறகு நாங்க என்ன செய்வோம், நாங்க உங்களை அழைப்போம். அழைத்த பிறகு நீங்கள் உங்களுடைய குரலை வானொலியில் கேட்கலாம். ஆஹா, பாருங்க எவ்வளவு சுலபமான ஒரு இதுதான் பாருங்க. அதனால என்ன செஞ்சிருங்க, உங்களுக்கு வந்து வானொலியில பேசணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னா, அறிவிப்பாளர் போல நான் நல்லா பேசுவேன் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு நேயரின் குரல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில நீங்க அவசியம் கலந்து கொள்ளலாம். 6 மணியில பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நேயர் அறிவிப்பாளராகிறார் அப்படிங்கிற தலைப்புல இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டே வந்தது. ஆக மீண்டும் ஒரு நேயரின் குரல் அப்படின்ற தலைப்புல மீண்டும் அறிமுகமாகி இருக்கின்றது. பலரும் என்ன சொல்லுவாங்க, எல்லா இடங்களில் இருந்தும் ஜோஹர் நஜோஹர் கெடா இப்போ அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களில் இருந்தும் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆக நீங்களும் வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.

என்னை அறிந்தால் திரைக்காக அந்த பாடலை நாம கேட்டோம். அடுத்ததாக கிரேஷ் சுசித்ரா கொண்டு வரக்கூடிய பாடலை நாம கேட்க போகின்றோம். நேரம் இப்பொழுது 3:32. இசையமிசையும் நிகழ்ச்சியில நாம பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம்.

0: தருவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சுவனம் செல்வது என்பதே முதன்மையான விருப்பம். சுவனத்தை இவ்வுலகிலேயே நன்மாராயம் கூறப்பட்ட சுவன பெண்மணிகளாம் சஹாபா பெண்மணிகள் பற்றித்தான் இந்த சுவன மலர்கள் தொடரில் இன்ஷா அல்லாஹ் கேட்க இருக்கின்றோம். அவர்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணியான நமது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றித்தான் இன்று நாம் கேட்க இருக்கின்றோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிபி 556 மக்காவில் பிறந்தார். இவரது தந்தை குவாலித் பின் அசத், தாயார் ஃபாத்திமா பின் சயீதா. இவருக்கு ஹாலா பின் குவாலித், ருக்கையா பின் குவாலித் என்ற இரு சகோதரிகள் இருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்றைய மக்களிடம் நன்மதிப்பை பெற்றவராக திகழ்ந்தார்கள். ஒழுக்கத்தை நிறைவாகவே பேணி வாழ்ந்து வந்ததால் அவருக்கு தாஹிரா, பரிசுத்தமானவள் என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார். முதலாவதாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அபு ஹாலா பின் நாஃபாஸ் தமீமி என்பவருடன் திருமணமாகி ஹாலா ஹிந்த் என்ற இரு ஆண் பிள்ளைகள் பிறந்தனர். முதல் கணவர் இறந்த பின்பு அத்தீப் பின் அயூத் மாசு என்பவருடன் திருமணமாகி அவருக்கு ஹிந்த் என்ற பெண் குழந்தை பிறந்தது. ஹெர்பல் புஜர் என்னும் யுத்தத்தில் தந்தை குவாலி கொல்லப்பட்டார். இந்த யுத்தம் யானை ஆண்டுக்கு 20 பின்பு நிகழ்ந்தது. தந்தையும் கணவரும் இறந்துவிட்ட சூழ்நிலையில் வியாபாரத்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய ஒருவர் மிகவும் அவசியமாக இருந்தது. அந்த நேரம் மிக நம்பிக்கைக்கு உரியவர் அல் அமீன் என எல்லோராலும் அழைக்கப்பட்ட, எல்லா நற்குணங்களுக்கும் சொந்தக்காரரும் ஆகிய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வியாபார பொருட்களை சிரியாவிற்கு எடுத்துச் செல்லுமாறு வேண்டிக் கொண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு இணங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வியாபார பொருட்களை விற்று கொடுத்தார்கள். இதில் பன்மடங்கு லாபம் கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வியாபாரத்திற்காக சென்ற மைசரா என்ற அடிமை மூலம் அவர்களின் நன்னடத்தை பற்றி மேலும் அறிந்து கொண்டார்கள். மேலும் வியாபார விஷயமாக சிரியா சென்று விட்டு திரும்பும் வழியில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மர நிழலில் ஓய்வெடுத்தார்கள். அதை பார்த்த ஒரு யூத துறவி மைசராவிடம், இந்த குறிப்பிட்ட மரத்தில் இறைத்தூதர்களை தவிர வேறு யாரும் ஓய்வெடுக்க மாட்டார்கள் என்று கூறினார். இன்னும் சில அறிவிப்புகளின்படி கடுமையான வெயிலின் பொழுது 2 மேகத்தை தாங்கி பிடித்த வண்ணம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. இந்த காட்சிகளையெல்லாம் மைசரா மூலம் அறிந்து கொண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மேலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சூரியன் தனது வீட்டு முற்றத்தில் வந்து தனது வீட்டையே வெளிச்சமாக்கி கொண்டிருப்பதாக கனவு கண்டார்கள். தான் கண்ட கனவிற்கு அர்த்தம் சொல்லுமாறு தனது ஒன்றுவிட்ட சகோதரர் வரக்கா பின் நௌஃபல் என்பவரிடம் கேட்கின்றார்கள். தௌராத் மற்றும் இன்ஜில் ஆகிய வேதங்களை கற்றவரும் சிறந்த ஞானமிக்க கண் தெரியாத அந்த மனிதர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், கவலைப்பட வேண்டாம், இது நன்மாராயம் கூறும் கனவாகும் என்று கூறினார்கள். சூரியன் வீட்டு முற்றத்தில் இறங்குவது என்பது தௌராத் மற்றும் இன்ஜில் ஆகிய வேதங்களில் காணப்படும் இறை தூதர் ஒருவரது வருகையை பற்றிய முன் அறிவிப்பு ஆகும் என்று கூறினார்கள். பின் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் மனம் முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியான முடிவெடுத்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களின் தோழியான நஃபீசா அவர்கள் மூலம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிக்க சம்மதம் தெரிவித்தார்கள். அப்பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 ஆகியிருந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நற்குணம், நல் ஒழுக்கம், பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை மற்றும் அவர்களின் மிகப்பெரிய பொருளாதாரமும் அக்கால குறைசியர்களை கவர்ந்தன. ஆதலால் அவர்களில் அநேகர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் புரிய தூது அனுப்பி வந்தனர். ஆனால் அவர்களில் யாரையும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தகப்பனார்களான ஹம்சா மற்றும் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறிய தகப்பனாரான உமர் பின் அசாத் அவர்களை அணுகி திருமண விஷயம் பற்றி கலந்தாலோசனை செய்தார்கள். திருமண ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நிச்சயிக்கப்பட்ட அந்நாளில் இரு குடும்பத்தவர்களுக்கும் நிச்சயித்த அதே நாளில் திருமணம் நடந்தேறியது. நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: நேயர்களே, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய செவிலித்தாயான ஹலீமா சாடியா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு பொருட்கள் மற்றும் ஒட்டகம் மற்றும் 40 ஆடுகளையும் ஹலீமா சாடியா அவர்களுக்கு பரிசாக கொடுத்து கௌரவப்படுத்தினார்கள். ஒரு பெண் தன் வருங்கால கணவனை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரி. ஒரு மனிதன் எவ்வளவு கெட்டவனாக இருப்பினும் அவனிடம் பணம் இருந்தால் அவனுக்கு பெண் கொடுக்க பெரும் கூட்டம் தயாராகிவிடும். பணத்திற்காக எதையும் தாங்குவேன் என்று பணக்காரனையே மணவாளனாக கொள்ள நினைப்பதும் உண்டு இந்த காலத்து பெண்கள். இந்நிலைக்கு முற்றிலும் மாறுபட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். பொன்னையும் பொருளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீதி நேர்மை நிறைந்த உண்மை உரைக்கின்ற உயர் பண்புகளுக்கு சொந்தக்காரராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் முடித்தார்கள். இதனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை மகிழ்வோடு கழிந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக காசிம், அப்துல்லா, ஜைனப், உம்மு குல்தும், ருஹையா, ஃபாத்திமா ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை வணங்கி வழிபட அமைதியான தனிமையான இடம் நாடி ஹிரா குகைக்கு சென்றார்கள். அங்கு பல இரவுகள் தங்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில் தங்கி வணக்கத்தில் ஈடுபட்ட வேளைகளில் அவர்களுக்கு தேவைப்படும் உணவுகளை தயார் செய்து கொடுக்கும் பணியை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் கனிவுடன் செய்து வந்தார்கள். குகை ஹிரா மலையின் உச்சியிலே அமைந்திருந்தது. பாதையோ மிகவும் கரடு முரடானதாக காணப்பட்டது. இப்படி இருந்தும் தனது முதுமை பருவத்தையும் பொருட்படுத்தாது சிரமத்துடன் நடந்து சென்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவளித்ததை நினைத்து பார்க்க வேண்டும் இக்கால பெண்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது வானவர் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கு வந்து அவர்கள் முன் தோன்றி இக்ரஹ் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓத தெரியாது என்றார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருக கட்டி தழுவி 3 முறை இவ்வாறே செய்து பின்னர் ஓதுவீராக என்று மீண்டும் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி தழுவினார்கள். 96 அத்தியாயமாகிய அல் அலக்கின் இக்ரஹ் என துவங்கும் முதல் 5 வசனங்களையும் ஓதி காட்டினார்கள். அவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படியே ஓதினார்கள். பின்பு ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். இந்நிகழ்வால் அதிர்ச்சி அடைந்து பயந்து நடுங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து என்னை போர்த்துங்கள் என்று கூறினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்த்திவிட்ட பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த சம்பவத்தை விளக்கினார்கள். பின்னர் தனக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்துவிடுமோ என்று அஞ்சுவதாக கூறினார்கள். அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கணவருக்கு மிகவும் அழகான முறையில் ஆறுதல் கூறி மன தைரியத்தை ஊட்டினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய வார்த்தைகள் வருமாறு: அவ்வாறு கூறாதீர்கள். அல்லாவின் மீது ஆணையாக, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் உங்கள் உறவினர்களுடன் இணங்கி வாழ்கிறீர்கள், சுமைகளை சுமக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உழைக்கிறீர்கள், விருந்தினரை உபசரிக்கிறீர்கள், சோதனைகளில் சிக்கியோருக்கு உதவி புரிகிறீர்கள் என்று கூறி பயந்திருந்த உள்ளத்திற்கு உண்மையான வார்த்தைகளான ஆறுதல்களை கூறினார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அது மட்டுமல்ல, அந்நிகழ்ச்சியின் உண்மையான விளக்கம் என்ன என்பதை கேட்டறிய வேண்டும் என்பதற்காக தனது தந்தையின் சகோதரர் வரக்கா பின் நௌஃபல் என்பவரிடம் வந்து நடந்ததை எடுத்து கூறி விளக்கம் கேட்டனர். அதற்கு அவர், முகம்மதிடம் வந்தவர் வானவர் ஜிப்ரயீல் ஆவார். முகம்மதை அல்லாஹ் தனது தூதராக தெரிவு செய்துள்ளான். உங்களை உங்கள் மக்கள் ஊரை விற்றே வெளியேற்றி விடுவார்கள் என்றும் கூறினார். நேர்களே, தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை செவிமடுக்க மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கிம்.
3: இளமை, புதுமை, இனிமை. இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு நாம விடை கொடுக்க போகின்றோம். சனிக்கிழமை இசையும் இசையும்ல பிற்பகல் ஒரு மணிக்கு உங்களை சந்திக்கின்றேன். விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம். அடுத்து உறவுகள் தொடர் கதை அப்படிங்கிற நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. தெய்வீகனும் அதனை படைக்க தயாராக அவளோடு உங்களை சந்திக்க காத்துக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். இனிய பாடல்களை நீங்கள் தீரா இசையில் கேட்டு மகிழலாம்.
4: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
5: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
4: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
5: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
4: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
5: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
4: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும். மின்னல் FM தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடாணி. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தேசிய பாதுகாப்பு தொடர்பான சட்ட கட்டமைப்பு மீது தொடர் மதிப்பீடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என மேலவையின் சட்ட மறு ஆய்வு சிறப்பு நியமன குழு தலைவர் செனட்டர் ரீதா சரிமா பேட்ரிக் இன்சோல் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் இணைய தாக்குதல், போலி தகவல் பகிர்வு, அந்நிய தலையீடு உள்ளிட்ட புதிய அச்சுறுத்தல்களை களையெடுக்க அது தொடர்புடையதாக இருப்பதை உறுதிப்படுத்த முடியும் என அவர் கூறியுள்ளார். நாட்டின் வெள்ள மேலாண்மை அணுகுமுறை வெள்ளம் ஏற்பட்ட பிறகு செயல்படும் உத்தியிலிருந்து முன்கூட்டியே செயல்படும் அணுகுமுறைக்கு மாற வேண்டும் என வடிகால் நீர்ப்பாசனத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ஐயர் முகமது ரட்ஸி அப்துல் தாலிப் வலியுறுத்தியுள்ளார். ஆபத்து மதிப்பீடு, அறிவியல் சார் தரவுகள், சிறந்த நிர்வாகம் ஆகியவை அடிப்படையிலான ஆக்ககர வெள்ள மேலாண்மையை உறுதிப்படுத்த இது முக்கியம் என அவர் கூறியுள்ளார். கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA-வின் பாதுகாப்பு தணிக்கை நடவடிக்கை மீதான முழுமையான ஆய்வை செயலாக்க தரப்பு மேற்கொள்ள வேண்டும் என சமூக பாதுகாப்பு கூட்டணி தலைவர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தோனேசியா ஜகார்த்தா விமான நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்பில் மலேசிய விமானி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். தென்கொரியாவின் சில பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவுகிறது. அதனைத் தொடர்ந்து தேசிய பேஸ்பால் லீக் உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. லீக் ஆட்டங்களின் பார்வையாளர்கள் சிலர் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கொரிய பேஸ்பால் சங்கம் KBO அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஹாங்காங் விமான நிறுவனம் கெத்தே பசிபிக்கின் இவ்வாண்டு ஜூன் வரையிலான நிகர லாபம் 71% அதிகரித்துள்ளது. மேற்காசிய போர்க்கால கட்டத்திலும் அந்நிறுவனத்தின் தேவை அதிகரித்துள்ளதை இது காட்டுகிறது. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. ஜூடோ பிரிவில் மலேசியாவுக்கான முதல் தங்கப்பதக்கத்தை பெற்று தந்து வரலாறு படைத்துள்ள பினாங்கின் அமீர் டேனியல் அப்துல் மஜீட்டுக்கு மாநில அரசாங்கம் ஊக்கத்தொகையை வழங்கவுள்ளது. பினாங் அரசாங்கத்தின் போட்டி வெற்றியாளர் முனைப்பு திட்டம் SKIMAS இன் கீழ் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் என இளைஞர் விளையாட்டு சுகாதார செயற்குழு தலைவர் டேனியல் குயிசி சென் கூறியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இனிய மாலை வணக்கம். இனலின் தீரா இசை உங்களுக்காக ஆரம்பமாயிருச்சு. மணி இப்போ 4:04 இரவு 8 மணி வரைக்கும் இடம்பெறும் இந்த தீரா இசை உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை மட்டுமில்ல, ஒரு வகையான நிதானத்தையும் அமைதியையும் கொடுக்க போகுது. இன்னைக்கு ஓடிட்டே இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில நம்ம எல்லாம் தேடுறது என்ன? கொஞ்சம் அமைதி கிடைக்குமா, கொஞ்சம் ஓய்வு கிடைக்குமா, கொஞ்சம் நிதானம் கிடைக்குமா அப்படின்றோம் இல்லையா? அந்த நிதானம், அந்த அமைதி, அந்த ஓய்வு கொடுப்பது தான் எங்களுடைய பொறுப்பு. அதை எங்க கைகளில் கொடுத்துட்டு அப்படின்னு சாஞ்சு உட்காருங்க. இருக்கிற வேலையில என்ன சாஞ்சு உட்கார சொல்றீங்க அப்படின்றீங்களா? 5 நிமிஷம் ஒரு சின்ன ஓய்வு எடுத்துக்கோங்க. நிச்சயமா அடுத்து வரக்கூடிய பாடல் உங்களுடைய நாளை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பாடல். சித்ரா அவங்க பாடக்கூடிய பாடல் தான் நின்னு கோரி வரணும். வருது, வாங்க கேட்கலாம். உங்களோட தெய்வீகன் தாமரை செல்வன்.

அப்படின்றதுல இருந்துராதிங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதானே, நினைவுபடுத்துறது எங்களுடைய பொறுப்பு. ஏன்னா சில பேர் ரொம்ப அதிகமா வேலை செய்யறீங்க, அஞ்சு மணிக்கு முடியுதுன்னா முடிச்சுட்டு போயிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். அது பற்றி நிறைய கோட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்ப பாக்குறோம். அதனால உங்கள் வாழ்க்கையே நீங்க அனுபவிக்க தயாராகுங்கள். அப்படி போங்க, வேலை முடிஞ்சு கொஞ்ச நேரம் நடங்க, வீட்டில் இருக்கிறவங்க கூட அன்பா பேசுங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட ரெண்டு வார்த்தை பேசுங்க, சிரிங்க. இதாங்க மனிதருடைய வாழ்க்கை. சிலர் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எழுதி வச்ச வட்டத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி வேண்டாம், நீங்க கூப்பிடுறதுக்காக நாங்க காத்துட்டே இருக்கோம். இப்போ அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, நல்ல ஒரு பாட்டு, சாயங்கால நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு பாட்டு இது.

0: கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 21 99.
3: தொழுகை நேர அறிவிப்பு.
4: லேர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:42. கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:42.
3: மடானி உங்களுக்காக.
5: மக்கள், குறிப்பாக இளையோர், செயற்கை நுண்ணறிவு AI பற்றி நன்கு அறிந்து கொள்ள மக்களுக்கான AI திட்டம் 100,000 பேர் வரை பலன் பெற இலக்கு. August 31 தொடங்கி இலக்கவியல் அமைச்சின் அறிவிப்புக்காக காத்திருப்போம்.
3: உங்களுக்காக
6: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM.

பாராமல் பார்த்த நெஞ்சம் ஜம் அப்படின்ற மாதிரி பாடல் கேட்டுட்டு வந்தோம். மணிப்பு 4:25 தீரா இசைய கேட்டுட்டு இருக்கீங்க. தீரா இசையில நீங்க 5 மணிக்குள்ள கூப்பிட்டீங்கன்னா ஒரு பாடல் வரும். அந்த பாடல் எங்க நிக்கதோ அங்கிருந்து நீங்கள் தொடங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் திங்கள் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த போட்டி அங்கம் இடம்பெற்று வருது. நீங்க எங்களுக்கு கூப்பிட வேண்டிய எண்கள் அதே எண்கள் தான், 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இப்ப? என்ன, ரொம்ப வெயிலா இருக்கு, திடீர்னு மழையா இருக்கும். இப்ப இப்படி சொல்றோம்னா 5 நிமிஷத்துல ஐயோ என்னங்க மழை இப்படி பெய்யுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வானிலை நிலவரங்கள் எல்லாம் அப்படியே மாறி போய் கிடக்கு. எப்படி இருந்தாலும் நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா பொதுவாகவே வெயில் காலமா தான் இருக்கு. காலையில எல்லாம் மழை வர்றது இல்லை, சாயங்காலத்துக்கு மேலதான். நம்ம இருக்கிற வேலையில தண்ணி குடிக்க மறந்துடுவோம். ஆனா தண்ணீரை நீங்க அதிகம் பருக வேண்டும். அதுக்கப்புறம் நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மலேசியர்கள் மத்தியில பழங்கள் சாப்பிடுறது, காய்கறிகளை தொடரதே ரொம்ப குறவா இருக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் அரைச்சு ஊத்திடுவாங்க கஞ்சி மாதிரி செஞ்சு. அந்த மாதிரி ஒரு சூழல் பிள்ளைங்க கிட்ட சின்ன வயசுல இருந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுமே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒரு காலம் வரும், அப்ப புரியும், ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும், என்ன குனிஞ்சா நிமிரும் போது வலிக்குது, உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும் போது முடியல, அன்னைக்கே காய்கறி சாப்பிட்டுருக்கணும் அப்படின்ட்டு. இதுல என்னன்னா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு அவ்வளோ இலகுவா கிடைக்குது. நம்ம என்னென்னமோ வாங்கி மருந்தெல்லாம் சாப்பிடுறதுக்கு பதில் இருக்கக்கூடிய வகையில எதெல்லாம் நம்ம இயற்கையிலேருந்து கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்குவோம். அதை தான் வலியுறுத்துறது எங்களுடைய பொறுப்பு. இந்த விவரங்கள் எல்லாமே உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இப்போ இருக்கு. சேட் ஜிபிடி, ஜெமினாய், இல்ல நீங்க கூகுள் பண்ணலாம், எங்க போனாலும் இருக்கு. இதுக்கும் மேல நம்முடைய சுகாதார அமைச்சுடைய அகப்பக்கத்துல இது பற்றி விவரங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க. என்னன்னா நம்ம போய் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், நம்ம எடுத்தோடனே தான் சில செயலிகள் தானே நம்மளை ஈர்க்குது, அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி ஈர்க்குது இல்லையா. அதனால தான் கொஞ்சம் மாத்திக்க முயற்சி பண்ணுவோம். நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது அறிவுரை அப்படின்னு இல்லை, ஒரு சின்ன குட்டி ஆலோசனை மாறிதான். அடுத்து பாடல் ஆஷா போஸ்லே கூட SPB பாடக்கூடிய பாடல் வந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுக்காகவும் காத்துட்டு இருக்கோம், நீங்க கூப்பிடலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பணி ஓய்வுக்கு பிறகு வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டை தேர்வு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால உங்க பணி ஓய்வுக்கு பிறகு நீங்க என்னங்க பண்ண போறீங்க?
2: லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அது என்னோட பேஷன். சுத்தி பார்க்க ரொம்ப பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், பேச பிடிக்கும். அதனால நான் இப்பயே அதுக்குள்ள வேலையெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன்.
3: இன்னொரு 8 இயர்ஸ் இருக்கு. 40 இயர்ஸ் ஒரு வங்கியில வேலை செஞ்சுட்டு அங்கிட்ட வந்து மைண்ட் வந்து ஃப்ரோசன் ஆக்க கூடாது. நான் வந்து செம்மஞ்சியில இருக்கிறேன். வீடு வாங்கிட்டோம், லாக்கால வாங்கிட்டோம். இப்ப வந்து ஹோம் ஸ்டே செய்ய போறேன். ஒரு சின்ன கொண்டோல அழகா வாழலான்ட்டு அந்த வீட்டை வாங்கிட்டு இங்கிட்ட இருக்கிற விட டாக்டர் கொடுத்துட்டு ஒரு பணி வைக்கும் மேல ஒரு லைஃப் டிரான்ஸ்பார்மேஷன்.
1: ஆமா,
4: நான் இப்ப வந்து மனித வள டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இதெல்லாம் வாங்கி செட் பண்ணியாச்சு. ஆனா நம்ம ரிட்டையர் பண்ணப்ப நம்ம அந்த வீட்டுக்கு போயிருவோம். அந்த வீடு வந்து செப்பாங்கல இருக்கு, ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டரிங் பிசினஸ் செய்யலான் இருக்கேன். நான் நல்லா சமைப்பேன்.
5: நான் வந்து ஒரு ஹைக்கர். ஐ எம் ட்ரைனிங் ஃபார் கிளிமஞ்சாரோ நெக்ஸ்ட் இயர். நான் என்ன செய்ய போறேன்னா, நான் வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க போறேன் ஃபார் அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரன்.
1: இதை தவிர்த்து பணி ஓய்வுக்கு பிறகு நீங்க மலை ஏற போறீங்க?
5: எஸ் ஐ வாண்ட் டு ஹைக் மோ மவுண்டன். அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் செஞ்சிருக்கேன் நேபாள்ல. எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் செஞ்சிட்டேன் நேபாள்ல. கினாபாலு செஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்து கிளிமஞ்சாரோ.
6: உங்க பணி ஓய்வுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க?
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109072119.
1: தீரா இசையை கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பாடல் வரும், அது எங்க முடியுதோ அங்கிருந்து நீங்க பாட ஆரம்பிக்கணும்னு சொல்லிருந்தோம். யாருன்னு கேக்கலாம்?
2: ரஷிகா பேசுறேன். எப்படி இருக்கீங்க தேவிகே?
1: நல்லா இருக்கேன் ரஷிகா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன்.
2: ஆமாவா?
1: ஆமா, கேளுங்க.
2: ஓகே.

0: கறிக்கொழுந்து வாசமா? ஐயோ திடீர்னு கூப்பிட்டோடே ஏழேலே கண்டம் போ
1: அந்த மாதிரிதான் வரும். அப்படியே பாதலி நின்னுச்சு.
0: உங்ககிட்ட பேச சுத்தமா மறந்துட்டேன்.
1: சரி சரியா பாடி இருக்கீங்களா இல்லையான்னு கேப்போமா?
0: ஓகே கண்டிப்பா.

0: அப்புறம்
1: மாதிரி குழந்தை வாசம்
0: உன்னுடைய நேசம்
1: நேசம். ஆமா, குரல் இன்னைக்கு சரியில்லை. ஆனா இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிருக்கேன்.
0: இருந்தாலும் இவ்வளவு நல்லா பாடுறீங்கன்னா அப்ப அதெல்லாம் சரியாச்சுன்னா நல்லா பாடுவீங்க. ரொம்ப நன்றி ரசிகா.
1: கண்டிப்பா, தேங்க்யூ சோ மச் தேவிகன்.
0: நன்றி. ரசிகா வந்துட்டு போனாங்க, அந்த மாதிரி ரசிக்க வைக்கிற பாட்டு ஒண்ணு பாடிட்டு போனாங்க. உங்களுக்கும் பங்கெடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்களும் எங்களுக்கு கூப்பிடலாம். உங்களுக்காகவும் நாங்க காத்துட்டே இருக்கோம்.

0: தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இடியூஷன்.
1: பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
2: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்டுல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 to 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் earn பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைனப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைனப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
1: மைண்ட் இடியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 9 09 1919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: கே ஜேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல். இப்போ போட்டிக்கு வந்திருக்கிறது யாரு அப்படின்னு கேக்கலாம். பட்டவட்ல இருந்து கணேசன் வந்திருக்கிறாரு, உங்களுக்கான பாடல் கேட்டுடலாமா கணேசன்?
1: சொல்லுங்க.

0: என்ன பாட்டு இது? முரளி இருப்பாரு பாட்டுல.
1: முரளி சமீப காலத்துல பாட்டு கேட்டேன், மறந்து
0: வரி ஞாபகத்துக்கு வருதா?
1: திரும்பி
0: அதுவேதான் வருது.
1: என்ன
0: வரும் தெரியுமா அந்த இடத்துல? ரொம்ப அழகான ஒரு வரி வாலி எழுதியிருப்பாரு, கேளுங்க.

0: காத நேரம்
1: திரும்பி அங்கே வந்து இருக்கிறீங்க நீங்க.
0: காத நேரம் இல்லை,
1: இரவும் பகலும் வந்தது இல்ல அங்க, இமை ஏனோ மூடவில்லைன்னு கேள்வி கேட்பாங்க. அப்புறம்தான் நினைக்காத நேரம் இல்லை. நீங்க அதையே மறுக்காம மறுக்கா வரீங்களே. சரி கணேசன், நல்ல முயற்சி பண்ணீங்க, ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இது வரைக்கும் வந்ததுல இந்த பாடலை கண்டுபிடிக்கதான் அப்பா அவ்வளவு பேரும் முயற்சி பண்ணீங்க. இன்னும் அடுத்த வாரம் புதன்கிழமை இதே மாதிரி வருவோம் என் கூட.

0: முறுக்கு பலகாரம் நல்ல நாள் பெருநாள் மட்டுமல்ல ஆண்டு முழுதும் சுட்டு சுவைக்கலாம். மாறுபட்ட சுவையில் லிங்கம்ஸ் முறுக்கு மாவு நாடெங்கிலும் எப்போதும் கிடைக்கும். லிங்கம்ஸ்
1: நாட்டின் விமான நிலையங்களின் பாதுகாப்பு செயலாக்கத்தை உடனடியாக மேம்படுத்த உத்தரவு. தேசிய பாதுகாப்பும் மனித உரிமைகளும் சீரான சட்ட கட்டமைப்பின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் விமான நிலையங்களின் பாதுகாப்பு செயலாக்க நடவடிக்கையில் அரச மலேசிய காவல்துறையினரை ஈடுபடுத்துவது உள்ளிட்ட உடனடி சீராக்கத்தை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறைக்கு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சும் போக்குவரத்து அமைச்சும் இந்நடவடிக்கை குறித்த விவரங்களை தெரிவித்துள்ளதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். மேலும் மலேசிய வான் போக்குவரத்து குழுமம் MAG-இன் விமானிகள் துணை விமானிகளின் பின்புலம் சுகாதார தணிக்கை முறைகளை மீளாய்வுக்கு உட்படுத்துமாறும் அக்கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டதாக அமைச்சர் விவரித்தார். இவ்வேளை தாபோங் அஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கை வரும் 11 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தின் சிறப்பு அமர்வில் விவாதிக்கப்படும் என டத்து ஸ்ரீஃபாமி தெரிவித்துள்ளார். இந்த விவாதத்தில் குறைந்தபட்சம் 35 முதல் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தலைவர் தான்ஸ்ரீ ஜோஹரி அப்துல் இந்த சிறப்பு கூட்டத்தை எவ்வித இடைவேளையுமின்றி தொடர்ந்து நடத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளருமான டத்து ஸ்ரீஃபாமி ஃபாடில் குறிப்பிட்டார். மேலும் இந்த சிறப்பு கூட்டத்தை பொதுமக்கள் அனைத்து அதிகாரப்படி ஊடக அலைவரிசைகளிலும் நேரலையாக காணலாம் என்றார் அவர். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் மனித உரிமைகள் ஒருபோதும் புறக்கணிக்கப்படக்கூடாது என சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பும் மனித உரிமைகளும் சமநிலையான சட்ட கட்டமைப்பின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார். இணைய தாக்குதல்கள், போலி தகவல் பரவல், வெளிநாட்டு தலையீடு, எல்லை தாண்டிய குற்றங்கள், பயங்கரவாதத்திற்கான நிதி உதவி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நாட்டின் சட்டங்கள் தொடர்ந்து சீர்திருத்தப்பட்டு தற்போதைய சூழலுக்கேற்ப மாற்றி அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான சட்ட கட்டமைப்பு மீது தொடர் மதிப்பீடு மேற்கொள்ளப்பட வேண்டுமென மேலவையின் சட்ட மறு ஆய்வு சிறப்பு நியமனக்குழு தலைவர் செனட்டர் ரீதா சரிமா பேட்ரிக் இன்சோல் வலியுறுத்தியுள்ளார். இணைய தாக்குதல், போலி தகவல் பகிர்வு, அந்நிய தலையீடு உள்ளிட்ட புதிய அச்சுறுத்தல்களை களையெடுக்க தொடர்புடையதாக இருப்பதை அது உறுதிப்படுத்தும். தேசிய பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை வலுப்படுத்தும் முயற்சிகளில் சட்ட இறையாண்மையும் மனித உரிமை தற்காப்பு பொது முக்கியத்துவங்களும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர். சிலாங்கூர் செயற்கை நுண்ணறிவு AI வெள்ளை அறிக்கையை மாநில அரசாங்கம் மேம்படுத்தி வருகிறது. அத்தொழில்நுட்பத்தின் சவால்கள் உட்பட AI-ஐ முழுமையாக பயன்படுத்துவது மீதான அணுகுமுறைகளை அந்த அறிக்கை வரையும் என சிலாங்கூர் மந்திரி விசார் டத்து ஸ்ரீ அமினுடின் ஷாரி கூறினார். அது ஆய்வு, தயாரிப்பு நடைமுறை, இலக்கவியல் மேம்பாடு என 3 கட்டங்களை கொண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டின் சவால்களை கையாளவும் அன்றாட வாழ்வில் அந்த தொழில்நுட்பத்தின் மூலம் நன்மைகளை பெறுவதிலும் AI வெள்ளை அறிக்கை முக்கிய பங்காற்றும் என அவர் தெரிவித்தார். சுகாதார அமைச்சர் சபா சரவாக் உட்பகுதிகளில் சுகாதார வசதிகளை சீரமைக்க வேறுபட்ட அணுகுமுறைகளை பயன்படுத்த உள்ளது. ஒவ்வொரு பகுதியின் தேவை, புவியியல் சவால்களை கருத்தில் கொண்டு அந்த அணுகுமுறை அமைந்திருக்கும் என சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் அனிஃபா ஆஜார் தாயிப் கூறினார். அப்பகுதிகளில் உள்ள சுகாதார கிளினிக்குகள், அதிக நோயாளிகள் எண்ணிக்கை, போக்குவரத்து அணுகல் சிக்கல், வெள்ள பேரிடரை எதிர்கொள்ளும் தயார் நிலையில் சவால்களை சந்தித்து வருகின்றன. இந்த அணுகுமுறையின் மூலம் பணியாளர்கள் அதிகரிப்பு, இடமாற்றம் போன்றவற்றின் மூலம் அச்சுக்கல்களுக்கு தீர்வு காண முடியும் என டாக்டர் அனிஃபா நம்பிக்கை தெரிவித்தார். கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் கேலாயேவின் பாதுகாப்பு தணிக்கை நடவடிக்கை மீதான முழுமையான ஆய்வை செயலாக்க தரப்பு மேற்கொள்ள வேண்டும் என சமூக பாதுகாப்பு கூட்டணி தலைவர் தன் ஸ்ரீ லீலாம் தாய் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தோனேசியா ஜகார்த்தா விமான நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்பில் மலேசிய விமானி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். சம்பந்தப்பட்ட அந்த விமானியின் குற்றம் சட்ட ரீதியில் இன்னும் நிரூபிக்கப்படாவிடனும் விமான நிலைய பாதுகாப்பு நெறிமுறை கேள்விக்குள்ளாகியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
2: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
1: காசாவை இலக்கிட்ட அமெரிக்க ஆதரவிலான திட்டத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளவில்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாவு கூறியுள்ளார். முன்னதாக திங்கட்கிழமை அமெரிக்க ஆதரவிலான அமைதி வாரியத்துடன் நேட்டன்யாவு சந்திப்பு நடத்தினார். இதில் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட்ட பின்னரே இஸ்ரேல் அதன் படைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என உத்தரவாதம் வழங்கப்பட்டது. இருப்பினும் அமெரிக்கா வரைந்துள்ள அந்த ஒப்பந்தத்தை இன்னும் அங்கீகரிக்கவில்லை என கூறிய நேட்டன்யாவு அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இந்த உடன்படிக்கையை நிராகரிக்கும்படி அவரது வலதுசாரி கூட்டணி பங்காளிகள் அழுத்தம் கொடுத்துள்ளனர். லெபனானில் உள்நாட்டு போரை தொடர்ந்து வெளியேறிய 800,000 மேற்பட்டோர் தாயகம் திரும்ப தொடங்கியுள்ளனர். இஸ்ரேலும் லெபனானும் ரோமில் அமைதி பேச்சினை தொடங்கியுள்ளதை அடுத்து அந்நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐநா மனிதநேய நிறுவனம் ஒச்சா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அந்த பேச்சுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது. லெபனானில் ஹெஸ்போலா தரப்புக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையிலான மோதல்களால் சுமார் 26,000 பேர் அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ள தற்காலிக முகாம்களில் அடைக்கலம் நாடியுள்ளனர். இந்தியாவில் கடந்த ஜூலையில் பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் 100 அதிகமானோர் உயிரிழந்ததாக அதிகாரப்படி தரவு காட்டுகிறது. மேலும் 1,000,000 மக்கள் வெள்ளத்தில் மூழ்கிய தங்களது வீடுகளிலிருந்து வெளியேறும் கட்டாய நிலையை எதிர்நோக்கினர். வடகிழக்கு மாநிலம் அசாம் மிக மோசமான பேரிடரை சந்தித்த நிலையில் அங்கு மட்டும் 87 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டன. நீண்ட கோடைக்காலத்தால் வறட்சியையும் நீர் பற்றாக்குறையையும் எதிர்நோக்கி இந்திய மக்கள் ஆண்டுதோறும் பருவமழை தொடர்பான பேரிடர்களை சந்திப்பது வழக்கமானதாக உள்ளது. தைவானில் 13 சீன நிதியுதவி பெறும் நிறுவனங்கள் மீதான விசாரணையின் ஒரு பகுதியாக பல இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர். நாட்டின் உயர் தொழில்நுட்ப திறனாளர்களை சட்டவிரோதமாக ஈர்த்து அத்தீவின் போட்டியாற்றலை சீர்குலைக்க முயன்றதாக அந்நிறுவனங்கள் சந்தேகத்திற்கு உள்ளாகியுள்ளன. சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அனுமதியற்ற செயல்பாடுகளை தொடங்கவும் சட்டவிரோதமாக திறனாளர்களை பணியமர்த்தவும் தங்கள் நிதி வழங்கும் சீன அமைப்புகளின் அடையாளத்தை மறைக்க முயன்றதாக புலனாய்வாளர்கள் கூறினர். தைவான் உலகளாவிய குறைக்கடத்தி துறையில் சக்தி வாய்ந்த மையமாக திகழ்கிறது. 2026 சுக்மா விளையாட்டுப் போட்டி சப்பாங் நகரமன்றம் MP சப்பாங் நிர்வகிக்கும் போட்டிகள் நடைபெறும் 6 தளங்களின் தயார் நிலை தற்போது 90 விழுக்காட்டை எட்டியுள்ளது. மீதமுள்ள பணிகள் இறுதிக்கட்ட ஒருங்கிணைப்பு பராமரிப்பு பணிகளாகும் என அதன் தலைவர் டாக்டர் அனி அகமத் தெரிவித்தார். இதனிடையே விளையாட்டாளர்கள் பார்வையாளர்களுக்கான உணவு பான சேவைகளை வழங்க 120 உணவு வாகனங்களையும் வியாபாரிகளையும் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்த அவர் MP சப்பாங்கில் பதிவு செய்துள்ள உள்ளூர் வியாபாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 2026 சுக்மா போட்டி August 15 முதல் 24 வரை நடைபெறவுள்ளது. நாட்டின் விமான நிலையங்களின் பாதுகாப்பு செயலாக்கத்தை உடனடியாக மேம்படுத்த உத்தரவு. தேசிய பாதுகாப்பும் மனித உரிமைகளும் சீரான சட்ட கட்டமைப்பின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: லிங்கம்ஸ்
0: லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம், அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே.

இசை உங்களையும் எங்களையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. சுவர்ணலதா குரல்ல கேட்ட பாடல் அது. புதன்கிழமைகள்ல நம்ம வந்து இந்த ஆரோக்கிய குறிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு வந்து டெங்கு பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அந்த தகவலை கேட்க காத்துருங்க. நீங்க சாதாரணமா நினைக்கலாம், ஆனா நம்மளை சுத்தி எங்கேயோ இந்த கொசு வந்து அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்கு, நம்மளை தேடி வந்துட்டே இருக்கு. அது பற்றிய தகவலை தெரிந்து கொள்ள தீரா இசையோடு இணைந்திருங்கள். இந்த பாடலுக்கு அப்புறம் பேசுவோம்.

0: இசையில் டெங்கி பற்றிய தகவலுடன் லும்பபந்தாய் சுகாதார மைய பொது மருத்துவ நிபுணர் டாக்டர் தனீஸ்வரன் மருதமுத்து.
1: கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. அதாவது நம்ம மிஸ்டர் கொசு பத்தி தான் முழுசா பேச போறோம். அந்த கொசு வந்துட்டு எவ்வளவு சிறுசா இருந்தாலும் அதோட பக்க விளைவு வந்து இறப்பு. வந்து கடிச்சிட்டு காய்ச்சல் வந்துட்டு போயிட்டா பரவாயில்ல. உலகத்துல பல கோடி மக்கள் இறக்கின்றனர். ஒரு கொசுனால நம்ம இறப்ப வந்து அது வந்து என்னால யோசிக்க பார்க்க முடியல. பிகாஸ் அது வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஏடிஸ்ல வந்து ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. அதாவது ஏடிஸ் எஜிப்தாய் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல்போ பிக்டஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தருக்கு வெளியே தான் இருக்க பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வந்து எஜிப்தாய்க்கு வந்து வீட்டுக்குள்ள இருக்க பிடிக்கும். கொசு தான் அந்த வைரஸான இல்ல, கொசு வந்து ஒரு கருவி மட்டுமே. இந்த வைரஸ் வந்து டெங்கி வைரஸ். அந்த வைரஸ் வந்து கொசுக்குள்ள போனாதான் அது வந்து மத்தாளுக்கு பரவ முடியும். போன வருஷம் இந்த காலகட்டம் 35,348 கேஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணாங்க மலேசியால. அதே காலகட்டம் இந்த வருஷம் 52,000 கேஸ் ஆயிருச்சு. போன வருஷம் இறப்பு வந்து 24 இறப்பு மட்டுமே. ஆனா டெங்கினால இருக்கிறது என்னால வந்து ஏற்றுக்கே கொள்ள முடியவில்லை. ஓகே, இந்த வருஷம் 49 டெத் இது வரைக்கும். பெரிய விஷயம் தெரியுங்களா? சிலர் சொல்றீங்க வந்துட்டீங்க வீட்டுக்குள்ள வரீங்க வர வேண்டாம். மொஸ்கிட்டோ வந்து நாளா அதோட சுழற்சியா லைஃப் சைக்கிள் வந்து நாளா போய்க்கலாம். முட்டை லார்வா பூப்பா அண்ட் அடல்ட் மொஸ்கிட்டோ, அந்த ஃபாகிங் அடல்ட் மொஸ்கிட்டோ மட்டுமே கீல் பண்ண முடியும். அந்த ஃபாகிங் எவ்வளவுதான் புகையை வந்து கண்ணு தெரியாத அளவுக்கு அடிச்சா கூட முட்டையை ஒன்னும் செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப முட்டையை ஒழிப்பது நம் கடமை மட்டுமே தவிர வேற வழி இல்லை. கொசு வந்து ரொம்ப அருமையான அறிவாளி. கொசு வந்து லிப்ட்ல ஏறி மேல போயிருவாங்க. அதே மாதிரிதான் கார்ல, காலையில வேலைக்கு போறமே காடியில இருக்கும், திடீர்னு 1-2 கொசு இருக்கும் தெரியுமா? ஏன்னா அந்த கதவு ரொம்ப நாள் திறக்கறனால அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏரியால எப்படி போலான்னு கொசுக்கு வந்து லிப்ட் பிடிக்கும், கார்க்குள்ள பிடிக்கும். ஒரு வீட்டுல கிளஸ்டர் கேசஸ் இருக்கும், அம்மாக்கு இருக்கும், டாக்டருக்கு இருக்கும், மைட் பி ஒன், ஒரு கொசு தான் வந்து கடிச்சிருக்கும். இதுதான் ஒரு வினோதமான தகவல், ரொம்ப பேத்துக்கு தெரியாது.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: இதை உங்களுக்கு கொண்டு வருவது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரெக்கார்ட். ஆசிரியர் விஜய் அங்கீகரிக்கப்பட்ட மனோவியல் நிபுணர்.
1: தொடர்புக்கு 01290044 அல்லது rakan.edu.my 01290044.
2: வணக்கம் நேர்களே. நேர்களே, எங்களுக்கு வந்து ஏராளமான கால் வந்து கொண்டிருக்கின்றது. உங்களோட கால்க்கெல்லாம் ரொம்ப நன்றி நேர்களே. ஏன்னா நிறைய வந்து மாணவர் எங்கிட்ட வந்து படிச்சு சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறனால நிறைய பெற்றோர்கள் அவங்களுக்கு வந்து தெரிய வந்து எங்களை இப்போ வந்து கால் பண்றீங்க, ரொம்ப நன்றி. ஈவன் எங்களோட பிஜே ஓல்ட் டவுன் டியூஷன் சென்டர்ல வந்து மாணவர் வந்து ரொம்ப தொலைவுலாம் வராங்க. அதாவது மலாக்கா, நெக்ரி சம்பிலான், போடிக்சன், சுங்காய் போலோ, காஜாங், பந்திங், ரவாங், இங்கிருந்து நான் கோல சிலைங்க ரொம்ப தூரத்துலேருந்து தான் வராங்க வந்து படிக்கிறதுக்கு. ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவுக்கு. நிறைய வந்து மாற்றத்தை வந்து மாணவர் வந்து பார்க்குறாங்க எங்களோட ஜாயின் பண்ணிட்டோன்னு எங்களோட ப்ரோக்ராமில். அதே சமயத்தில் நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸும் வழங்குறோம். மற்ற மாநிலத்தை இருந்தீங்கன்னா, அதாவது கெடா, பேரா, புலாவ் பினாங், இந்த மாதிரி ஜோஹோ, சபா, சரவா, கவலைப்படாதீங்க. எங்களோட ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். எங்களோட ஆன்லைன் கிளாஸ் மூலிமா நாங்கள் உங்களுக்கு வந்து நேரடியாக, அதாவது 2 வழி தொடர்பு இருக்கிற மாதிரி நீங்களும் ஆசிரியர்கள் கேள்வி கேட்கலாம், ஆசிரியர்களும் மாணவர் வந்து கேள்வி கேட்பாங்க. 2-way communication இந்த மாதிரி நாங்கள் வந்து வகுப்பு நாங்கள் நடத்துகிறோம். அப்புறம் மாதம் மாதம் நாங்கள் பரிச்சயம் வழங்குகிறோம், மார்க் பண்ணுவாங்க, பாசம் லாயு கரங்கன் இங்கிலீஷ் எஸ்ஐ கட்டுரை, அப்புறம் நாங்கள் நோட்ஸும் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். ஆசிரியர்கள் வந்து மாணவர் வந்து தன்முனைப்பும் வந்து கொடுப்பாங்க. அதே சமயத்தில் நேர்களே, நாங்கள் வந்து ஃபிசிக்கல் கிளாஸும் நடத்துகிறோம், ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ். அதாவது எங்களோட டியூஷன் சென்டர் வந்து புஞ்சா ஜாலில் ஸ்ரீகம்பாங்கில் இருக்கின்றது, 2வது வந்து பிஜே ஓல்ட் டவுனில் இருக்கின்றது, 3வது வந்து காஜாங் டவுன்லேயே இருக்கின்றது. அப்போ யார் யார் இந்த வட்டாரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களோட நேரடியாக டியூஷன் கிளாஸுக்கும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கிளாஸை வந்து அட்டன் பண்ணலாம். நேர்களே, எங்களுக்கு வந்து நிறையா வந்து ஆதரவு கொடுக்குறாங்க பெற்றோர்கள். முக்கியமாக அவங்க பிள்ளைங்க வந்து சிறந்த தேர்ச்சி பெறறனால அந்த மாற்றத்தை அவங்க பார்க்குறனால எங்ககிட்ட வந்து பிள்ளைங்க வந்து அனுப்பி விடுறாங்க. எங்கள் ஃபீஸும் ரொம்ப ரீசனபிள் பெற்றவர்களே, நீங்களே வந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். அதே சமயத்தில் நாங்கள் வந்து மாணவர்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அம்மா அப்பாவாக இருக்கிறீங்களோ அதே நாங்களும் அந்த ஸ்தானத்தை எடுத்து நாங்கள் பிள்ளைங்களை வழி நடத்துகிறோம். முழுமையான அன்பு பாசம் நம்ம வந்து கொடுக்குறோம். எங்ககிட்ட வந்து ஒரு அற்புதமான ஆசிரியர் குழு இருக்கிறாங்க, இந்தியன் ஆசிரியர்கள் தான், நீண்ட நாள் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள். பிள்ளைங்களை வழி நடத்துறதுக்கு எல்லாமே தயாராக இருக்கின்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்க நிச்சயமாக நீங்க பாப்பீங்க.
0: இதை உங்களுக்கு கொண்டு வந்தது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரெக்கான்.
1: தொடர்புக்கு 01290044 அல்லது rakan.edu.my 01290044.

சித்ரா பாடிய பாடல் அது மணி போ 5:38 தீராயிசைய நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கதை காத்திருக்கு. உறவுகள் தொடர்கதையில இன்றைக்கு என்ன கதை அப்படின்றதை தெரிந்து கொள்ள காத்திருங்கள். ராஜேந்திரன் அவருடைய குடும்பத்தோட அவர் இணைந்த அந்த தருணம் நிச்சயமா நிறைய பேருடைய கவனத்தை ஈர்த்தது. இன்னும் எத்தனையோ பேரு ராஜேந்திரன் நல்லா இருக்கணும், அவங்களுடைய குடும்பத்துல வந்து அவர் வந்து சேர்ந்துடணும் அவருடைய விடுதலைக்கு பிறகு அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்றீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றியை இந்த வேளையில தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு புதியதொரு கதையும் உங்களுக்காக வருகிறது, அதை பற்றி தெரிந்து கொள்ள நீங்க உறவுகள் தொடர்கதையோட 6 மணிக்கு மேல காத்துருங்க. இப்போ இசையில் தொடங்குதம்மா பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு தனி பிரியம். ஹே ராம் படத்துக்காக இந்த பாடல் வருது நமக்கு தெரிந்தது. இந்த பாட்டுக்கு இந்த படத்துக்கு இசை வேறாள். அதுக்கப்புறம் உலக நாயகன் வந்து இசை ஞானி கிட்ட நீங்க தான் இசை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் தான் இந்த பாடல்கள் உருவாகி இருந்தன. என்னன்னா எப்போதும் இசை அமைச்சிட்டு அதுக்கேற்ற காட்சியெல்லாம் எடுப்பாங்க. இந்த படம் முற்றிலும் வேறுபட்ட ஒரு சூழ்நிலையில உருவாகியது. அந்த பாட்டை இப்ப நம்ம கேட்கலாம்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவம் மிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 0312-922-2659. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-9721-919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: வணக்கம் மின்னல் FM, என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2nd January 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9th 5th 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 9 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் விதமான சாப்பாடு, நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. 3 இடம் ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், கொடுத்து வச்சுவேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம நாட்டுல
4: பிறந்ததுக்கு. மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
5: மனசு எதையும் தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: மணி இப்போது 5:51 தீராயிசி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ JPN இருக்காங்களே, தேசிய பதிவு துறை, அவங்க வந்து ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க அவங்களுடைய அகப்பக்கத்துக்கு போயிருந்தா பாத்துருக்கலாம், இல்ல இணைய பக்கங்கள்ல இந்த செய்திகள்ல பாத்துருக்கலாம். இப்ப புதுசா நமக்குள்ள ஒரு ஸ்டைல் ஒண்ணு உருவாகி இருக்கு. இது என்ன அப்படின்னா, முகப்பருக்கள் ஏற்பட்டா முன்பெல்லாம் அந்த முகப்பருவை மறைக்கிறதுக்கு ஏதாவது கிரீம் பூசுற ஒரு சூழல் இருந்தது இல்லையா, இப்ப அதுக்காகவே ஒரு பிரத்யேகமா ஸ்டிக்கர் ஒண்ணு உருவாகி இருக்கு. இந்த ஸ்டிக்கர் வந்து கொரிய ஜப்பானிய கலாச்சாரம், அங்கிருந்து இங்க ஊடுருவ ஆயாச்சு. என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல எங்க அந்த முகப்பரு இருக்கு, இல்ல அந்த புள்ளி புள்ளிகள் இருக்கோ, அங்க வந்து இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி, அது வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பேரண்ட், பார்த்து பார்க்காம இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் இருக்கு. இல்ல அதுல ஏதாவது வடிவங்கள் உள்ள ஸ்டிக்கர் கூட இருக்கு. இப்போ இந்த இதய வடிவு இருக்கும், அப்புறம் வந்துட்டு ஒரு பழம் இருக்கும், என்னென்னமோ இருக்குங்க, நீங்க பாத்திருப்பீங்க. இதை வந்து சில பேர் என்ன பண்றாங்க, அவங்களுடைய அடையாள அட்டை படம் எடுக்கும் போதோ, இல்ல இந்த கடப்பிதழ் பாஸ்போர்ட்டுக்கான படம் எடுக்கும் போதோ அதை வந்து ஒட்டிக்கிட்டு போறாங்க. இப்ப உதாரணத்துக்கு மூக்கலதான் அது வந்திருக்கு, பரு வந்திருக்குன்னா அங்க அதை ஒட்டிக்கிறாங்க. ஆனால் தேசிய பதிவுத்துறை என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து செய்யக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா அந்த படம் பிடிக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீங்க அந்த படத்தை எடுத்துட்டு வந்தாலும் அதை நாங்க எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி நீங்க எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி தான் வரணும். ஏன் அப்படின்னா, இந்த படம் வந்து அதுக்குரிய படம், எதுக்குரிய படம், அடையாள அட்டைக்கும் கடத்திரலுக்கும், அதற்கு நீங்களாவே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டிக்கர்லாம் ஓட்டுறது அதெல்லாம் கூடாது. ஒருவேளை உங்கள் வீட்டில் 12 வயது நிரம்பக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அடையாள அட்டை எடுக்கணும் இல்லையா, பிள்ளைங்க ஸ்டிக்கரோட வருவாங்க. அந்த காலகட்டம் இல்லையா, நம்ம அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக த்ரெண்டு வேற, அதெல்லாம் ஒட்டிட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனை இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ எஸ்பிபி டி கே கலா பாடிய பாடல் வந்து இருக்கு, குளிச்சா குத்தாளம்ப்பா, அந்த சூட்டுக்கு போய் அப்படியே குதிச்சோன்னு வச்சுக்கோங்க அப்பா.

0: தமிழுக்காக
1: மக்கள் குறிப்பாக இளையோர் செயற்கை நுண்ணறிவு AI பற்றி நன்கு அறிந்து கொள்ள மக்களுக்கான AI திட்டம் 100,000 பேர் வரை பலன் பெற இலக்கு August 31 தொடங்கி இலக்கவியல் அமைச்சின் அறிவிப்புக்காக காத்திருப்போம்.
0: மடாலி உங்களுக்காக

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். நாட்டின் முக்கிய துறைகளில் தொழிலாளர் தேவையை பூர்த்தி செய்ய 15,000 வெளிநாட்டு தொழிலாளர்களின் முதற்கட்ட விண்ணப்பங்களை உடனடியாக பரிசீலிக்குமாறு மனிதவள அமைச்சுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் துறைகளுக்கு உதவவும் தொழில்துறையின் செயல்பாடுகளை உறுதி செய்யவும் இது அவசியமாவதாக தொடர்பு அமைச்சர் தத்தோஸ்ரீ ஃபாமி ஃபடல் தெரிவித்துள்ளார். மின்சார வாகனம் இவி வரி வசூலிப்பு தொடர்பான பரிந்துரையை செயல்படுத்துவதற்கான சிறப்பு வழிமுறையை முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சு மீத்தி ஆய்வு செய்து வருகிறது. இவி மின்னேற்ற கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான செலவுகள், அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் மானியங்களையும் கருத்தில் கொண்டு வரித்தொகை நடைமுறை குறித்து விரிவாக ஆராய வேண்டியுள்ளதாக அமைச்சர் தத்தோஸ்ரீ ஜோஹரிகானி தெரிவித்தார். கடந்த ஆண்டு செப்பாங் டெங்கேல் பகுதியில் உள்ள தனியார் நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த கோவில் தலைவர் ஒருவரை ஷா அலாம் உயர் நீதிமன்றம் இன்று விடுதலை செய்தது. நீதிபதி டாக்டர் அஸ்லினா உசேன் 49 வயதான எம் பரமகுரு மீதான குற்றச்சாட்டை தள்ளுபடி செய்து இந்த தீர்ப்பை வழங்கியதாக அவரது வழக்கறிஞர் லத்தீஃபா கோயா தெரிவித்தார். சீனா 2 புதிய உயர் நிற ஆய்வு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் பாய்ச்சியுள்ளது. ஓரியன்டல் ஸ்மார்ட் ஐ 1-2 ஆகிய அவ்விரு செயற்கைக்கோள்களும் ஸ்மார்ட் டிராகன் 3ST3 ஏவுகணை மூலம் ஏவப்பட்டு திட்டமிட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டன. இது ST3 ஏவுகணையின் 12th விண்வெளி பயணமாகவும் அமைந்துள்ளது. யுக்ரைனின் கேஎஃப் வட்டாரத்தின் மீது ரஷ்யா மேற்கொண்ட அத்துமீறல்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வந்தலேயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அந்நாடு ஏற்படுத்திய அழிவுக்கு நஷ்ட ஈடு வழங்கியே ஆக வேண்டும் என அவர் எச்சரித்துள்ளார். விளையாட்டு: கனடியன் பொது டென்னிஸ் போட்டி அதன் 2nd சுற்றில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டெமினோ சக நாட்டவரான ஜேம்ஸ் டக்வர்த்தை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். அதன் மற்றோர் ஆட்டத்தில் அமெரிக்காவின் பிரான்சிஸ் தியோஃபோ குரோஷியாவின் மேரின் கிளிக்கை 5-7, 6-2, 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் தோற்கடித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தீரா இசை உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது. தீரா இசையில் இனி வருவது உறவுகள் தொடர்கதை. மணி இப்போ 6:07. அது என்னன்னா, எங்களுடைய இங்க இருக்கக்கூடிய கடிகாரம் வந்து அந்த 24 மணி நேர கடிகாரம், அது வந்து 12 முடிந்து 13:14 காட்டும். 18 அப்படின்னு காட்டுனுச்சா அது சட்டென்று அப்படி வந்தது. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க உடம்பெல்லாம் சுகமா இருக்கா? நீங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசை. எப்படி இருந்தாலும் உங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும் ஒரு மணி நேரம் இந்த உறவுகள் தொடர்கதை. உங்கள் நேரம் எங்களிடம் கொடுக்கப்படட்டும். இந்த மணி நேரம் உங்களுக்கான தருணமாக இருக்க போகுது. நிச்சயமா இன்றைக்கான கதையை கேட்க நீங்க ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. என்னென்னு தெரிந்து கொள்ள தொடர்ந்து வாங்க பேசுவோம். இப்போ இந்த அறிவியலையும் காதலையும் பிரிக்க முடியாது. வைரமுத்து ரொம்ப அழகா இந்த பாட்டுக்குள்ள அதை புகுத்தி இருப்பாரு. நிலவில் பொருள்கள் எடை இழக்கும், நீரிலும் பொருள் எடை இழக்கும், காதலில் கூட அப்படிதாங்க அப்படின்னு சொல்ற பாட்டு தான்.

0: ஹரிஹரன் பவதாரணி குரல்ல கேட்ட பாடல் தான் அது, தென்றல் வரும் வழியில் அப்படின்னு. தென்றல் வரும் வழியில் தான் உறவுகள் தொடர்கதையும் உங்களை தேடி வருகிறது. இன்றைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கமலா அப்படின்றவங்க வந்திருக்காங்க. கடந்த வார நிகழ்ச்சியில அவங்களுடைய குரல் இடம்பெற்றிருந்தது, எப்படியாவது தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட பேசுவோம்.
1: என்னோட போன் எப்போதுமே சைலன்ட்ல இருக்கும், நீங்க அடிப்பீங்கன்னு நான் திறந்து வச்சிருந்தேன் கால் வருமானு. இப்ப கூட கால் பண்ணனே டக்குன்னு எடுத்துட்டேன்.
0: கமலா, யார நீங்க தேடிட்டு இருக்கீங்க சொல்லுங்க.
1: எனக்கு விவரம் தெரியாதனால எங்க அப்பா உடலியா என்னன்னு தெரியல. அதோட அவங்க திருப்பி வந்து எங்களை தேட வரவே இல்லை. இன்ன வரைக்குமே அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, எதுவுமே தெரியல.
0: எத்தனாவது வருஷம்
1: வந்து அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு எத்தனையோ மாசத்துல ஒரு 5-6 மாசம் இருக்கும். அந்த டைம் தான் எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும் நினைக்கிறேன். அந்த டைம் சரியா ஞாபகம் இல்ல. நானு ஆமா 1-ஆம் ஆண்டு படிக்கும் போது ஸ்கூல்ல வந்தாங்க. அப்புறம் உடனே ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவர் வந்து விட முடியாதுன்னு சொல்லி அது அங்கேயும் பிரச்சனை வந்து அதோட போனவங்க தான், அதோட திரும்பி வரவே இல்லை.
0: ஞாபகம் ஏதாவது இருக்குதா அம்மாவை பற்றி, இல்ல அவங்களுடைய விவரங்கள் ஏதாவது பேர் அந்த மாதிரிலாம் கேட்டு வச்சிருப்பீங்க?
1: ஆமா அம்மாவோட பேர் எனக்கு தெரியும். அப்புறம் நான் பிறக்கும் போது அவங்களுக்கு வயசு வந்து 37, இப்ப என்னோட வயசே 40, இப்ப அவங்களுக்கு கண்டிப்பா 77 இல்லாட்டி 78 அந்த மாதிரி வயசுல இருக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ரொம்ப வருஷமா ஏதாச்சும் ஒரு இதுல அவங்களை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல, நிறைய இதுல நான் ட்ரை பண்ணிக்கலாம் எனக்கு கிடைக்கல. என்கிட்ட அவங்களோட விவரங்கள் சொன்னா அப்பா சொன்ன விஷயத்த வச்சு மட்டும்தான் ஒரு சில விவரங்கள் மட்டும்தான் தெரியும். அவங்க பிறந்து வளர்ந்தது அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் வந்து சுங்காசி போட்டுல இருக்காங்கன்னு அது அப்பா சொன்னாரு. அவங்க அங்கேயே போயிட்டதா கூட அந்த மாதிரிதான் விஷயங்கள் வந்தது, சுங்காசி போட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்ட்டு. அம்மாவோட பேரு வந்து லட்சுமி அனப்புறம்பான் முத்து. அதையே தாண்டி அவங்களோட பழைய ஐசி நம்பர் இருக்கும்ல, அது மட்டும்தான் என்ன இருக்குது, வேற எந்த ஒரு டீடைல்ஸுமே எங்கிட்ட இல்ல.
0: சரி, லட்சுமி அம்மாவுடைய பெயர், தாத்தாவுடைய பெயர் முத்து.
1: முத்து.
0: சரி, சுங்காசி போட்டு போய் தேடி பார்த்த சூழல் அந்த மாதிரி இருக்குதா?
1: இப்ப நாங்களும் சின்ன பிள்ளையா இருந்தனால நாங்க அப்பா கூட, என் கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேரு, எல்லாமே அப்பா கூட இருந்துட்டோம். அவங்க கூட யாருமே போல, அவங்களுமே திருப்பி தேடி வருவாங்க, நாங்களும் வளர வளர வரவே இல்லை. நாங்க அதோட அப்பாவோட அரண்மனையிலே இருந்துட்டோம்.
0: சரி, இப்போ நீங்க வானொலிக்கு அழைத்து உறவுகள் தொடர் கதையில பேசுறீங்க, சுங்காசி போட்டு எனக்காவது போனீங்களா பாத்தீங்களா ஏதாவது
1: அங்கிட்டு? நான் இது வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப தூரமா இருக்கனால எனக்குமே அந்த இடத்துல யாரையும் தெரியாதனால அப்பா சொன்னதை வச்சுதான் எங்களுக்கு தெரியும். அங்கிட்டுதான் அவங்க பிறந்து வளர்ந்தது அப்படின்ட்டு, ஆனா அங்கதான் போயிருக்காங்களா என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் நம்ம இருந்த இடத்துல அவங்க யார் வீட்லயும் இருந்தேன்னு சொன்னாங்க. அப்ப அங்கெல்லாம் போய் கூட கேட்டோம், எல்லாம் அவங்க அப்பயே போயிட்டாங்க, எந்த டீட்டெயில்ஸும் இல்லன்னு சொல்லிட்டாங்க.
0: அம்மா கூட பிறந்தவங்களுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா?
1: இல்ல, எதுவுமே இல்ல எனக்கு. அதனாலதான் நான் வந்து ரொம்ப வருஷமா அவங்களை எப்படி பாக்குறது, எப்படிதான் தேடுறது, இத ரொம்ப எனக்கு இதாவே இருந்துச்சு. இன்னமும் எனக்கு தெரிஞ்சு அவங்க இருக்காங்களா இல்லையானா, ஆனா இருந்தாலுமே இங்கதான் இருந்தாங்க, இந்த இடத்துல தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா போய் அட்லீஸ்ட் போய் பாக்கணும். ஏன்னா அவங்களோட முகம் கூட எனக்கு தெரியாது, எங்க இருந்தாங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா, போய் பாக்கலாமா, அவங்க யாரு அவங்க வச்சு பாத்துக்கிட்டா அட்லீஸ்ட். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். சோ அவங்க எங்க அம்மாவை யார் வச்சு பாத்துருக்காங்க, இன்ன வரைக்கும் பாத்துருக்காங்களா, இல்ல இருந்தாங்க கூட நானே கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு.

0: ஒரு இதுல இருக்கேன்னு. எனக்கு வந்து அவங்களை பாக்கணும், அவங்களோட முகம் கூட எனக்கு தெரியல, எப்படி இருப்பாங்க கூட தெரியாது. டெய்லி நான் வாரம் வாரம் நம்ம வெயிட்டுக்கு போகும்போது இந்த மின்னல் எஃப்எம் கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது, இது மூலியமா நம்மளும் பாத்துட மாட்டோமான்னு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். நான் மின்னல் எஃப்எம் மூலியமா நிறைய பேர்த்துட்டு கான்டாக்ட் பண்ணி அப்புறம் லாஸ்ட் வீக் தான் எனக்கு கிடைச்சது கால். எனக்கு
1: உங்களுடைய தேடலுக்கு உறவுகள் தொடர்கதை ஒரு பதில் கொடுக்கும்னு பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். அம்மாவுடைய பெயர் லட்சுமி, அவங்களுடைய அப்பா பெயர் வந்து முத்து.
0: முத்து நம்ம வந்து முன்னாடி ஜோகோபரு கோத்தா திங்கில தான் எங்க அம்மா எங்க கூட இருந்தாங்க, இங்க இருந்துதான் அவங்க போனது. நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோத்தா திங்கி.
1: சரி, அப்பா இருக்காங்களா கமலா?
0: அப்பாவும் தவறிட்டாங்க, அப்பா பேரு கிருஷ்ணமுத்து.
1: கிருஷ்ணமுத்து அப்பா பேரு.
0: கோத்தா திங்கி இரும்பு வியாபாரி சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும்.
1: சரி, அப்பா எதுவுமே அத பத்தி விவரங்கள் எதுவுமே கொடுக்கல அம்மாவை பத்தி?
0: எதுவுமே கொடுக்கல. ஒரு காலகட்டத்துல அப்பாவே கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கும் போதுதான் எங்க கிட்ட சொன்னாங்க, அம்மா எங்க ஏதாவது இருக்காங்கன்னா தேடி பார்க்க முடியுமா சொல்லிட்டு. அப்பதான் எங்க கேஸ் தெரியும், அப்ப நாங்க வந்து படிச்சு முடிச்சிட்டோம், அப்பதான் எங்களுக்கே தெரியும் அவங்க பிறந்து வளர்ந்ததுலாம் சுங்காய்சி போட்டு அங்கிட்டு உள்ளவங்க அப்படின்னு தெரிய வந்தது.
1: விவரங்கள்லாம் நீங்க ரொம்ப தெளிவா எல்லாம் கொடுத்துட்டீங்க. உறவுகள் தொடர்கதை என்ன பதில் கொடுக்க காத்திருக்கிறதுன்னு காத்திருக்கலாம். சரியா?
0: கண்டிப்பா. ஆனா இதுல ஒன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்.
1: சொல்லுங்க.
0: இது பாருங்க, எனக்கு இப்ப 40 வயசு ஆயிடுச்சு. அந்த டைம் வந்து ஒரு சின்ன ஒரு அப்பா அம்மா சண்டைனால கோவப்பட்டுட்டு அம்மா இந்த மாதிரி போயிட்டனால இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு தாயோட வரவணைப்பே எனக்கு கிடைக்கல, ஒரு தாயோட பாசமே எனக்கு கிடைக்கல. என்னதான் அம்மா அப்பா கூட இருந்தாலுமே ஒரு தாய் வளர்க்குற மாதிரி வராது அம்மாவா இல்லையா. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி வராது. சோ இப்ப நம்ம வந்து கல்யாணம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இன்ன வரைக்குமே வந்து ஒரு தாயோட பாசம் இல்ல. இப்ப எனக்குமே ஒரு மகன் இருக்காங்க, ஏதாச்சும் ஒண்ணு மனசு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லி போய் சொல்ல முடியலையே, இந்த மாதிரி இதெல்லாமே தோணும் நம்மளுக்கு. சோ எனக்கு என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அம்மா கூட இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே அப்பா கிட்ட பகிர முடியாது, ஒரு சில விஷயங்கள் அம்மா கிட்ட சொல்ற மாதிரியும் இருக்கும், அந்த ஒரு இது தேடல் இருந்துகிட்டே இருக்கும் அம்மாங்களா. சோ அதுதான் இப்ப கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாத்துக்கும் அமைஞ்சு வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அம்மா வந்து பிள்ளைங்க கூட இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: கமலா, நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளே அது எவ்வளவு முக்கியம், அம்மான்றவங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரியுது.
0: நிறைய நிறைய மிஸ் பண்ணிருக்கேன். இன்ன வரைக்குமே என்ன எனக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒரு விஷயம் சொல்லும் போது நம்ம கூட இல்லையே அப்படின்ட்டு, அதனாலதான் அந்த ஒரு தேடல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு இப்ப வரைக்கும், எங்கேயாவது பாத்திர மாட்டோமா அப்படின்ட்டு.
1: நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு நீங்க தேடிட்டு இருக்கிற உங்களுடைய தாய் லட்சுமி அப்படின்றவங்க இந்த நிகழ்ச்சி கேக்குறாங்க, இல்ல இந்த ஒளிப்பதிவு அவங்களை போய் சேருதுன்னா நீங்க என்ன சொல்லணும் உங்களுடைய அம்மா கிட்ட?
0: அம்மா கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு விவரம் தெரியாத வயசு, எனக்கு கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டீங்க. ஆனா கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் நல்ல விவரமா இருந்த வயசா இருந்துச்சுன்னா நானே கண்டிப்பா போயிருந்திருப்பேன். இல்லாத பட்சத்துல எனக்குமே தெரியல அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னு. உங்களை தேடாத நாள் கிடையாது, ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமான்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். மின்னல் எஃப்எம்ல இந்த உறவுகள் தொடர் கதை வாரம் வாரம் புதன்கிழமை கேட்டுக்கிட்டு இருப்பேன். சோ கேட்கும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காத கேட்டு கடவுள் ஆசீர்வாதத்துல எனக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதையும் தாண்டி எனக்கு அவங்க இருக்காங்க இல்லையா எனக்கு தெரியல, இல்லடினாலும் அவங்க இந்த இடத்துல இருந்தாங்க, அவங்க தேடுறவங்க இங்கதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே போயிட்டு அந்த இடத்துல போய் பார்த்து இல்ல அவங்களையும் போய் பாக்கணும்னு அந்த ஒரு எதிர்பார்ப்போட இருக்கேன். கண்டிப்பா நடக்கணும்னு நான் நம்புறேன். அம்மா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து உங்களை பாக்கணும். அப்பா இல்ல, எங்க அம்மா என் கூட இருந்தாங்கனாக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், கடைசி வரைக்கும் என் கூட வச்சிருப்பேன். ஏன்னா 40 வருஷம் எனக்கு ஒரு தாயோட பாசம் இல்லாமலே இருந்துருச்சு, அவங்க இருக்கிற வரைக்கும் நான் கூட அவங்க என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. நீங்க இந்த நிகழ்ச்சி கேக்குறீங்கன்னா கண்டிப்பா எனக்கு நீங்க என் கூட இருக்கணும், இருக்கிற காலத்திலயாவது என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கேட்டீங்கனாக்கா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.
1: கமலா, சரி இத பேசி முடிச்சிட்டு ஒரு நல்ல பெருமூச்சு இழுத்து விடுங்க எங்களுக்காக. உங்களுடைய அந்த குரல் அவ்வளோ ஏக்கம் தெரியுது, அந்த ஏக்கத்திற்கான பதில் வரும். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, சொல்லுவாங்களே கொட்டி தீர்த்த பிறகு மனசு கொஞ்சம் அப்படியே ஆறுதல் அடையும்னு, நல்ல பதில் வரணும்னு நான் மட்டும் இல்ல கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். சரியா?
0: ரொம்ப நன்றி. இன்னொரு உங்களுக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி யார் யாரு இந்த மாதிரி நிறைய பேர் உங்களோட வாரம் வாரம் நான் கேட்பேன், யார் யாரையாவது திருப்பி தேடி அவங்க பேசி எல்லாம் சேரும் போது எனக்கு ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு அந்த அம்மா போன் பண்ணி அங்க பையன் கிட்ட பேசும்போது என்ன காடியில போயிட்டு இருக்கேன் என்ன அறியாமலே கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கு அழுவுற அப்படி. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஒன்னு சேரெல்லாம் கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மின்னல் எஃப்எம்க்கு உண்மையுமே ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு
1: நீங்க இன்னைக்கு சொல்றீங்களே, அந்த மாதிரி உங்கள் கதையை யாரோ ஒருத்தர் கேட்டு சொல்லணும், உங்க குரல்ல அம்மானு நீங்க கூப்பிடுறத கேட்கணும்னு உறவுகள் தொடர்கதை காத்திருக்கு. சரியா,
0: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, திருப்பி கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
1: கவலைப்படாதீங்க, சீக்கிரமா உங்களுக்கு அழைப்புகள் வரணும்னு காத்திருக்கோம். நல்லா போய் ஓய்வு விடுங்க சரிங்களா?
0: தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப
1: நன்றி. கமலா
0: பாய் அண்ணா.

0: சுனந்தா குரலில் கேட்ட பாடல் அது உறவுகள் தொடர்கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கமலா, சில வாரங்களாகவே நம்ம கூட பேசிடணும் அப்படின்னு முயற்சி செய்து இன்றைக்கு அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுடைய கதையை நம்ம கேட்டிருந்தோம். அவங்களுடைய அம்மாவுக்கு இப்போ இருந்தா 75-80 வயசுக்குள்ளே இருக்கும். அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றது தெரியல. அவங்கள தான் கமலா தேடிட்டு இருக்காங்க. என்னன்னா, அம்மா விட்டு செல்லும் போது சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்களும் போக வேண்டிய சூழல், திரும்பி வரும்போது அப்பா அதுக்கு வழி விடலை. அதுக்கப்புறம் 2-3 தடவை வந்திருக்காங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை பார்க்கணும்னு வரும்போது அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சூழலில் அவங்க எங்கே இருக்காங்கன்னே இப்போ தெரியல அப்படின்னு கமலா சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு வேலை, சுங்காய்சி பூட்டில் லட்சுமி அப்பா பெயர் முத்து, இந்த பெயரில் யாரையாவது தெரியும் அப்படின்னா 70 வயசை கடந்துவங்க, கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்வீங்க. கமலாவுக்காக இந்த ஒரு நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்க நம்ம காத்திருக்கிறோம். அவங்க நிதர்சனத்தை பேசுறாங்க. அம்மா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க இல்லைனாலும் அவங்க இருந்த இடத்தை போய் பார்க்கணும். அவங்க கூட இருந்தவங்களை பார்த்தாலாவது என் மனசு திருப்தி அடையும். இருக்காங்கன்னா அதை பெரிய மனசோட நான் போய் அவங்கள கூட்டிட்டு வர காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கும் போது ரொம்ப மனசு அப்படியே ரொம்ப இருக்கமா இருக்கும். என்ன சொல்றது அப்படின்ற ஒரு சூழலுக்குள்ள தள்ளப்படுவோம். இதுக்கிடையில நீங்க எல்லாரும் இந்த ஒரு நபர் பற்றிய பேச்சுக்களை அதிகம் கேட்டிருப்பீங்க. கடந்த ஒரு 5 நாட்களாக நிர்மல் புர்ஜா, இவர் பேரு நீம்ஸ் தாய் அப்படின்னு இவருக்கு ஒரு புனை பெயர் இருக்கிறது. மலைகளுடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க, மலை அரசன் அப்படின்னு சொல்ற மாதிரி. இவர் நேபாளத்தை சேர்ந்தவர். அப்புறம் குர்கா அந்த பணியில் சேர்ந்து, அந்த படையில் சேர்ந்து அவர் வந்து பிரிட்டன் இருந்தார். அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய இராணுவ படையில வந்துட்டு பெரிய சாகசங்கள்லாம் படைச்சு அங்கிருந்து அவர் விடை பெற்று மீண்டும் நேபாளத்துக்கு வந்தார். ஏன் அப்படின்னா, நேபாளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷெர்பாஸ்னு சொல்லக்கூடிய மலை ஏறுவதற்கு வழி காட்டிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரியது ஒரு ஊக்கமா இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய வெளிச்சத்தை நான் ஏற்படுத்தணும், அவங்கள பற்றி இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகவே இவர் வந்து நேபாளத்திற்கு வந்து அவர் வந்து அவருடைய பெயர்ல நீம்ஸ் தாய் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை உருவாக்குனாரு. அவருடைய பெயரில் மலையேறுபவர்கள், மலையேறிகளுக்கான இந்த உடைகள், அதற்கான உபகரணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதற்கான கடையையுமே திறந்திருக்கிறாரு. மலை ஏறக்கூடிய நடவடிக்கையில தீவிரமா இறங்கக்கூடியவர்களுக்கு நீம்ஸ் டாய் ஒரு பெரிய முன்னுதாரணம். இவர் பெரிய சாதனை ஒன்று படைச்சாரு. அதாவது 6 மாதம் 6 நாட்கள்ல உலகின் மிக உயரமான கடினமான பனி மலைகளை ஏறி சாதனை படைத்தார். இது சம்பந்தமாக ஒரு ஆவணப்படமே இவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவர் சாதனை படைத்தார் இல்லையா, இதற்கு முன்னர் அவருக்கு முன்னர் 14 மலைகளை கடந்த சாதனை படைத்தவங்க வந்து 7 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 6 மாதத்தில் அந்த சாதனையை படைத்து உலக புகழை பெற்றார். அது மட்டும் இல்லை, ஒரு தடவை அவர் ஒரு மலையின் உச்சியை தொடுவதற்கு கொஞ்ச தூரம் இருக்கக்கூடிய நேரத்தில் மலை ஏறி ஒருத்தருக்கு பிரச்சனை, அவரை காப்பாற்றி கொண்டு வர்றதுதான் முக்கியம், நான் போய் உச்சத்தை தொடுவது முக்கியம் இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்தாரு. கடந்த வெள்ளிக்கிழமை வந்த செய்தி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான செய்தி. என்னன்னா, அவர் 2வது முறையாக அத்தனை மலைகளையும் கடக்கக்கூடிய முயற்சிக்கு போனாரு. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மலை, இந்த பிராட் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப கடினம் அதை ஏறுவதற்கு. அதை ஏறி முடிக்கக்கூடிய அந்த தருணத்துல அவர் வந்து பனி அலை அடிக்க அதில் சிக்கி அவரோடு சென்ற 10 பேரோடு உயிரிழந்தார் அப்படின்ற செய்தியை அறிவித்திருந்தார்கள். ஒவ்வொரு உடலாக மீட்கப்பட்டிருந்த நிலையில் சற்று முன்னர் கிடைத்த தகவல், நீம்ஸ் தாயுடைய உடலை அங்கே இருக்கக்கூடியவர்கள் கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க பாகிஸ்தானில். அதற்கு பிறகு இப்போ நேபாளத்திற்கு அவருடைய உடல் சொந்த ஊருக்கு அனுப்பப்படும் அப்படின்னு நேபாள அரசே அவருடைய இந்த மறைவையொட்டி கண் கலங்கி நிற்கக்கூடிய ஒரு தருணம் இது. இவரை பற்றி பார்க்கும்போது அவங்க அம்மா தான் வாழ்க்கை அப்படின்னு எப்போதுமே சொல்லுவார். அவங்க அம்மாவுடைய பெயர் பூர்ணகுமாரி புர்ஜா அப்படின்றவங்க. ஒரு முறை அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்படி மலை மலையாக ஏறிக்கிட்டு இருக்கிய, குடும்பத்தை பார்க்கணும், இல்லை என்னை பார்க்கணும் பண்ணணும்ன்ற எண்ணம் உனக்கு இல்லையான். அவர் சொல்றாரு, அம்மா நீங்க நல்லா இருப்பீங்க, பல பேருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு, ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை நான் ஏற்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த 14 மலைகளை ஏறி முடிச்சாரு இல்லையா. அந்த கடைசி நாள் ஹெலிகாப்டர்ல அம்மா போய் நின்று மகனை நேபாளத்திற்கு கொண்டு வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். 2020 மலை ஏறக்கூடிய நடவடிக்கைகள்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியோடு, அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்து அதுல அவங்களை உட்கார வைக்கணும்னு. விமான நிலையத்தில் அவருக்கு கிடைத்த செய்தி அம்மாவின் மறைவு. ஆனால் போராட்டவாதி எங்க அம்மா, போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் பெருமையோடு சொல்லிக் கொள்ளக்கூடியவர் நிர்மல் புர்ஜா. அவருடைய உடல் சீக்கிரம் அவருடைய குடும்பத்தை வந்து சேரணும், அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும், அவர் கொடுத்த வெளிச்சம் இன்னும் அதிக வெளிச்சமாக உலகத்துக்கு மாறணும்னு சொல்லிக்குவோம். அதான் எங்க இருந்தாலும் அம்மா அம்மா தான் அப்படின்ற ஒரு கதையோடு இந்த காட்சி, அதுக்கப்புறம் ஒரு பாடல் காத்திருக்கு.
1: உலகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். யாழ்ப்பாணத்துக்கே திரும்ப போயிருந்தா கூட உயிரோட இருப்பாங்களான்னு தெரியாது.
2: உனக்கு அம்மா தானே பார்க்கணும், நான் கூட்டு போறேன், நான் கூட்டு போறேன்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவம் மிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் சுழியம் 1-2-9-2-2-2-6-5-9. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-7291-9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.

ஏதோ ஒரு பாட்டு உங்கள் ஞாபகத்தை கொண்டு வரும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில விட்டு சென்ற எத்தனையோ நினைவுகள் மற்றும் ஞாபகங்களை அப்படியே பசுமரத்தாணி போல வைத்திருக்கும். அதுக்கு முன்னுக்கு இன்றைக்கும் அழைத்து ராஜேந்திரன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த குரல்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க ஒரு ஒரு நிகழ்ச்சியை கேட்டு அது பார்த்து கேட்டுட்டு அப்படி போறவங்களா மட்டுமல்லாது தொடர்ச்சியா அந்த நண்பர் பற்றி அந்த நபர் பற்றி அவங்களுடைய குடும்பத்தை பற்றி கேட்கறீங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப பெரிய நன்றியை இந்த உறவுகள் தொடர்கதை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்களுடைய எல்லா பாசத்திற்கும் தலை வணங்குகின்றதுங்க. உண்மைக்குமே மின்னலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு நன்றி. உறவுகள் தொடர்கதை ஒரு குடும்பத்தை சேர்த்து வைத்திருக்கின்றது. இன்னும் சில மாதங்கள் இருக்கு ராஜேந்திரன் அவர் விடுதலை ஆவதற்கு. அதற்கு பின்னர் அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கணும், அதுதான் எங்களுடைய முக்கிய எண்ணமும் நோக்கமும். அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும், அமைத்து கொடுக்கணும் அப்படின்றது தான். பார்ப்போம், கால ஓட்டத்தில் இறைவனின் அருளால் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றத நாங்களுமே ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றோம். இந்த ஞாபகத்தை பத்தி சொன்னோம் இல்லையா, சில நேரத்துல ஞாபகங்கள் அப்படியே இருக்கும்போது அசை போட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில ஞாபகங்களை அழிச்சிடணும், அது வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அந்த ஞாபகங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது குத்தும் அப்படின்ட்டுன்னு. அப்படிப்பட்ட ஞாபகங்கள் இருப்பின் அது வேண்டாம், அது உங்கள் வாழ்க்கையில் இருந்து அழித்து விடுங்கள் அப்படின்ட்டு ஒன்னு படிச்சேன். அந்த படித்ததை உங்களோட பகிர்ந்துக்கணும். ஒருத்தர் நிறைய எழுதுறாரு, எழுதிட்டு அதுக்கப்புறம் அழிப்பானை எடுத்து அது எல்லாத்தையும் அழிக்கிறாரு. அவ்வளோ கோபத்தோட எழுதுறாரு. அதுக்கப்புறம் அழிச்சிட்ட பிறகு பெருமூச்சு இழுத்து விடுறாரு. முதல்ல நம்ம பேசின கமலா கிட்ட கூட பெருமூச்சு இழுத்து விடுங்கன்னு சொன்னதுக்கான காரணமே அதுதான். அந்த பெருமூச்சு இழுத்து விட்ட பிறகு அது எல்லாத்தையும் மறந்துட்டதா சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கு இது ஒவ்வொரு பாணியின் முறையில இருக்கும். சில பேர் ஞாபகங்களை மறக்கிறதுக்காக மறைப்பதற்காக பயணம் போவீங்க, தூரமா போயிட்டு வருவீங்க, இந்த மாதிரி எதுவோ இருக்கும் இல்லையா. இவர் இப்படி செஞ்சாரு, நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு வேண்டாம் என்ற அந்த ஞாபகத்தை அழித்து விடுங்கள். உங்க வாழ்க்கையில மேலே ஏறுவதற்கு அந்த ஞாபகம் காரணமா இருந்தா வச்சுக்கோங்க, இல்ல சறுக்குதலுக்கு அது காரணமா அமைதுன்னா அது உங்களோட வச்சுக்காதீங்க சரிங்களா. மற்றபடி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும், ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தருணமாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு உறவுகள் தொடர்கதை ஆசைப்படுகிறது. கமலா கவலையே படாதீங்க, எல்லாம் சரியா நடக்கும், சீக்கிரமா உங்களுக்கு ஒரு நல்ல பதில் வரும்னு உறவுகள் தொடர்கதையும் காத்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னல் எஃப்எம்மில் உறவுகள் தொடர்கதை.

0: என்ன சொல்லி பாடுவதோ, என்ன வார்த்தை தேடுவதோ, கூப்பிடும் நேயர்களுடைய குரல்களை பதிவு பண்ணிருக்கோம், கொஞ்சம் கேட்கலாம்.
1: சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க.
0: ஆமா ஆமா, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கதை. என்ன சொல்றீங்க?
1: ஆனா என் கதைய நான் ஆச்சியம் சொல்லிருக்கேன். என் பையனும் காணா போய் 10-15 வருஷம் ஆச்சு.
0: பாப்பாங்க
1: ஒரு கண்ணை தொங்குறோம்,
0: கவலைப்படாதீங்க சரிங்களா.
1: ஐயோ, அவங்க கிடைச்ச சந்தோஷம் அப்பா.
0: சரிம்மா, நீங்க பாத்துக்கோங்க.
1: ரொம்ப நன்றி.
0: சரிம்மா, உடம்பு பாத்துக்கோங்க.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிம்மா.
2: வணக்கம் தேவிங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கீதா பேசுறேன், உங்க தீவிர ரசிகை.
0: கீதா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். போன வாரம் எனக்கு அழுவியோ அழுவ வண்டி கூட ஓட்ட முடியல.
0: அவ்வளோ
2: ஒரு துயரமான ஒரு உருவ தொடர்கதைன்னா நான் கேட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உண்மையிலேயே அவர் வந்து அம்மானு கூப்பிட்டாங்க. குரல் கேட்டதுமே ஐயான அவங்க அப்பு சொன்ன அப்பு பேசுற சொன்னுமே ஐயோ, நான் வண்டி ஹைவேல ஓட்டிட்டு போறேன், அலைவேல ஓட்டவே முடியல. அப்படி ஒரு ஓரம் கட்டிட்டு எனக்கு அழுவெல்லாம் அந்த கதை கேட்டு முடிச்சிட்டுதான் அந்த வண்டியை எடுத்துட்டு போனேன்.
0: இதய துடிப்பு ஒரு வினாடி நின்றது.
2: அப்படியே ஒரு ஒரு கணம் அப்படியே நம்மளுக்கு வந்து எங்க வீட்டுல எல்லாரும் நல்ல வேலை இருக்கிறாங்க, யாரும் தொலையில எங்க வீட்டுல. நிறைய உறவுகள் வந்து தொடர்ந்து தொலைஞ்சு போன உறவுகள் வந்து எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாம இருக்கும் போது யார் யாரு இப்படி இப்படி இருக்கிறாங்கன்னு சில பேர் வந்து உயிரோட இருக்கும் போது கூட உறவுகளை வந்து நாடி செல்றது இல்ல. ஆனா 15 வருஷம் அவங்க பிரிஞ்சு இருந்த அந்த பாஸ்பம் பாருங்க, அந்த ஒரு தாயோட அரவணைப்பு, அவரு இவ்வளவு ஏக்கம் அவரு குரல்ல தெரியுது.
0: ஏன்னா
2: அவரோட இது பேசும்போது நான் 12 வருஷம் நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யும் போது என் ஃபேமிலி கூட நான் வரவே இல்லை. அந்த 12 வருஷம் அந்த ஏக்கத்துல நான் வந்து 2015 எங்க அம்மாவை பார்க்கும் போது எங்க அம்மா அப்படிதான் என்ன அன்பா அரவணைச்சு என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பப்ளிக் பிளேஸ்ல நான் எங்க அம்மாவான்னு கொஞ்சம் ஒரு கண நான் ரொம்ப யோசனை.
0: தூரம் இருந்தால் அன்பு இன்னும் அதிகரிக்கும். நன்றி கீதா.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். சமூக ஊடகத்தள உரிமையாளர்கள் மோசடி இயங்களை சூதாட்டம் தொடர்பான உள்ளடக்கங்களை தானியங்கி முறையில் அகற்றும் அணுகுமுறையை ஒருங்கிணைக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2025 இயங்களை பாதுகாப்பு சட்டம் ஒன்சா, இடர் குறைப்பு குறி RMC, சிறார் பாதுகாப்பு குறி ஆகியவற்றுக்கு இணங்க செயல்பட தயார் என அந்த உரிமையாளர்கள் கூறியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டதோஸ்ரீ ஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். PKR கட்சியின் ஆண்டு மாநாடு இம்மாதம் 14 நாள் முதல் 16 வரை நடைபெறவுள்ளது. கட்சியின் வலிமையை மதிப்பிடும் அதேவேளை அந்த மாநாட்டில் ஜோஹூர் மற்றும் நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தல்களின் முடிவை தொடர்ந்து நிலைப்பாடுகளும் ஆராயப்படும் என PKR தலைவர் பிரிவு தகவல் பிரிவு தலைவர் டதோஸ்ரீ ஃபாமி ஃபடேல் கூறினார். மேலும் வேட்பாளர் தயார் நிலை, தலைவர்களின் கடமைகள், அரசாங்க கொள்கைகள் குறித்தும் அதில் விவாதிக்கப்படும் என்றார். மலேசிய பொறியியலாளர் வாரியம் LJM புதிய தலைவராக டத்தோ இப்ராஹிம் ஏசா நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கான நியமன கடிதத்தை பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி இன்று அவரிடம் வழங்கினார். கடந்த மாதம் 1 நாள் தொடங்கி அந்நியமனம் நடப்பு வந்தது. இந்தோனேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் இவ்வாண்டு 2 காலாண்டில் 5.29 விழுக்காடு வளர்ச்சியடைந்துள்ளது. அதே காலகட்டத்தில் நாட்டின் பொருளாதாரம் 3.73 விழுக்காடு வளர்ச்சி கண்டதாக தேசிய புள்ளியியல் துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் மலைப்பாம்பை வைத்துக் கொண்டு மேடையில் நடனமாடிய 19 அழகி போட்டி பங்கேற்பாளர் ஒருவர் விலங்குகளை கொடுமைப்படுத்திய குற்றத்திற்காக நீதிமன்ற அபராதத்தை எதிர்நோக்கியுள்ளார். கொழும்புவில் 5 முன் நிகழ்ந்த இந்த சம்பவம் சமூக ஊடகத்தில் பரவலானதை தொடர்ந்து வனவிலங்குத்துறை இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. மொரோக்கோவில் பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா தலைவர் ஜியானி இன்ஃபென்டினோ இதர இயக்குநர்களுடன் அவசர சந்திப்பு நடத்தியுள்ளார். உலக கிண்ண போட்டியில் தனியார் முதலீட்டுக்கு வழிவிடும் அவரின் திட்டத்தை தொடர்ந்து பல விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளார். இந்த கூட்டத்தில் ஃபீஃபா தலைமைச் செயலாளர் மேத்தியஸ் கிரெஃப்ஸ்ட்ரோமும் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:29. கோலாலம்பூர், புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:29.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1901719119.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பல்லாயிரக்கணக்கான பாட்டுல உங்கள் தேர்வு எதுவா இருக்க போகுது? வேலா வந்திருக்காரு காஜாங்களே, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு போல வேலா கூப்பிட்டு.
5: ஆமாங்க தேவிகன்,
2: பாட்டு கடைக்கு வந்திருக்கீங்களா? பாருங்களேன், இன்னைக்கு வந்தாச்சு. சொல்லுங்க வேலா, என்ன பாடல் இன்னைக்கு?
5: எனக்கு இந்த பாடுனா உன்னை நான் பார்த்ததில் அந்த பாட்டு
2: அது என்பதுல.
5: ஆமா தேவன், பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பாட்டு
2: பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு இப்பதானா இல்ல ரொம்ப நாளா பிடிச்ச பாட்டா?
5: ரொம்ப நாள் பிடிச்ச பாட்டு தேவிகன்.
2: சரி, அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டீங்களா?
5: வீட்டு போயிட்டு தான் தேவிகன் வந்து வந்துடுவாங்க. அந்த இந்த அந்த ஒரு உறவுகள் சொல்றதை கேட்டு முடிச்சதும்
2: நடக்கணும். வேலா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க இன்னைக்கு நாள்ல. சரியா,
5: நன்றி.
2: பாட்டு வருது உங்களுக்காக, கேளுங்க.
5: பை.

0: இசையில் பாட்டுக்கடையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாட்டுக்கடையில முதல்ல வேளா அந்த பாடலை கேட்டிருந்தார், உன்னை நான் பார்க்கையில் அப்படின்ட்டு. மலர் பிணையங்களேந்து வந்திருக்காங்க, நம்ம இப்போ மலர் கிட்ட பேசலாம். மலர் சொல்லுங்க. மலர், அப்புறம் பிணைங்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்.
0: வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா?
1: என்ன
0: சாப்பாடு
1: இன்னைக்கு? அப்படி சொல்ல முடியாது,
0: சொல்லுங்க. மலருக்கு என்ன பாடல்?
1: இந்த பாட்டு நம்ம யாருக்கு டெடிகேட் பண்றேன்னு சொல்லிடுறேன். ரொம்ப ஒரு உயிருக்குயிரான ஒரு நண்பன், அவர் இறந்துட்டாரு, போன வருஷம் 9 இறந்தாரு. அவருக்காக இந்த பாட்டு நான் டெடிகேட் பண்றேன். ஏன்னா அவருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டுன்னா, இந்த அந்த படம் பேர் எனக்கு தெரியல, ஆனா முரளியோட படம். அது என்ன பாட்டுனா, இந்த துள்ளி திரிந்தது ஒரு காலம் அப்படி ஒரு பாட்டு இருக்கும்.
0: ரொம்ப நல்ல பாட்டு. உங்க நண்பர் பேரு சொல்லலையே?
1: ஆல்பர்ட்டோ. அவருக்காக இந்த பாட்டு நான் டெடிகேட் பண்றேன். காலையில எனக்கு ஒரு ஞாபகம். நாளைக்கு இறந்து போறாருன்னா, நீ சாயந்தரம் வரைக்கும் என்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த ஒரு பர்சன். திடீர்னு இல்ல.

0: என்றும் அன்புடன் அப்படின்ற படத்துக்காக மறைந்த தன் நண்பருக்காக அந்த பாடலை கேட்டிருந்தாங்க. பிணைங்களேந்து மலர் கூப்பிட்டு இருந்தாங்க. அடுத்தது யாரங்கி? சகேஷினி. முதல் முறை கேட்கிற இந்த பேரை எப்படி கூப்பிடுவாங்க? ஷகின் கூப்பிடுவாங்களா?
1: ஆமா, என்ன ஷகின் தான் கூப்பிடுவாங்க. வரிப்பாங்க, நிறைய பேர் பாட்டு பாடி வரிப்பாங்க.
0: என்ன பாட்டு?
1: ஷகியே போகாதே போகாதே.
0: ஏன் நீங்க போயிட்டே இருப்பீங்களா எல்லாத்தையும் விட்டு?
1: என்ன பாட்டு? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துல இருந்து ஒரு ஒரு தேதி பார்த்தால் தென்றல் அந்த பாட்டு வேணும்.
0: என்ன, எந்த தேதிய பாத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நல்ல தேதி தான், ஆகஸ்ட் 5. வேற ஏதாவது பாக்குறீங்களா? என்ன,
1: இல்ல எந்த தேதி? அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, ஹரிஹரன் குரல்ல வரும்ல.
1: பாட்டி
0: சித்தி சின்னமா சித்தப்பா எல்லாம் தான், எல்லாருக்காகவும் எடுத்து விடுங்க.
1: உங்க நிகழ்ச்சி ரொம்ப கேட்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட பேசினது
0: எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பாட்டை கொடுத்து எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்திட்டீங்க. அடுத்தது வந்துட்டே இருக்கு உங்களுக்கான பாடல்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, பத்திரமா போங்க வீட்டுக்கு.
1: கண்டிப்பா.

0: இந்த பாட்டு இடம்பெறும் போது ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் என்ன பாட்டு இதெல்லாம் இல்ல பாட்டு ஏன் தெரியுமா இந்த பாட்டெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு. இப்ப இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு வேலை முடிஞ்சு போறவங்களுடைய வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 இல்லைன்னா 28-30 அந்த மாதிரி அந்த வளர்ந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அது 90கள் இல்ல 2000ஆம் ஆண்டுகள் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பாட்டெல்லாம் நிறைய நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கும். நம்ம பள்ளி படிக்கும் போது முதல் காதல் வந்த தருணத்தில் முதல் பிடித்தம் ஒருத்தர் மேல ஏற்பட்ட தருணத்துல அப்ப இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நினைவுகள் தான் இங்க ஒரு பெரிய காரணம். இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு பிடித்ததற்கு அடுத்தது யாரு அப்படின்னு கேப்போம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: தேவி
0: அடுத்த வாரம் அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, நானும் சொல்றேன். நான் வந்து கோலஸ்லங்க ஒரு தேவி கிட்ட பேசினு தெரியுமான்னு சொல்றேன். சரி, தேவிக்கு என்ன பாடல்?
1: எனக்கு வந்துட்டு எங்கே அந்த வெண்ணிலா.
0: எங்கே அந்த வெண்ணிலா? ஏன் வெண்ணிலாவை காணாம வெளியில எட்டி பாருங்க.
1: இருக்கு.
0: அப்புறம் யார தேடுறீங்க? வருஷம் எல்லாம் வசந்தம், நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதும் அம்மா, உன் காதல் எனக்கு போதும் அம்மா.

0: இந்த பாட்டுக்கு என்று ஒரு ஆற்றல் இருக்கு. உண்மையிலும் இந்த பாடல் இடம்பெற செய்த தருணங்கள், பொதுவா உறவுகள் தொடர் கதைக்குள்ள இந்த பாட்டு வரும். அப்படி வரும்போது எல்லாம் யாராவது ஒருத்தரையும் இந்த பாட்டு இங்க அழுவ வச்சிருச்சு அப்படின்னு வாங்க. இப்ப கேட்டுட்டு இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இந்த பாடல் உங்கள் மனதை கரைத்திருந்தால் பரவாயில்லங்க, எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு போயிட்டே இருங்க, நல்லா இருக்கும் இதுக்கு பிறகு உங்க நாள். இப்போ ராஜன் நண்பர் வந்திருக்கிறாரு, பேசுவோம் அவர்கிட்ட.
1: ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ண கிடைச்சிருச்சு.
0: பாட்டு கடைக்கு இதுக்கு முன்னுக்கு வந்திருக்கீங்களா?
1: ஒன்னும் ட்ரை பண்ணது இல்லைங்க.
0: எப்படி குவாந்தான்ல இருந்து வர நெரிசல் அதிகமா இருந்துச்சா?
1: நெரிசல் ஒரு 10 தடவை கால் பண்ணிருப்பேன்.
0: 10 தடவை? சரி, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ராஜன் கிட்ட பேசுறது. குவாந்தா நிறைய மாற்றம், இப்போ நிறைய சுத்தி பாக்குற இடம் வந்துருச்சு.
1: நிறைய இடம் இருக்கு. நான் இப்ப
0: எனக்கு இந்த கேஃபேஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, புதுசு புதுசா.
1: என்ன
0: பாடல் ராஜனுக்கு?
1: மனைவிக்கு வந்து அந்த எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட பாடல், அது ரொம்ப பிடிக்கும். அது
0: உங்களுக்காக நீங்க ரெண்டு வரி பாடினீங்கன்னா இன்னும்
1: பிடிக்கும்ல. ஆமாவா? ஓகே, ட்ரை பண்றேன்.
0: சரி.
1: எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட மன்னன், அவ்வளவுதான் தெரியும்.
0: உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமோ தெரியாதா?
1: தெரியும், ரொம்ப தெரியாது.
0: அதுல ரொம்ப அழகான ஒரு வரி வரும், உங்க மனைவிட்ட பாடுங்க. பொன்னி பொன்னி எண்ணெய் தாளாட்ட வரணும் அப்படின்னு.
1: அவங்க அந்த பாட்டு போட்டா அவங்க நார்மலி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த பாட்டு நான்.
0: நீங்க பாடுங்க, இன்னும் மகிழ்ச்சி ஆயிருவாங்க. அந்த பாடல் உங்க ரெண்டு பேருக்காகவும் வருது.
1: ஓகே, தேங்க்யூ.
0: குவாந்தான் வந்தா உங்க பேரை சொல்றவங்க
1: கண்டிப்பா சொல்லுங்க.
0: நன்றி.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைநாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைநாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
0: உங்கள் பாசத்தோடு அழைக்கும் உள்ளங்களை, உங்கள் குரல்களை கேட்க பாட்டு கடை காத்துக்கிட்டே இருக்கிறது.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: என் பேர் கீதா பேசுறேன். தெய்வீகனா பேசுறது என்ன நம்பவே முடியல.
0: என்னது, தெய்வீகன் தான் கீதா?
3: எனக்கு தெய்வீகன் ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? எனக்கு கீதாவே ரொம்ப பிடிக்கும்.
3: எனக்கு உறவுகள் தொடர் கதையில தெய்வீகனை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசை தெய்வீகன். ஏன்னா எனக்கு வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சி நான் பாத்தனா உங்க அம்மா அப்பாவுக்கு மொத நன்றி சொல்லுவேன். இப்படி ஒரு முத்து பிள்ளைய பெத்து கொடுத்ததுக்கு மின்னல் FM-க்கு.
0: ஐயோ, சரி வாய் அடைச்சிட்டேன் நானு. சரி, என்ன பாட்டு சொல்லிருங்க. நான் அப்படியே பாட்டுதான்
3: கண்டிப்பா. எனக்கு வந்து பூமியே பூமியே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: என்ன தெய்வீகனை பத்தி சொல்லி தெய்வீகனுக்கு பிடிச்ச பாட்டுல ஒரு பாட்டை சொல்லிட்டீங்க.
3: கண்டிப்பா. ஆனா தெய்வீகன் பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கீதா. உங்க மகளை கேட்டுன்னு சொல்லுங்க, பத்திரமா போங்க, நல்லா ஓய்விடுங்க, சரியா?
3: கண்டிப்பா தெய்வீகன், ரொம்ப நன்றி தெய்வீகன்.
0: நன்றி. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சா?
3: வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன் தெய்வீகன்.
0: போங்க போங்க, இந்த பாட்டு கேட்டு ரசிச்சிட்டே போங்க.
3: கண்டிப்பா. நன்றி
0: நன்றி.

0: இப்படி ஒரு பாட்டுக்குள்ள கொஞ்சம் முடியுமா அப்படின்னு கேட்டா அதை விட மிஞ்சவும் முடியும் அப்படின்னு சொல்ல மாதிரி எஸ்பிபிஎஸ் ஜானகி இந்த பாடலை பாடி இருந்தாங்க. கிழக்கில் உதிக்கும் சூரியனே நீதான் சொல்லி அப்படியே வாய் அடைச்சிருவாங்க ஹீரோவை. இப்போ யாருன்னு கேட்போம். லாவண்யா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: கூப்பிடுறேன்
0: ஜேபி லாவண்யா. நினைக்கிறேன் முதல் தடவை நம்ம பேசுறோமோ?
1: ஆமா, உண்மைதான். நான் உங்களோட நிகழ்ச்சி மினல் எஃப்எம் விரும்பி கேப்பேன். அதுலயும் இந்த நியூ ஷோ வந்து மிஸ் பண்ணாம கேப்பேன். ஆனா என்னன்னா கால் பண்ணலாம் நினைப்பேன், நான் டிரைவ் பண்ற டைமா இருக்கும், அதனால வந்து டிரைவிங்ல கிடைக்காது. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு வாட்டி அடிச்சேன், செகண்ட் டைம் எனக்கு கிடைச்சிருச்சு
0: இன்னைக்கு. சரி, அப்படி என்ன பாட்டுக்காக காத்துக்கிட்டே இருந்தீங்க?
1: ஆக்சுவலி அப்படி இல்ல, இதுக்கு முந்தி அந்த எங்க அந்த வெண்ணிலா நீங்க போட்டப்போ உண்மையிலே என்ன எனக்கு ஒரு சர்டன் ஃபீல் இருந்துச்சு, அது அப்படியே ட்ரிகர் ஆயிருச்சு. அப்ப வந்து இன்னொரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன பாட்டுனா கொஞ்சம் மஞ்சள் பூக்கள். அந்த பாட்டு ஆக்சுவலி ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கும். சோ ஆனா அந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆன் தி ரேடியோ.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, இவ்வளவு நாள் காத்திருந்து கூப்பிட்டுருக்கீங்க, கேட்ட பாட்டு வராம இருக்குமா?
1: அண்ட் உங்களோட அந்த உறவுகள் தொடர் கதை வந்து நான் காட்டுக்கு மோஸ்ட்லி விரும்பி கேட்பேன்.
0: பாட்டு வழி உங்களுக்கு மருந்தையும் நாங்க கொடுக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு கேளுங்க. கொஞ்சம் மஞ்சள் பூக்கள் தானே, அதுல முதல் வரியே அவ்வளோ அமிர்தமா இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பூக்கள் அழகே உன்னை சொல்லும். அப்பா, ஒவ்வொரு பூவும் உங்களை பத்தி சொல்லுதுன்னா கொடுத்து வச்சவங்க பிறப்பது பெண்ணாக இருந்தால் அப்பா புண்ணியம் இல்லை.

கொஞ்சம் மஞ்சள் பூக்கள் கொஞ்சி விளையாடிய தருணம் ஒரு நிறைவுக்கு வருது. தீரா இசை உங்களுக்கு நல்லதொரு மாலை பொழுதை இரவேற்கும் இரவை வரவேற்கும் தருணத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு நம்பி அடுத்த நிகழ்ச்சியை அப்படியே நளினி கிட்ட கொடுத்துட்டு போற தருணம் தான் இது. காற்றின் மொழி நிகழ்ச்சியை இரவு 8 நள்ளிரவு 12 வரைக்கும் கேட்க மறக்காதீங்க. இன்னைக்கு வந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு உறவுகள் தொடர்கதையும் ரொம்ப ஒரு மனதை வருடக்கூடிய தொடக்கூடிய வகையில கதையோடு வந்தது. கமலாவுடைய அம்மா கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருப்போம். எப்போதும் சொல்றதுதான், உங்க உடம்பு உங்க மனசை பார்த்துக்கோங்க, நல்லா தூங்கி ஓய்வெடுத்து நாளைய விடியலை நல்லபடியா வரவேடுங்கள். அது மட்டும் இல்ல, உங்க மனசை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம மீண்டும் சந்திக்கலாம். எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கத்துடன் விடை பெறுவது தெய்வீகன் தாமரை செல்வன். இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்க மனசெல்லாம் நீங்க தாங்க. மீண்டும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். புற சூழலமைப்பை சார்ந்திருப்பதை குறைக்க அரசாங்கம் இறக்குமதி தேவைகளை மதிப்பிடுவதோடு கொள்கைகளை மாற்றியமைக்கும் என முதலீடு வர்த்தக தொழிலமைச்சர் தத்தோஸ்ரீ ஜோஹரி அப்துல் கனி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தொழில்துறையை வலுப்படுத்துவதற்கும் முதலீடு வர்த்தக மதிப்பை உயர்த்துவதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலக்கவியல் அமைச்சு மலேசிய இலக்கவியல் பொருளாதார கழகம் எம்டெக் வாயிலாக 2026 இலக்கவியல் மலேசிய உலாவை தொடங்க உள்ளது. வரும் சனிக்கிழமை ஸ்லாங்கூர் டாமன்சாரா டாமை சமூக மண்டபத்தில் அதன் அறிமுக விழா நடைபெற உள்ளதாக எம்டெக் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாடு முழுவதையும் உட்படுத்தியுள்ள அந்த இயக்கம் நகர் புறநகர் உட்புற சமூகத்தினரின் இலக்கவியல் இடைவெளியை குறைக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. தேசிய நாளை முன்னிட்டு 100 ரிங்கே டிரஹமா அடிப்படை நிதியுதவி சாரா வழங்கப்படும் என பரவியுள்ள தகவல் உண்மையில்லை என நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்ட மலேசியர்களுக்கு அது ஒருமுறை வழங்கப்படும் என சமூக ஊடகங்களில் பரவியுள்ள தகவலில் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் அது அறிவுறுத்தியுள்ளது. பசிபிக்கில் ராணுவ நிலையை வலுப்படுத்தியுள்ள ஜப்பான் போர் நாடாக உருமாறுவதாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உனின் சகோதரி கிம் யோ ஜோங் சாடியுள்ளார். ஆயினும் ஜப்பானின் இச்செயலுக்கு எதிராக பியோங்யாங் அதன் ராணுவ பலத்தை அதிகரிக்கும் என யோ ஜோங் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். கேஎஃப் மீது கடும் தாக்குதலை நடத்திய மோஸ்கோ அட்டூழியங்களை செய்வதாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வொந்தலேயன் சாடியுள்ளார். யுக்ரைன் சந்தித்துள்ள பேரிழப்பை ரஷ்யா ஈடுகட்ட வேண்டும் என கூறிய அவர் ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களிலிருந்து கிடைத்த வருமானத்தில் 1.4 பில்லியன் யூரோவை யுக்ரைன் விரைவில் பெறும் என்றார். விளையாட்டு கார்பந்து. லிவர்பூல் முன்னாள் நட்சத்திரம் முகமது சலா இஸ்தான்புல் சென்றடைந்துள்ளார். லிவர்பூலுடனான ஒப்பந்தம் நிறைவடைந்துள்ளதை தொடர்ந்து துருக்கி கிழக்கு திரான்ஸ்போரில் இணைவதற்கான பணியில் அவர் ஈடுபட்டுள்ளார். 34 வயது சலா அந்த அணியின் ஜெர்சியை அணிந்து தனியார் விமானம் ஏறும் புகைப்படத்தை ட்ரப்சான்ஸ்போர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மீண்டும் ஒரு காற்றின் மொழியில் சந்திக்கிறோம். புதன்கிழமையில சந்திக்கிறோம். திரா இசையில் தொடங்கி உங்கள் பயணம் இன்னும் நீங்க வேலை முடிந்து வீடு போய் சேரல அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. பரவாயில்ல, அவசரம் ஏதும் இல்ல. உங்க பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்க பயணத்துல எப்போதுமே நாங்க உங்க கூடவே இருக்கோங்க. எங்களை தொடர்ந்து இருக்கும் உங்க நேச மனசுக்கு நன்றி. காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நாங்க பேச போறோம். பாடல்களை உங்களுக்காக வழங்க போறோம். 10 மணிக்கு டிக்டாக் நேரலையிலும் நாங்க உங்களோடு இணைந்திருக்க போறோம். காற்றின் மொழியில் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை ரொம்ப அழகழகான தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக நாங்க இங்கிருந்து அனுப்பி வைக்க போறோம். நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:41. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:41.
2: பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
3: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

காற்றின் மொழி உங்களுக்கு தெலுங்கு பாடல்களை இங்கிருந்து கொடுத்துட்டே இருக்கு. ஹரி ஹரன் குரல்ல அந்த பாடலை நாம கேட்டுட்டு வந்தோம். இன்றைக்கு வந்து ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் நாள் இந்த நாளுக்குள்ள ஏதாவது ஒரு வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்னு நீங்க திட்டம் போட்டு வைத்திருக்கலாம், எங்கேயாவது எழுதி வைத்திருக்கலாம், குறிப்பெடுத்து வைத்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு நீங்க மறந்து போயிருக்கலாம். அதுல அதை தான் சொல்றோம், ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் நாள் இன்றைக்கு. அப்படி ஏதாவது நீங்க தவற விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க, எவ்வளவு சீக்கிரம் செய்யணுமோ அவ்வளவு சீக்கிரமா அதை செய்து முடிச்சிருங்க. காலம் தாழ்த்தி செய்யும் போது சில சமயங்கள் என்ன சொல்லுவாங்க, என்னங்க இவங்க எவ்வளோ தாமதமா அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதாவது தான் சொல்றோம், இந்த தேதியில் இந்த கிழமையில் செய்து முடிக்கும் அப்படின்னு நீங்க ஒரு திட்டம் போட்டு வைத்திருந்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடியே முடிக்க பாருங்க. அப்படி இல்லை, சரி இன்றைக்கு நிஜமாவே மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா வேற எதுவும் செய்ய முடியாது, நீங்க செய்து முடிச்சிருங்க, நாளைக்குள்ள அதை செய்து முடிச்சு ஒப்படைச்சிருங்க, அதுதாங்க சரியா இருக்கும். காற்றின் மொழியில் தொடர்ந்து பாடல்களை நம்ம கேட்க போறோம். 10:00 மணிக்கு என்ன இருக்கு, டிக்டாக் நேரலை இருக்கு உங்களுக்காக. Thank you.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாடுங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

பாடல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். அதே சமயம் தெலுங்கு திரையுலகம் பக்கமும் கொஞ்சம் அப்படியே எட்டி பார்த்துட்டு வரலாம். சந்திரமோகன் சிந்தாடா இயக்கத்தில் அலாரி நரேஷ், வெண்ணிலா கிஷோர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வெளிவர உள்ள புதிய திரைப்படம் ரம்பா ஊர்விசி மேனகா. கதையின் முழு விவரம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை என்றாலும் கூட ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையை நகைச்சுவையுடன் கற்பனை அம்சங்களுடன் சொல்லும் படமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. வரும் செப்டம்பர் 4 இந்த ரம்பா ஊர்வசி மேனகா வெளியீடு காணும் என்ற தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பணி ஓய்வுக்கு பிறகு வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டை தேர்வு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால உங்க பணி ஓய்வுக்கு பிறகு நீங்க என்னங்க பண்ண போறீங்க?
2: லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அது என்னோட பேஷன். சுத்தி பார்க்க ரொம்ப பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், பேச பிடிக்கும். அதனால நான் இப்பயே அதுக்குள்ள வேலையெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன்.
3: இன்னொரு 8 இயர்ஸ் இருக்கு. 40 இயர்ஸ் ஒரு வங்கியில வேலை செஞ்சுட்டு அங்கிட்ட வந்து மைண்ட் வந்து ஃப்ரோசன் ஆக்க கூடாது. நான் வந்து செம்மஞ்சியில இருக்கிறேன், வீடு வாங்கிட்டோம், லாக்கால வாங்கிட்டோம். இப்ப வந்து ஹோம் ஸ்டே செய்ய போறேன். ஒரு சின்ன பொந்தோல அழகா வாழலான்ட்டு அந்த வீட்டை வாங்கிட்டு இங்கிட்ட இருக்கிற விட டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பணி வைக்கும் மேல ஒரு லைஃப் டிரான்ஸ்பர்மேஷன்.
1: ஆமா,
2: நான் இப்ப வந்து மனித வள டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இதெல்லாம் வாங்கி செட் பண்ணியாச்சு. ஆனா நம்ம ரிட்டையர் பண்ணப்ப நம்ம அந்த வீட்டுக்கு போயிருவோம். அந்த வீடு வந்து செப்பாங்கல இருக்கு, இங்க ரொம்ப பிடிக்கும். நான் கேத்ரிங் பிசினஸ் செய்யலான் இருக்கேன். நான் நல்லா சமைப்பேன்.
4: நான் வந்து ஒரு ஹைக்கர். ஐ எம் ட்ரைனிங் ஃபார் கிளிமஞ்சாரோ நெக்ஸ்ட் இயர். நான் என்ன செய்ய போறேன்னா, நான் வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க போறேன் ஃபார் அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரன்.
1: இதை தவிர்த்து பணி ஓய்வுக்கு பிறகு நீங்க மலை ஏற போறீங்க?
4: எஸ் ஐ வாண்ட் டு ஹைக் மோ மவுண்டன். அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் செஞ்சிருக்கேன் நேபாளில. எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் செஞ்சிட்டேன் நேபாளில. கினாபாலு
1: செஞ்சிருக்கேன்.
4: நெக்ஸ்ட் இயர் வந்து கிளிமஞ்சாரோ.
0: உங்க பணி ஓய்வுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க?
5: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக நாங்கள் வழங்கிக்கிட்டே இருக்கோம். இரவு 10 மணிக்கு டிக்டாக் நேரலையில் நம்ம எழுந்திருக்க போகிறோம். 10 எண்கள் 10 பாடல்கள் உங்களுக்காக இருக்கு. எந்த எண் வேணுமோ, உங்களுக்கு எந்த எண் பிடிக்கும், சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய ராசி எண் இது தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய அந்த ராசி எண் அப்படிங்கிறத 10 மணிக்கு டிக்டாக் நேரலையில் வந்து பதிவு செய்யுங்க. அந்த எண்ணிக்கான பாடலை நாங்கள் உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கோம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி. அப்பா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
2: அதேதான்.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: நாட்டின் இறக்குமதி தேவையை அரசாங்கம் மதிப்பிடும். பள்ளி உருமாற்ற திட்டம் கல்வித்தரத்தை மேம்படுத்தும். வணக்கம், சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். புற சூழலமைப்பை சார்ந்திருப்பதை குறைக்க அரசாங்கம் இறக்குமதி தேவைகளை மதிப்பிடுவதோடு கொள்கைகளை மாற்றியமைக்கும் என முதலீடு வர்த்தக தொழில்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ ஜொஹாரி அப்துல்கானி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தொழில்துறையை வலுப்படுத்துவதற்கும் முதலீடு வர்த்தக மதிப்பை உயர்த்துவதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். குறைந்த விலையிலான இறக்குமதிகளை மட்டுமே நம்பியிருப்பது உள்நாட்டு தொழில்துறை திறனை பலவீனப்படுத்தக்கூடும் என அமைச்சர் எச்சரித்துள்ளார். இதனிடையே நாடு கடந்த ஆண்டு முக்கிய மைல்கல்லை எட்டியதாக கூறிய அமைச்சர், வரலாற்றிலேயே முதல் முறையாக மொத்த வர்த்தகம் 3 டிரில்லியன் ரிங்கிட்டை கடந்ததாக தெரிவித்துள்ளார். சமூக ஊடகத்தள உரிமையாளர்கள் மோசடி இயங்கலை சூதாட்டம் தொடர்பான உள்ளடக்கங்களை தானியங்கி முறையில் அகற்றும் அணுகுமுறையை ஒருங்கிணைக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2025 இயங்கலை பாதுகாப்பு சட்டம், ஒன்சா இடர் குறைப்பு குறி, RMC சிறார் பாதுகாப்பு குறி ஆகியவற்றுக்கு இணங்க செயல்பட தயார் என அந்த உரிமையாளர்கள் கூறியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அவர்களுக்கு சற்று அவகாசம் தேவைப்படுவதை அரசாங்கம் உணர்ந்துள்ளது. இவ்வேளை இணையத்தில் மோசடி சூதாட்டம் தொடர்பான உள்ளடக்கங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு நிலவரத்தில், PKR கட்சியின் ஆண்டு மாநாடு இம்மாதம் 14 முதல் 16 வரை நடைபெறவுள்ளது. கட்சியின் வலிமையை மதிப்பிடும் அதேவேளை அந்த மாநாட்டில் ஜொஹூர் நகரி சிமிலான் சட்டமன்ற தேர்தல்களின் முடிவை தொடர்ந்து நிலைப்பாடுகளும் ஆராயப்படும் என PKR தகவல் பிரிவு தலைவர் டத்து ஸ்ரீஃபாமி ஃபடேல் கூறியுள்ளார். மேலும் வேட்பாளர் தயார் நிலை, தலைவர்களின் கடமைகள், அரசாங்க கொள்கைகள் குறித்தும் அதில் விவாதிக்கப்படும் என்றார். எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் தயார் நிலையாக கட்சியில் சில சீரமைப்புகளை செய்ய அந்த மாநாடு உதவும் என்றும் டத்து ஸ்ரீஃபாமி குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சர் தலைமையிலான பள்ளி உருமாற்ற திட்டத்தில் பங்கேற்கும் பள்ளிகளை கண்டறியும் பொறுப்பு மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கும் மாநில கல்வித்துறைக்கும் வழங்கப்பட்டுள்ளது. கல்வி அடைவு நிலை, புறப்பாடம், மாணவர் போக்கு ஆகியவை அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முறையே 5 இடைநிலை பள்ளிகளும் ஆரம்ப பள்ளிகளும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி துணை அமைச்சர் வாங்காவோ கூறியுள்ளார். சிறப்பு ஒதுக்கீடான 100,000 ரிங்கிட் தொடர்புடைய பள்ளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். மாணவரின் போக்கையும் கல்வி தரத்தையும் மேம்படுத்துவதற்கான ஆர்வத்தை தூண்டுவதை நோக்கமாக கொண்டு இந்த முனைப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றார் அவர். தேசிய நாளை முன்னிட்டு 100 ரிங்கிட் ரஹ்மா அடிப்படை நிதியுதவி சாரா வழங்கப்படும் என பரவியுள்ள தகவல் உண்மையில்லை என நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்ட மலேசியர்களுக்கு அது ஒருமுறை வழங்கப்படும் என சமூக ஊடகங்களில் பரவியுள்ள தகவலில் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் அது அறிவுறுத்தியுள்ளது. சாரா வழங்கல் தொடர்பில் நிதியமைச்சர் இதுவரை அதிகாரப்படியான அறிவிப்பு எதனையும் செய்யவில்லை. நாட்டின் வெள்ள மேலாண்மை அணுகுமுறை, வெள்ளம் ஏற்பட்ட பிறகு செயல்படும் புத்தியிலிருந்து முன்கூட்டியே செயல்படும் அணுகுமுறைக்கு மாற வேண்டும் என வடிகால் நீர்ப்பாசனத்துறை தலைமை இயக்குநர் டத்து முகமது ரசி அப்துல் தலிப் வலியுறுத்தியுள்ளார். ஆபத்து மதிப்பீடு, அறிவியல் சார் தரவுகள், சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றின் அடிப்படையிலான ஆககர வெள்ள மேலாண்மையை உறுதிப்படுத்த இது முக்கியம். பருவமழை வெள்ளம் ஆற்று நீர் பெருக்கெடுப்புக்கு மட்டும் வித்திடவில்லை, உயிர் பாதுகாப்பிலும் பொருளாதார நிலைத்தன்மையிலும் பொது வசதிகளிலும் பாதிப்பை விளைவிக்கிறது என அவர் கூறியுள்ளார். இலக்கவியல் அமைச்சு மலேசிய இலக்கவியல் பொருளாதார கழகம் எம்டெக் வாயிலாக 2026 இலக்கவியல் மலேசிய உலாவை தொடங்கவுள்ளது. வரும் சனிக்கிழமை சிலாங்கூர் டமான்சரடாமாய் சமூக மண்டபத்தில் அதன் அறிமுக விழா நடைபெறவுள்ளதாக எம்டெக் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாடு முழுவதையும் உட்படுத்தியுள்ள அந்த இயக்கம் நகர் புறநகர் உட்புற சமூகத்தினரின் இலக்கவியல் இடைவெளியை குறைக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. அந்த இயக்கத்தில் மாணவர்கள் இளையோர் வேலை தேடுவோர் குறு சிறு நடுத்தர தொழில்துறையினர் போன்றோர் ஈடுபட இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. இலக்கவியல் அறிவு இலக்கவியல் நெறிமுறை இலக்கவியல் வேலை வாய்ப்பு இலக்கவியல் தொழில்துறை ஆகியவற்றுக்கு அதில் கவனம் செலுத்தப்படும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: கேஃப் மீது கடும் தாக்குதலை நடத்திய மோஸ்கோ அட்டூழியங்களை செய்வதாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வொண்டலேயன் சாரியுள்ளார். யுக்ரைன் சந்தித்துள்ள பேரிழப்பை ரஷ்யா ஈடுகட்ட வேண்டும் என கூறிய அவர், ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துகளிலிருந்து கிடைத்த வருமானத்தில் 1.4 பில்லியன் யூரோவை யுக்ரைன் விரைவில் பெறும் என்றார். அந்த பணம் யுக்ரைனின் போர் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும். மோஸ்கோவின் போர் திறனை தகர்ப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவின் பன்னாட்டு சொத்துடைமைகளில் 200 பில்லியன் யூரோவுக்கு எதிராக தடை விதித்துள்ளது. பசிபிக்கில் ராணுவ நிலையை வலுப்படுத்தியுள்ள டோக்கியோ போர் மாநிலமாக உருமாறுவதாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் சகோதரி கிம் யோ ஜோங் ஜப்பானை சாடியுள்ளார். இவ்வேளை சீனா, ரஷ்யா, வடகொரியா ஆகியவற்றின் அதிகரிக்கும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நாட்டின் ராணுவத்தை பலப்படுத்தும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜப்பானிய தற்காப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமி விளக்கமளித்துள்ளார். ஆயினும் ஜப்பானின் இச்செயலுக்கு எதிராக பியோங்யாங் அதன் ராணுவ பலத்தை அதிகரிக்கும் என யோஜோங் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் சில பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவுகிறது. அதனைத் தொடர்ந்து தேசிய பேஸ்பால் லீக் உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. லீக் ஆட்டங்களின் பார்வையாளர்கள் சிலர் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கொரிய பேஸ்பால் சங்கம் KBO அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கடும் வெப்ப அலையை தேசிய பேரிடர் என்ற வகையில் சிறந்த நடவடிக்கைகளுடன் கையாளும்படி அதிபர் லீ ஜே மியோங் வலியுறுத்தியுள்ளார். மே 15 முதல் இம்மாதம் 3 வரை தென்கொரியாவில் 19 பேர் கடும் வெப்பத்தால் உயிரிழந்தனர். இலங்கையில் மலைப்பாம்பை வைத்துக்கொண்டு மேடையில் நடனமாடிய 19 வயது அழகி போட்டி பங்கேற்பாளர் ஒருவர் விலங்குகளை கொடுமைப்படுத்திய குற்றத்திற்காக நீதிமன்ற அபராதத்தை எதிர்நோக்கியுள்ளார். கொழும்போவில் 5 முன் நிகழ்ந்த இந்த சம்பவம் சமூக ஊடகத்தில் பரவலாகியுள்ளதைத் தொடர்ந்து வனவிலங்குத்துறை இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. அழிந்து வரும் விலங்கு இனங்களை கையாளுவதற்கு எதிரான கடுமையாக்கப்பட்ட தாவர விலங்கியல் சட்டத்தை இலங்கை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்தோனேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டுக்காண்டு அடிப்படையில் இவ்வாண்டு 2 5.29 விழுக்காடு வளர்ச்சியடைந்துள்ளது. அதே காலகட்டத்தில் நாட்டின் பொருளாதாரம் 3.73 விழுக்காடு வளர்ச்சி கண்டதாக தேசிய புள்ளியியல் துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு காட்பந்து. லிவர்பூல் முன்னாள் நட்சத்திரம் முகமது சாலா இஸ்தான்புல் சென்றடைந்துள்ளார். லிவர்பூலுடனான ஒப்பந்தம் நிறைவடைந்துள்ளதைத் தொடர்ந்து துருக்கி கிளப் ட்ரப்சோன் போரில் இணைவதற்கான பணியில் அவர் ஈடுபட்டுள்ளார். 34 வயது சாலா அந்த அணியின் நீல மெரூன் நிற ஜேர்சியை அணிந்து தனியார் விமானம் ஏறும் புகைப்படத்தை ட்ரப்சோன் போர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளது. இன்று மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளும் சாலா ட்ரப்சோன் போர் அணியுடன் இருபருவத்திற்கு ஒப்பந்தமிடவுள்ளார். ஆண்டுக்கு 19.6 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் இறுதி செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் இறக்குமதி தேவையை அரசாங்கம் மதிப்பிடும். பள்ளி உருமாற்ற திட்டம் கல்வித்தரத்தை மேம்படுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 1968 ஆண்டு இன்றைய நாளில் ஸ்லாங்கூர் பட்டாலிங் ஜெயாவில் பல்கலைக்கழக மருத்துவமனையை மாமன்னர் துவாங்கு இஸ்மாயில் நசருடின் ஷா அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். சுமார் 50 மில்லியன் ரிங்கிட் செலவில் கட்டப்பட்ட இம்மருத்துவமனை நவீன மருத்துவ வசதிகளுடன் மருத்துவ ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் வகையிலும் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவில் வெளிநாட்டு பல்கலைக்கழக நிகராளிகள் உள்ளிட்ட 500 பேர் கலந்து கொண்டனர். சுதந்திரம் பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாறான முழுமையான நவீன மருத்துவமனை நாட்டில் உருவாக்கப்பட்டிருப்பது பெருமைக்குரிய சாதனை என பேரரசர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த மருத்துவமனை உலகளாவிய அங்கீகாரத்தை பெறும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான், சுகாதார அமைச்சர் டாக்டர் அங் கம்போ, மருத்துவ புல முதன்மையர் பேராசிரியர் தனராஜ் ஆகியோர் உடன் செல்ல பேரரசர் தம்பதியர் மருத்துவமனையில் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்டனர். இந்த மருத்துவமனையின் திறப்பு மலேசிய மருத்துவத்துறை வளர்ச்சி ஒரு மைல்கல்லாக அமைந்ததோடு நாட்டின் மருத்துவ கல்வி, ஆராய்ச்சி, சுகாதார சேவையை மேம்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: 9:15.
1: அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சுவனம் செல்வது என்பதே முதன்மையான விருப்பம். சுவனத்தை இவ்வுலகிலேயே நன்மாராயம் கூறப்பட்ட சுவன பெண்மணிகளாம் சஹாபா பெண்மணிகள் பற்றித்தான் இந்த சுவன மலர்கள் தொடரில் இன்ஷா அல்லாஹ் கேட்க இருக்கின்றோம். அவர்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணியான நமது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றித்தான் இன்று

மாணவல் என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார். முதலாவதாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அபு ஹாலா பின் நாஃபாஸ் தமீமி என்பவருடன் திருமணமாகி ஹாலா ஹிந்த் என்ற இரு ஆண் பிள்ளைகள் பிறந்தனர். முதல் கணவர் இறந்த பின்பு அத்தீப் பின் அயுத் மாசு என்பவருடன் திருமணமாகி அவருக்கு ஹிந்த் என்ற பெண் குழந்தை பிறந்தது. ஹெர்பல் புஜர் என்னும் யுத்தத்தில் தந்தை குவாலி கொல்லப்பட்டார். இந்த யுத்தம் யானை ஆண்டுக்கு 20 வருடங்களுக்கு பின்பு நிகழ்ந்தது. தந்தையும் கணவரும் இறந்துவிட்ட சூழ்நிலையில் வியாபாரத்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய ஒருவர் மிகவும் அவசியமாக இருந்தது. அந்த நேரம் மிக நம்பிக்கைக்கு உரியவர் அல் அமீன் என எல்லோராலும் அழைக்கப்பட்ட, எல்லா நற்குணங்களுக்கும் சொந்தக்காரரும் ஆகிய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வியாபார பொருட்களை சிரியாவிற்கு எடுத்துச் செல்லுமாறு வேண்டிக் கொண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு இணங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வியாபார பொருட்களை விற்று கொடுத்தார்கள். இதில் பன்மடங்கு லாபம் கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வியாபாரத்திற்காக சென்ற மைசரா என்ற அடிமை மூலம் அவர்களின் நன்னடத்தை பற்றி மேலும் அறிந்து கொண்டார்கள். மேலும் வியாபார விஷயமாக சிரியா சென்று விட்டு திரும்பும் வழியில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மர நிழலில் ஓய்வெடுத்தார்கள். அதை பார்த்த ஒரு யூத துறவி மைசராவிடம், இந்த குறிப்பிட்ட மரத்தில் இறைத்தூதர்களை தவிர வேறு யாரும் ஓய்வெடுக்க மாட்டார்கள் என்று கூறினார். இன்னும் சில அறிவிப்புகளின்படி கடுமையான வெயிலின் பொழுது 2 வானவர்கள் மேகத்தை தாங்கி பிடித்த வண்ணம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. இந்த காட்சிகளையெல்லாம் மைசரா மூலம் அறிந்து கொண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மேலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சூரியன் தனது வீட்டு முற்றத்தில் வந்து தனது வீட்டையே வெளிச்சமாக்கி கொண்டிருப்பதாக கனவு கண்டார்கள். தான் கண்ட கனவிற்கு அர்த்தம் சொல்லுமாறு தனது ஒன்றுவிட்ட சகோதரர் வரக்கா பின் நௌஃபல் என்பவரிடம் கேட்கின்றார்கள். தௌராத் மற்றும் இஞ்சில் ஆகிய வேதங்களை கற்றவரும் சிறந்த ஞானமிக்க கண் தெரியாத அந்த மனிதர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், கவலைப்பட வேண்டாம், இது நன்மாராயம் கூறும் கனவாகும் என்று கூறினார்கள். சூரியன் வீட்டு முற்றத்தில் இறங்குவது என்பது தௌராத் மற்றும் இஞ்சில் ஆகிய வேதங்களில் காணப்படும் இறை தூதர் ஒருவரது வருகையை பற்றிய முன் அறிவிப்பு ஆகும் என்று கூறினார்கள். பின் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் மனம் முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியான முடிவெடுத்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களின் தோழியான நஃபீசா அவர்கள் மூலம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிக்க சம்மதம் தெரிவித்தார்கள். அப்பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயதும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயதும் ஆகியிருந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நற்குணம், நல் ஒழுக்கம், பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை மற்றும் அவர்களின் மிகப்பெரிய பொருளாதாரமும் அக்கால குரைசியர்களை கவர்ந்தன. ஆதலால் அவர்களில் அநேகர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் புரிய தூது அனுப்பி வந்தனர். ஆனால் அவர்களில் யாரையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தகப்பனார்களான ஹம்சா மற்றும் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறிய தகப்பனாரான உமர் பின் அசாத் அவர்களை அணுகி திருமண விஷயம் பற்றி கலந்தாலோசனை செய்தார்கள். திருமண ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நிச்சயிக்கப்பட்ட அந்நாளில் இரு குடும்பத்தவர்களுக்கும் நிச்சயித்த அதே நாளில் திருமணம் நடந்தேறியது. நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: நேயர்களே, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய செவிலித்தாயான ஹலீமா சாடியா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு பொருட்கள் மற்றும் ஒட்டகம் மற்றும் 40 ஆடுகளையும் ஹலீமா சாடியா அவர்களுக்கு பரிசாக கொடுத்து கௌரவப்படுத்தினார்கள். ஒரு பெண் தன் வருங்கால கணவனை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரி. ஒரு மனிதன் எவ்வளவு கெட்டவனாக இருப்பினும் அவனிடம் பணம் இருந்தால் அவனுக்கு பெண் கொடுக்க பெரும் கூட்டம் தயாராகிவிடும். பணத்திற்காக எதையும் தாங்குவேன் என்று பணக்காரனையே மணவாளனாக கொள்ள நினைப்பதும் உண்டு இந்த காலத்து பெண்கள். இந்நிலைக்கு முற்றிலும் மாறுபட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். பொன்னையும் பொருளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீதி நேர்மை நிறைந்த உண்மை உரைக்கின்ற உயர் பண்புகளுக்கு சொந்தக்காரராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணம் முடித்தார்கள். இதனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை மகிழ்வோடு கழிந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக காசிம், அப்துல்லா, ஜைனப், உம்முகுல்தும், ருஹையா, ஃபாத்திமா ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை வணங்கி வழிபட அமைதியான தனிமையான இடம் நாடி ஹிரா குகைக்கு சென்றார்கள். அங்கு பல இரவுகள் தங்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில் தங்கி வணக்கத்தில் ஈடுபட்ட வேளைகளில் அவர்களுக்கு தேவைப்படும் உணவுகளை தயார் செய்து கொடுக்கும் பணியை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் கனிவுடன் செய்து வந்தார்கள். குகை ஹிரா மலையின் உச்சியிலே அமைந்திருந்தது. பாதையோ மிகவும் கரடு முரடானதாக காணப்பட்டது. இப்படி இருந்தும் தனது முதுமை பருவத்தையும் பொருட்படுத்தாது சிரமத்துடன் நடந்து சென்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவளித்ததை நினைத்து பார்க்க வேண்டும் இக்கால பெண்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது வானவர் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கு வந்து அவர்கள் முன் தோன்றி இக்ரஹ் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓத தெரியாது என்றார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருக கட்டி தழுவி 3 முறை இவ்வாறே செய்து பின்னர் ஓதுவீராக என்று மீண்டும் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி தழுவினார்கள். 96 அத்தியாயமாகிய அல் அலக்கின் இக்ரஹ் என துவங்கும் முதல் 5 வசனங்களையும் ஓதி காட்டினார்கள். அவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படியே ஓதினார்கள். பின்பு ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். இந்நிகழ்வால் அதிர்ச்சியடைந்து பயந்து நடுங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து என்னை போர்த்துங்கள் என்று கூறினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்த்திவிட்ட பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த சம்பவத்தை விளக்கினார்கள். பின்னர் தனக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று அஞ்சுவதாக கூறினார்கள். அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கணவருக்கு மிகவும் அழகான முறையில் ஆறுதல் கூறி மன தைரியத்தை ஊட்டினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய வார்த்தைகள் வருமாறு: அவ்வாறு கூறாதீர்கள். அல்லாவின் மீது ஆணையாக, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் உங்கள் உறவினர்களுடன் இணங்கி வாழ்கிறீர்கள், சுமைகளை சுமக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உழைக்கிறீர்கள், விருந்தினரை உபசரிக்கிறீர்கள், சோதனைகளில் சிக்கியோருக்கு உதவி புரிகிறீர்கள் என்று கூறி பயந்திருந்த உள்ளத்திற்கு உண்மையான வார்த்தைகளான ஆறுதல்களை கூறினார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அது மட்டுமல்ல, அந்நிகழ்ச்சியின் உண்மையான விளக்கம் என்ன என்பதை கேட்டறிய வேண்டும் என்பதற்காக தனது தந்தையின் சகோதரர் வரக்கா பின் நௌஃபல் என்பவரிடம் வந்து நடந்ததை எடுத்து கூறி விளக்கம் கேட்டனர். அதற்கு அவர், முகம்மதிடம் வந்தவர் வானவர் ஜிப்ரயீல் ஆவார். முகம்மதை அல்லாஹ் தனது தூதராக தெரிவு செய்துள்ளான். உங்களை உங்கள் மக்கள் ஊரை விற்றே வெளியேற்றி விடுவார்கள் என்றும் கூறினார். நேர்களே, தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை செவிமடுக்க மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
3: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

0: மடானி உங்களுக்காக
1: மக்கள் குறிப்பாக இளையோர் செயற்கை நுண்ணறிவு AI பற்றி நன்கு அறிந்து கொள்ள மக்களுக்கான AI திட்டம் 100,000 பேர் வரை பலன் பெற இலக்கு August 31 தொடங்கி இலக்கவியல் அமைச்சின் அறிவிப்புக்காக காத்திருப்போம்.
0: மடானி உங்களுக்காக

விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் கொண்டு வந்த பாடல் அது. தொடர்ந்து ஒரு உள்ளூர் பாடல் நாம கேட்க போறோம். குமரேஷ் கமலக்கண்ணன் குரலில், ஜே இசையில், அருள் வரிகளில் பாடல் வருது. அதனை தொடர்ந்து கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரல்ல ஒரு இந்தி பாடலும் உங்களுக்காக நாங்க எடுத்து வச்சிருக்கோங்க.

கவிதா கிருஷ்ணமூர்த்தி வழங்கிய பாடல். அது நம்ம வந்து காற்றின் மொழியில் பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம். போடி டீசல் உதவித்தொகை சலுகையை பெற வாடிக்கையாளரின் மைகாட் அடையாள அட்டையை தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. இதில் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் நிலைய ஊழியருக்கு எதிராக 8 மாத சிறை 4 பிரம்படிகள் விதித்து லஹடத்து நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர் ஒருவரிடமிருந்து வந்த கிடைக்கப்பட்ட அந்த போலீஸ் புகாரை தொடர்ந்துதான் இதெல்லாம் விசாரிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவருக்கு தெரியாமலேயே 43 லிட்டரை வந்து பயன்படுத்தியதாக கூறப்படுது. அதனைத் தொடர்ந்து காவல்துறை நடத்திய விசாரணையில் மானிய உதவிக்காக வாடிக்கையாளர்கள் தங்களுடைய அந்த மைகாட் எண்ணெய் பயன்படுத்துறாங்க இல்லையா, அப்போ வந்து இந்த எரிபொருள் நிரப்ப வரும்போது சந்தேக நபர் அவர்களுடைய மைகாட் எண்ணெய் பதிவு செய்வதே அவரது அந்த செயல்முறையாக இருந்தது கண்டறியப்பட்டிருக்கு. ஆக என்ன சொல்லப்படுதுன்னா, எரிபொருள் வாங்குவதற்காக உங்களுடைய அந்த மைகாட் அட்டையை ஒப்படைக்கும் போது பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும், புடி மடானி உதவி தவறாக பயன்படுத்துவது குறித்து ஏதாவது தகவல் தெரிஞ்ச உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறும் போலீசார் கேட்டுக்கொண்டிருக்காங்க.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா ஆண்டனிடா.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். தற்கொலை தொடர்பான உள்ளடக்க பதிர்வுகளை தவிர்க்க சமூக ஊடக தளங்களுடனான அணுக்கமான ஒத்துழைப்பு அவசியமாவதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீஃபாமி ஃபடல் தெரிவித்துள்ளார். மக்கள் இச்செயலை புரிய அது தூண்டுதலாக இருக்கக்கூடும் என அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து மலேசிய தொடர்பு பல்லூடக உள்ளடக்க ஆய்வரங்கம் CMCF-உம் தேசிய மனநல சிறப்பு மையம் NSEM-உம் இணைந்து எடுத்த முடிவு இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய கவனம் பெற்றதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி சீர்திருத்த திட்டம் மூலம் கல்வி அமைச்சு நாட்டின் கல்வி திட்டத்தை மேம்படுத்துவதில் அதன் தொடர் கடப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. 2026-2035 வரையிலான மலேசிய கல்வி திட்ட இலக்கு வெற்றியடைய அனைத்து வகை பள்ளிகளையும் உட்படுத்தி அந்த திட்டம் அமைந்திருக்கும் என அமைச்சர் ஃபர்லினா சிடே கூறியுள்ளார். மேலும் கற்றல் கற்பித்தலுக்கு உகந்த பாதுகாப்பான பள்ளிச் சூழலை அமைப்பதில் அனைவரின் பங்களிப்பும் நம்பிக்கை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க தலைவர் போப்லியோ நவம்பர் 6 முதல் 17 வரை உருகுவே, அர்ஜென்டினா, பெரு ஆகியவற்றுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். பெரு தலைநகர் லீமா உட்பட குஸ்கோ, புகால்பா நகரங்களில் ஏற்பாடு செய்யப்படும் மக்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது. ரஷ்ய ஆளில்லா விமானப்படை தலைவராக டெனிஸ் யமினை அதிபர் விளாடிமிர் புட்டின் நியமித்துள்ளார். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அந்த படை திருகுர்தி ட்ரான் தொடர்பான விவகாரங்களை கையாளும். யமினின் நியமனம் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராணுவத்தில் பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றுள்ள அவர் அப்படையை திறம்பட வழிநடத்துவார் என புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விளையாட்டு கார்பந்து. ஆர்சனல் பிரேசில் ஆட்டக்காரர் புரூனோ கிமரஸை ஒப்பந்தம் செய்ய இணங்கியுள்ளது. 101 மில்லியன் டாலரில் 28 வயதான கிமரஸை அந்த இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கிளப் வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2022 அவர் லியோனிலிருந்து நியூ கேஸ்டலில் இணைந்தார். இவ்வேளை இம்மாதம் 21 2026-2027 இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பருவம் தொடங்குகிறது. ஆர்சனல் தொடக்க ஆட்டத்தில் கோவென்ட்ரியுடன் மோதும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் காற்றின் மொழியோடு நாம் இணைகின்றோம். 24 மணி நேரம் எங்களோடு சேர்ந்து நீங்க பயணித்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எங்களின் மனப்பூர்வமான நன்றி. வானொலி வாயிலாகவும் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் எஸ்ட்ரோ 873 வாயிலாகவும் நீங்கள் முன்னிலின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல டிக்டாக் நேரலையிலும் நாம் இணைந்திருக்க போறோம். முதல்ல இருந்து நாங்க சொல்லியிருந்தோம், 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமா டிக்டாக்ல வந்து பதிவு செய்றீங்களோ அந்த பாடலை தான் உங்களுக்காக நாங்க ஒளியேற்றோம். உடனே ஓடோடி வாங்க மின்னலின் டிக்டாக் வந்து சொல்லுங்க, 10 குள் 1 உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின் மொழி.

விஜய் பிரகாஷ் சைந்தவி கொண்டு வந்த பாடல் இன்றைய தொகுப்பை தொடக்கி வச்சிருக்கு. நம்ம 10 பாடல்கள் வச்சிருக்கோம், 10 பாடல்கள், 10 எண்கள். எந்த எண் உங்களுக்கு அதிகமா பிடிக்குமோ அந்த எண்ணை வந்து டிக்டாக் நேரலையில் பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேர்கள் வந்து நம்ம டிக்டாக் நேரலையில் பதிவுகளை வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. குசலகுமாரி, அதுக்கப்புறம் வித்யா, இன்னும் நிறைய பேர், சாந்தா கிருஷ்ணா, நிறைய பேர் இருக்காங்க. நுருல் ஹைனி கூட இருக்காங்க. நுருல் ஹைனி, மோகன், அப்பு, சரஸ்வதி, மாலா, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம டிக்டாக் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க, வந்து பதிவுகளை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. சரி, 5-3 இந்த 2 எண்களும் பதிவாகி இருந்தது. 5-3 அப்படின்னு கேட்டிருந்த போது நிறைய பேர் வந்து 5-3 தான் பதிவுகளை கொடுத்துருக்கீங்க. ஆக 5-3 பின்னால் ஒளிந்திருந்த பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரசன்னா ஜானகி ஐயர் கொண்டு வந்திருந்த பாடல் தான் இங்கே நமக்கு இருக்கு. 5-3 பின்னாடி ஒளிந்திருந்த பாடல் அதுதான். அதுக்கப்புறம் 3-3 பின்னாடி இருந்த பாடல் வந்து கார்த்திக் சைந்தவி கொண்டு வந்திருக்கிறோம் பாடல். ஆக இந்த 2 பாடல்களையும் இப்போ நாங்க உங்களுக்காக வழங்க போறோம். தொடர்ந்து நீங்க வந்து டிக்டாக் நேரலில் வரலாம், வந்து பாடல்களை எந்த எண் வேணும், எந்த பாடல் வேணும்னு, எந்த எண் வேணும் அப்படிங்கறத பதிவு செய்யலாம்.

ஆனா அலை அடித்தால் கூட கால் நினைக்கிறது, அது ஒரு சுகம்தான். ஹார்திக் சைந்தவி குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். சரி, அடுத்து என்ன என் வேணும் அப்படின்னு நாம டிக்டாக் நேரலையில் கேட்டுட்டே இருக்கோம். நேர்கள் பலரும் 7-2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 7 தான் அதிகமா பதிவாகி இருக்கு. 7 பாடல் ஒரு 90s வெளிவந்த பாடல் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஹரிஹரன் சித்ரா குரல்ல வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டீங்களா? 10:30 ஆக போகுது. 10:22 இன்னமும் சாப்பிடல. இல்ல கொஞ்சம் தாமதமா சாப்பிடலாங்க. முதல்ல ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்டுட்டோம், இல்ல தாமதமா சாப்பிட்டுட்டோம், அதனால இன்னும் பசிக்கல அப்படிங்கிற கதையெல்லாம் வேணாங்க. உடம்பு நலம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். உங்கள் உடல் நலனில் எங்களுக்கு ஏன் அக்கறை

நீங்க எங்களுடைய நேயர்கள், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கும் போதுதான் பாடல்கள் நீங்க ரசிப்பீங்க. நீங்க ரசிச்சு பாடல்களை கேட்கும் போதுதான் எங்களுக்கு இங்க ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம், உங்களுக்கு தேடி தேடி பாடல்களை கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. அதனாலதான் எல்லாம் ஒரு ஒரு பக்கம் பார்த்தா ஒரு சுயநலம் அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். இல்லைங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க, அதுக்குதான். சரி, அடுத்து வந்து ஏழாம் எண்ணுக்கான பாடல் உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். ஏழாம் எண்ணுக்கான பாடலை தொடர்ந்து இரண்டாம் எண்ணுக்கான பாடலும் வருது.

0: காற்றின் மொழியில் நாங்கள் உங்களுக்கு பாடல்களை கொடுத்துட்டே இருக்கோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா, டிக்டாக் நேரலையில் நீங்கள் வந்து இணைஞ்சிருக்கீங்க. அங்கே வந்து உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அந்த எண்ணை நீங்கள் பதிவு செய்கிறீங்க. அந்த எண்ணுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் பாடல் என்ன அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். முதல்ல நம்ம கேட்ட பாடல் வந்து இரண்டாம் எண்ணுக்கான பாடல். சரி, இன்னமும் நீங்கள் சாலையில் தான் இருக்கீங்களா? இன்னும் வேலை இன்னும் முடியலைங்க, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சாலை நெரிசல் இவ்வளோ அதிகமாக இருக்கே, இப்போது மணி 10:36 ஆயிடுச்சு, இன்னமும் கூடவா சாலை நெரிசல் இன்னும் குறையல அப்படின்னு. சாலை நெரிசல் குறைந்தாத சாலையே இல்லைங்க, அது நெடுஞ்சாலையே இல்லை. அதனால அது பரவாயில்ல, அதெல்லாம் வந்து மனசில் போட்டு குழப்பிக்க கூடாது. பாடல்களை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க. அதோடு இந்த சாலை நெரிசலில் இந்த டோல் சாவடிகளில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், சிலர் வந்து போதுமான அளவு பணம் இருக்காது, அந்த இ வாலெட் டச் அண்ட் கோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஏற்கனவே சாலை நெரிசல் இதில் இந்த மாதிரி ஒன்று நடந்தால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும்ல, கோவம் வரும்ல, அதனால இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சீக்கிரமாக இதெல்லாம் பார்த்து போதுமான அளவு பணம் இருக்கும்படி பார்த்துக்கிட்டா மற்றவங்களுக்கும் வசதியாக இருக்கும், நமக்கும் வசதியாக இருக்கும். சரி, அடுத்து என்ன எண் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்த போது 1616 நிறைய பேர் வந்து பதிவு செய்திருந்தாங்க. அதில் ஒன்றாம் எண்ணுக்கு தான் அதிகமான பதிவுகள் வந்து சேர்ந்திருந்தது. ஆக ஒன்றாம் எண்ணுக்கான பாடல் இப்போ நாம கேட்க போகிறோம். அதனை தொடர்ந்து ஆறாம் எண்ணுக்கான பாடலும் வருதுங்க.
1: Bonjour, boys and girls. You people look so good tonight. Let's party and hit the spot. As we take it higher, we gonna set the song on fire.

0: பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க, நகைச்சுவை இல்லனா எப்படி?
1: ஒரு போட்ல போயிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட்டு ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்டப்பட்டு தண்ணியெல்லாம் வழியா.
0: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
1: பொறுமை.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
2: காலப்படம்.

ஆமாங்க, பாடல்களை உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களை நாங்க தேர்வு செய்து வச்சுட்டு, பாடல் என்னன்னு நீங்க கேட்க கூடாது, என்ன என் வேணும் அப்படிங்கறத கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேயர்கள் வந்து பதிவு செய்துகிட்டே இருக்கீங்க. முதல்ல நாம கேட்டு இருந்த என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த பாடல் விஜயதாஸ் அதுக்கப்புறம் ஜானகி ஐயர் இணைந்து பாடியிருந்தாங்க. அந்த பாடல் வந்து ஆறாம் எண்ணிக்கான பாடல். ஆக தொடர்ந்து என்ன என் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்த போது 9-4 பதிவாகி இருக்கு. அதுல வந்து 9க்கு தான் நிறைய பேர் வந்து பதிவுகள் செய்துட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் அன்பை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் அன்பை டிக்டாக் நேரலையில் கொடுத்துக்கிட்டே இருக்கிற நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் ஓய்வா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா வாங்க டிக்டாக் நேரலைக்கு வந்து உங்களுக்கு என்ன எந்த எண் பிடிக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. அதுக்கு அதோட ஏதோ கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க அங்க வந்து தாராளமா சொல்லலாம். நாங்க காத்திருக்கோம், காற்றின் மொழி உங்களுக்காக காத்திருக்கு. அதை தொடர்ந்து இப்போ நாம 9ஆம் எண்ணுக்கான பாடலை கேட்க போறோம். அதனை தொடர்ந்து 4ஆம் எண்ணுக்கான பாடலும் வரும்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலாம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று குவாலாலம்பூரில் சிங்கப்பூர் கிராண்ட் பிரி நிர்வாக இயக்குநர் மைக்கேல் ரோஷை சந்தித்தார். வரும் அக்டோபரில் செப்பாங் பன்னாட்டு பந்தய தளத்தில் நடைபெறவுள்ள பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 குறித்து அவர்கள் விவாதித்தனர். ஃபார்முலா 1 பந்தயத்தை சிறப்பாக வழிநடத்தியுள்ள அக்குடியரசின் அனுபவங்களை கேட்டறியும் நோக்கில் அச்சந்திப்பு நடைபெற்றதாக பிரதமர் ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவும் வியட்நாமும் தற்காப்பு உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்த கடப்பாடு கொண்டுள்ளன. குறிப்பாக கடல்சார் துறை, தற்காப்பு தொழில் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை அதிகரித்துள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டதோஸ்ரீ முகமது காலித் நூர்டீன் கூறினார். வியட்நாமுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் லே மின் ஹுங்கை சந்தித்தபோது இதுகுறித்து கலந்துரையாடினார். இந்தியா குஜராத்திலும் ராஜஸ்தானிலும் என்செஃபாலிட்டிஸ் நோயால் சிறார் சிலர் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கம் நிபுணர் குழுவை பணிக்கமர்த்தியுள்ளது. இவ்வாண்டு பருவமழை காலகட்டத்தில் குஜராத்தில் மட்டும் 22 மரணங்கள் பதிவாகின. மேலும் 35 சண்டிபூரா நீர்வுகள் கண்டறியப்பட்டதாக மாநில சுகாதார அமைச்சை மேற்கோள் காட்டி ANI நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜெர்மனி லைப்சிக் ஹெல் விமான நிலையத்தில் யுக்ரைனிய சரக்கு விமானம் அருகே வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட திருகுர்த்தி கண்டறியப்பட்டதை தொடர்ந்து காவல்துறை எச்சரிக்கை நிலையை முடுக்கிவிட்டது. வெடிபொருட்களை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அந்த விமான நிலையத்திற்கான அனைத்து விமானங்களும் திருப்பிவிடப்பட்டன. விளையாட்டு. இவ்வாண்டு தொடக்கத்தில் இந்திய பொதுப்பூப்பந்து போட்டியின்போது குரங்குகளும் பறவைகளும் இடையூறாக இருந்தன. இம்மாதம் நடைபெறும் உலக போட்டியில் இச்சம்பவம் மீண்டும் நிகழாது என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். 17 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் இந்தியா புதுடெல்லி காந்தி உள்ளரங்கில் வரும் 17 முதல் 23 நாள் வரை அப்போட்டி நடைபெறுகிறது. முன்னதாக ஜனவரியில் சீரற்ற பராமரிப்பால் அந்த அரங்கம் சர்ச்சைக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

புதன்கிழமை மலரும் நினைவுகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு தொகுப்பா உங்களுக்கு பாடல்களை கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், ஒரு முக்கியமான நபரின் பிறந்த நாளும் கூட. தமிழ் திரையுலகின் தலைச்சிறந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராகவும் சிறந்த பாடகராகவும் விளங்கியவர் ஜே பி சந்திரபாபு. இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள். ஜோசப் பிச்சை அப்படிங்கிற இவருடைய இயற்பெயர். குடும்பத்தாரும் நண்பர்களும் இவரை வந்து அன்போடு பாபு அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. சிறு வயதிலிருந்து இனிமையான குரல் பாடும் திறமை இவருக்கு உண்டு. தன்னுடைய அந்த தனித்துவமான நடிப்பாலும் குரலாலும் தமிழ் திரையுலகில் அழியாத முத்திரையை பதித்தவர் ஜே பி சந்திரபாபு. அவரது நடிப்பிலும் குரலிலும் வெளிவந்த மறக்க முடியாத பாடல்களை இன்றைய மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்க வழங்க காத்திருக்கோம். புதையல் தட்டுங்கள் திறக்கப்படும். அதுக்கப்புறம் மணமகள் தேவை, பந்த பாசம், செந்தாமரை, இந்த மாதிரி கவலை இல்லாத மனிதன், இந்த மாதிரியான திரைப்படங்கள் இருந்து ஏறக்குறைய அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு பாடல்களை எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்றைய தூக்கத்தை நாங்க கெடுக்க போறோம். ஜே பி சந்திரபாபு குரல் பாடல்கள் உங்களுக்காக வந்து சேரப்போகுது. கேளுங்க, மனசு நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்க. மனசுக்கு நினைச்ச மாதிரி இந்த பாடல்கள் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டு சிந்திச்சு இருக்கிற நேரத்தில் நிச்சயமா அந்த பாடல் உங்களுக்கு வந்து சேரும்.

எல்லாம் வந்ததும் நின்றதும் வாழ்ந்ததும் சென்றதும் சொல்லவோ. கண்மணி பாப் மனிதன் பிறந்தது கூறங்கிற்கு தான் என்ன சொன்னது தப்பா. கண்மணி பாப்ப கோழி பிறந்தது முட்டையில் தான் என்ன சொன்னது.

பட்டது தானே விளையும் அறிவு தோட்டத்திலே. அஞ்சில வளச்சா வளைஞ்சிவிடும், அம்பதில் வளச்சா ஒழுங்கிவிடும். அஞ்சில வளச்சா வளைஞ்சிவிடும், அம்பதில் வளச்சா ஒழுங்கிவிடும். ஒரு ஆயிரம் கற்றதும் கேட்டதும் கெட்டவன் புத்தியில் தங்கும்மா. கண்மணி பாப்ப மனிதன் பிறந்தது கூறங்கிட்ட தான் என்ன சொன்னது தப்பா? கண்மணி பாப்ப கோழி பிறந்தது முட்டையை தான் என்ன

ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: நினைச்சா இனிக்குது மனசு, என்ன நெருங்க விடலேளத்து, தனியா தவிக்கிற வயசு.
1: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
2: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் கருணையும் உங்கள் மீதே உண்டாவதாக. மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள காலத்தை 6 நிலைகளாக பிரித்துக் கொள்வார்கள். கருவறை பருவம், குழந்தை பருவம், சிறுபிள்ளை பருவம், குமாரப் பருவம், முதிர்நிலை பருவம் மற்றும் முதுமை பருவம் என்னும் இந்த நிலைகள் ஒவ்வொன்றிலும் ஒருவரின் வெற்றி அமைந்துள்ளது. எனவே வாழ்வில் எல்லா நிலைகளிலும் வெற்றிக்கான வாய்ப்புகளை கண்டறிந்து செயல்பட வேண்டியது அவசியமாகும். எண்ணங்களை எல்லாம் நல்ல செயலாக்கும் ஆற்றல்தான் வெற்றியாக வளர்ச்சி பெறுகின்றது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணங்களை பற்றி குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்துத்தான் அமைகின்றது என்று குறிப்பிட்டார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் எண்ணங்கள் செம்மைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்வதே வெற்றிக்கான வழியாகும். ஒவ்வொரு வெற்றியும் வித்தியாசமானவை ஆகும். இதனால் வெற்றியின் தன்மைக்கு ஏற்ப அந்த வெற்றியை அடையும் காலமும் மாறுபடுகின்றது. வெற்றியை குறுக்கு வழியில் பெறுவதற்கு சிலர் முயற்சி செய்வதுண்டு. புகழ்பெற்ற கதை ஒன்று வெற்றியை பற்றி தெரிந்து கொள்ள உதவுகின்றது. ஒரு மன்னன் உலகத்தின் வரலாறு முழுவதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்பினான். உலக வரலாறு அனைத்தையும் தெரிந்து கொண்டால் ஞானியாகிவிடலாம் என்று நினைத்தான். அவனது அமைச்சரவையிலிருந்து அறிஞர்களையும் புலவர்களையும் அழைத்தான். உலக வரலாற்றை எழுதி தரும்படி கட்டளையிட்டான். சில ஆண்டுகள் கழிந்தன. ஆயிரக்கணக்கான பக்கங்களில் உலக வரலாற்றை எழுதி கொண்டு பல அறிஞர்களும் புலவர்களும் வந்தார்கள். நூற்றுக்கணக்கான குதிரை வண்டிகளில் விரிவாக எழுதப்பட்ட உலக வரலாற்று சுவடுகள் கொண்டு வரப்பட்டன. அரண்மனை மண்டபம் முழுவதும் நிரம்பும் அளவிற்கு வரலாற்று சுவடுகள் குவிந்தன. மன்னன் அதிர்ச்சி அடைந்தான். உலக வரலாறு இவ்வளவு பெரியதா? இவற்றை என்னால் படித்து முடிக்க முடியாது, மிகவும் சுருக்கமாக எழுதித்தாருங்கள் என்றான் மன்னன். உண்மையான வரலாற்று நிகழ்ச்சிகளை சுருக்க முடியாது, அதிகமாக சுருக்கினால் உண்மைகளை தெரிய முடியாது என அறிஞர்கள் சொன்னார்கள். எப்படியாவது நீங்கள் சுருக்கித்தாருங்கள் என விடாப்பிடியாக விரட்டினான் மன்னன். பயந்து போன அறிஞர்களும் புலவர்களும் ஒரு குருவை சந்தித்து ஆலோசனை கேட்டார்கள். குரு மன்னனை சந்திக்க நேரில் வந்தார். உலக வரலாற்றை மிகவும் சுருக்கமாக நான் எழுதி தருகின்றேன் என்று குரு கூறினார். மறுநாள் மன்னனை சந்தித்த குரு ஒரு ஓலையை அவனிடம் நீட்டினார். அந்த ஓலையில் உலகில் மனிதர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இறந்து போனார்கள் என எழுதப்பட்டிருந்தது. மன்னன் ஆச்சரியமாக பார்த்தான். உலக வரலாற்றை மிகவும் சுருக்கமாக இப்படித்தான் எழுத முடியும் என்று சொன்னார் குரு. மன்னனுக்கு உண்மை புரிந்தது. எந்த வெற்றியை பெறுவதற்கும் முறையான வழிமுறையும் தேவையான கால அவகாசமும் தேவை என்பதை மன்னன் புரிந்து கொண்டான். எனவே குறுக்கு வழியில் கிடைக்கும் வெற்றி நிரந்தரமானதல்ல என்பதையும் தெளிவானதல்ல என்பதையும் புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையின் எப்போதும் வெற்றி பெறலாம். நாம் வெற்றி பெறுவதற்கு நேரான பாதை, நேரான வழிமுறை எது என்பதை அல் குர்ஆனிலேயும் அண்ணல் பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் பல இடங்களிலே நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த வெற்றியான வழியை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயம் நாம் வெற்றி பெற்றவர்களாக ஆகலாம். அந்த நேர்மையான வழி என்ன என்பதை தேர்ந்தெடுத்து நேர்மையான வெற்றியே நமக்கு நிரந்தர நன்மையை தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை புரிவானாக. வாஆகிர தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
2: நேர்கிலே இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கி.
1: மொழிக்கு இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம். ஒரு மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ளூர் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: விட்டு விட்டு போனதும் மனசு செதஞ்சு போச்சு. திட்டமிட்ட வஞ்சனை என்றும் இப்போது விட்ட வெளியாச்சு.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

யாரு கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: இன்றைய பாடல் தொகுப்பு அன்ன மாரியா சந்தனசாமி.
1: புத்தி கொஞ்சம்

0: முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்.
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பில்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப
1: புரிஞ்சுக்கிட்டேன்.
2: உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க. நீங்கள் FM இளமை புதுமை இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க. இளமை, புதுமை, இனிமை. மங்கள இசை.

0: இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்குப்பா தெரிஞ்சவங்க? எல்லாத்தையும் அப்படியே கொடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு? நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன். யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குடரட்சகி குணசேகரன். தபோங் ஹஜ் வாரியத்தில் வர்த்தக குற்றம் நிலவியதாக எழுந்துள்ள புகாரை தொடர்ந்து அரச மலேசிய காவல்துறை இதுவரை 5 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. இதில் அரச விசாரணை ஆணையம் RCI வெளியிட்ட அறிக்கையில் எழுப்பப்பட்டுள்ள விவகாரங்களும் அடங்கும் என புக்கின் அமான வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் ரோஸ்டி முகமது எஸ் ஆதர்வேதா. இதனிடையே அடுத்த செவ்வாய்க்கிழமை நடைபெறும் அரச விசாரணை ஆணையம் RCI தொடர்பான சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் குறைந்தது 35 முதல் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி பட்டேல் தெரிவித்துள்ளார். இந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் ஓய்வு நேரமின்றி தொடர்ச்சியாக நடைபெற மக்களவைத் தலைவர் தான்சி ஜோஹாரி அப்துல் ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் இந்தோனேசியாவில் மலேசிய விமானி ஒருவர் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து விமான நிலைய பாதுகாப்பையும் கட்டுப்பாடுகளையும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளதாக நதுஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். விமான நிலைய பாதுகாப்பில் நிலவும் பலவீனங்களை ஆய்வு செய்யவும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்க கடற்படைக்காக திட்டமிடப்பட்டுள்ள 15 ட்ரம்ப் கிளாஸ் போர் கப்பல்களை உருவாக்க சுமார் 275 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என காங்கிரஸ் வரவு செலவு அலுவலகம் CBO தெரிவித்துள்ளது. அப்படையின் அணுசக்தியால் இயங்கும் முதல் போர்க்கப்பலை உருவாக்க சுமார் 23.4 பில்லியன் டாலரும் பின்னர் கட்டப்படவுள்ள ஒவ்வொரு கப்பலுக்கும் சராசரியாக 18 பில்லியன் டாலரும் செலவாகும் என CBO விளக்கம் அளித்துள்ளது. விளையாட்டு காட்பந்து. கனடா பிரதமர் மக்கேனி, உலக காட்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோ மீது இனி தனக்கு நம்பிக்கை இல்லை என தெரிவித்துள்ளார். ஃபிஃபாவின் மூத்த நிர்வாக குழுவுடன் கலந்தாலோசிக்காமல் உலகக்கிண்ண போட்டியில் தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் திட்டத்தை முன்னெடுத்தது இன்ஃபான்டினோவின் பதவிகாலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மக்கேனி விமர்சித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகன அருஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நிறம் காலைமணி 6:03 அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது. வல

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சோதா

நேயர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த வழிகாட்டி இவ்வுலகில் யாரும் இல்லை என்பதை அவர்களின் ஒவ்வொரு வாக்கையும் படித்தவர்கள் உணரலாம். அந்த வகையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாய தீமைகளை கூறும்போது இப்படி சொன்னார்கள், எவரின் உள்ளத்தில் அணுவளவு பெருமை குடிகொண்டுள்ளதோ அவர் சுவனம் புகமாட்டார் என்று அவர்கள் சொன்ன அறிவுரை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழி முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது. சஹாபாக்கள் மத்தியில் பல விஷயங்கள் பற்றி பேசி வரும்போது ஒரு முறை பெருமையை பற்றி இப்படி கூறினார்கள், பெருமை எனது போர்வை, கண்ணியம் எனது ஆடை. இவ்விரண்டு விஷயங்களில் யார் என்னுடன் போட்டியிடுகின்றார்களோ அவரை நரகத்தில் தூக்கி எறிந்திடுவேன், அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதாக கூறினார்கள். கண்ணியமும் பெருமையும் மனிதனுக்கும் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் தன்னிடமிருந்து கோடானு கோடி பங்கிலிருந்து ஒரு பங்கை பிச்சையிட்டதுதான் மனிதனின் கண்ணியமும் பெருமையும். ஒட்டுமொத்த கண்ணியத்திற்கும் பெருமைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டுமே. அப்படி இருக்கும்போது மனிதன் சுயமே தான் பெருமை பெற்றுவிட்டதாக பீற்றிக் கொள்வது என்ன நியாயம்? தனக்கு கிடைத்த பெருமை கண்ணியம் இரவலாக வந்தது என்ற எண்ணம் எப்போதும் மனிதனுக்கு இருக்க வேண்டும்.

நேர்களே, பெருமை அடிப்பவனை நரகில் போடும்போது அவனின் நிலை கண்டு வருந்த மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், யாருடைய பரிந்துரையும் ஏற்க மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதும் நமக்கு தெளிவாக்குகிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை அடிப்பவனை பற்றி குறிப்பிடும் போது, எப்போதும் தன்னை பற்றியே பெருமை அடித்துக் கொள்ளும் கீழ்த்தரமான மனிதர்கள் அநியாயக்காரர்களான, மக்களை கசக்கி பிழிந்து ஆட்சி செய்த கொடுங்கோளர்களான சர்வாதிகாரிகளின் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். அந்த கொடுங்கோளர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை இந்த பெருமைக்காரர்களுக்கும் கொடுக்கப்படும் என்றார்கள். இதைவிட ஒரு இழிவு நமக்கு வேண்டுமா? மக்களை அநியாயத்திற்கு கசக்கி பிழிந்த கொடுங்கோளர்களுடன் நாம் சேர்க்கப்பட வேண்டுமா?

நேர்களே, ஸ்வர்க்கமும் நரகமும் பேசிக்கொண்ட செய்தியை அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள். சொர்க்கத்தை பார்த்து நரகம் கூறியது, பெருமை அடிப்போரும் அடக்கியாலும் அட்டூழியம் புரிந்தோரும் என்னில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றது. உடனே சொர்க்கம், என்னிலே பலவீனமானவர்களும் ஏழை மக்களும் ஒன்றுமறியாத அப்பாவியான மெய் விசுவாசிகளும் நுழைவார்கள் என்று கூறியதாம் என்று கூறினார்கள். விலை கொடுத்து நரகம் வாங்க வேண்டுமா? தெரியாமல் செய்த பாவத்திற்கே எத்தனையோ கோடி ஆண்டுகள் நரகம் என்றெல்லாம் நமது மார்க்க நெறிகள் சொல்லியிருக்க, தெரிந்தே செய்யும் இந்த பெருமை பிடித்தலையும் பாவமும் அதனால் சம்பாதிக்கும் நரகமும் தேவைதானா? தன்னை விட தாழ்ந்தவர்களை கண்டால் முகம் திருப்பிக் கொள்வதே கர்வத்தின் வெளிப்பாடு என்றிருக்க, அதே கீழ்நிலையில் உள்ள மக்களை நான்கு பேர்களுக்கு முன்னால் கேவலமாக பேசுவது எவ்வளவு கொடுமையான விஷயம்! இப்படியும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்டவர்களை பற்றி சொல்லும்போது, அடாவடித்தனம் அட்டோலியம் புரிவோரையும் பெருமையாக கர்வம் கொண்டு திரிவோரையும் இறுதி நாளில் எறும்புகளைப் போன்று மாற்றிவிடப்படும், அப்போது மற்ற மனிதர்கள் அவர்களை மிதித்து கொண்டு செல்வார்கள் என்று சொன்னார்கள். சிரித்தவன் சிரிக்கப்படுவான் என்பது ஓர் அரபி பழமொழி. அந்த அடிப்படையில் அடுத்தவரை மிதித்தே வாழ்ந்தவர்கள், மனதை காயப்படுத்தியே வாழ்ந்தவர்கள் மிதிக்கப்படாமல் வேறெவ்வாறு நடத்தப்படுவார்கள்?

நேர்களே, மனிதனுக்கும் புகழ் இருக்கிறது. அது அல்லாஹுவே மனிதர்களுக்கு அளித்த வரம். மனிதர்கள் செய்கின்ற நற்காரியங்களுக்காக அவர்களின் மக்கள் சேவைக்காக புகழ்வது அவசியம். அது கட்டாயமும் கூட. அடுத்த மனிதர்கள் அந்த மனிதனின் செயல்பாடுகளை புகழும் போது அந்த மனிதன் அதையும் அல்லாஹுவின் பக்கமே அதை சேர்த்து விட வேண்டும். மாற்றமாக, எனக்கு இவ்வளவு பெருமையா, இத்தனை பேர் என்னை போற்றுகிறார்களா என்று வியந்து அதையே தான் பெருமையடிக்க தகுந்த ஆயுதமாக மாற்றிவிடக்கூடாது. இதைதான் அல்லாஹ் வெறுக்கிறான். எவர் பெருமையின் காரணமாக தனது கீழாடையை தனது கரண்டைக்கு கீழ், அதாவது தரையை உரசுமாறு இழுப்பட்டதாக நடந்து செல்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று அன்னலார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். பெருமை அகங்காரம் என்பது மனிதர்கள் காட்டும் முகபாவனையில் மட்டுமல்ல, அவர்கள் உடுத்தும் உடையிலும் பெருமை இருக்கிறது. அவர்களின் அலங்காரத்திலும் பெருமை இருக்கிறது. எல்லா பரிமாணத்திலும் பெருமை நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனின் இறை நபியின் கட்டளை. மனிதனின் வாழ்க்கையையே சிக்கலாக்கும் இந்த கர்வத்தை அடியோடு அகற்றுவதில் நாம் முனைப்புடன் இருக்க வேண்டும். இறுதி நாளில் நல்ல மனிதர்களுடன் பீடு நடை போட்டு சுவனம் செல்ல வேண்டும். தன்னை பார்த்தால் எழுந்து நிற்க வேண்டும். தனக்கு முன்னால் பணிவாக நடக்க வேண்டும். தனக்கு பின்னாலும் நான்கு பேர் அணிவகுத்து நடக்க வேண்டும். சபைகளில் பெரிய மனிதர்களுக்கான இருப்பிடத்தில் தன்னையும் அமர்த்த வேண்டும். இப்படி எழுகின்ற ஆசைகள் படிப்படியாக முன்னேறி பதவி பட்டம் என விரியும்போது அவைகளை அடைவதற்காக எந்த காரியத்தையும் அவை உலக நாகரிகத்திற்கு மாற்றமானவை ஆயினும் செய்ய துணிகின்ற நிலை வந்துவிடும். பிறகு இல்லாமல்ல அல்லாஹ் நம்மை காக்க வேண்டும். இவைகளுக்கு மாற்றமாக நான் எப்போதும் மக்கள் மனதில் இருந்தால் போதும் என்ற எண்ணத்தில் எல்லா செயல்பாடுகளையும் தன்னடக்கத்தோடு செய்து தன்னை தாழ்த்தி கொள்ளும்போது உயர்வுகள் என்றும் நிரந்தரம்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதை கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை,
3: நிறம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. மணி 6:30 ஆகிவிட்டது.
1: வணக்கம் நேயர்களே, வணக்கம் மலேசியா. உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்த வந்துட்டோம். காலை 10 மணி வரைக்கும் இன்றைக்கு மோகன் தெய்வீகன் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கோம்.
0: நலமா இருக்கீங்களா, சிறப்பா இருக்கீங்களா? இன்றைக்கு நாள் உங்களுக்கு எப்படி ஆரம்பமாயிருக்கு? தினசரி நம்ம நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? ஏன் அதையே நீங்க கேட்டுட்டே இருக்கீங்கன்னு சில பேர் நம்ம யோசிக்கலாம். அப்படிலாம் இல்ல, அதை கேட்கறதே இன்னைக்கு குறைஞ்சிருச்சா. அதுவும் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட நம்ம இதை பத்தி கேட்கறதே இல்லையா. நல்லா தானே இருக்கிறாங்க, நடக்கிறாங்க, ஓடுறாங்க, தூங்குறாங்க, சாப்பிடுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி இல்ல, அதை தாண்டி அவங்களுடைய மனசு எப்படி இருக்கு, அவங்களுடைய அகம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நல்லா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்களே.
1: பொதுவாகவே ஒவ்வொரு காலை பொழுதுல நமக்கு ரெண்டு வாய்ப்புகள் வந்து வழங்கப்படுது.
0: சரி,
1: ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, காலையில எழுந்தவுடன் திரும்பி தூங்க போறோம் அப்படின்னா கனவு வரும். ரெண்டாவது வாய்ப்பு என்ன அப்படின்னா, உங்கள் கனவுகளை நோக்கி ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரெண்டு வாய்ப்புல நீங்க எதை எடுத்துக்க போறீங்க அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்குவோம்.
0: எனக்கு இந்த மாதிரி சொன்னாலே கலாம் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. எப்பவும் சொல்லுவாரு, கனவுன்றது எது தெரியுமா, உன்னை தூங்க விடாம ஓட வைக்கணும், அதுதான் கனவு அப்படின்ட்டுன்னு. அதனால தூங்கணும்னு நினைக்காதீங்க, எழுந்திரிச்சு ஓடணும்னு நினைங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த நாள் காத்துட்டு இருக்கு. சீக்கிரமா யாரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களோ அதை இன்னும் சிறப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: வியாழக்கிழமை இன்றைக்கு இனிய பொழுதாக, இனிய நாளாக மலர்ந்திருக்கு.
0: விநாயகர் போற்றி பாடலோடு தொடங்க போகின்றோம். திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 21 நாள், 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை இன்று.

0: ஃபைனலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம சைட் லேக் ரேஸ் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பாப்போம். வாங்க, இந்த ஒர்க் அவுட் வந்துட்டு நம்மளோட அவுட்டர் டைட்னஸ் சொல்லுவாங்க, அந்த தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், குளூட்டியஸ் மீடியஸ் சொல்லுவாங்க, சோ அந்த தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் ஒரு சிறந்த பயிற்சி தான் இது. சோ இந்த பயிற்சி செய்வதற்கு முன்னாடி நம்ம முதல்ல நேரம் நின்னுக்குங்க, அல்லது ஒரு சுவரையோ நாற்காலியோ லேசா பிடிச்சுக்குங்க. ஓகே, பிடிச்சிட்டு பின்னர் நம்மளோட ஒரு காலை மட்டும் முழங்கால மட்டும் மடக்காமல் மெது பக்கவாட்டிலிருந்து நீங்க உங்களோட காலை உயர்த்தணும். அந்த காலை உயர்த்தும் போது ஒரு 15-20 தடவை வரைக்கும் ஒரு காலை உயர்த்திட்டு அது முடிச்ச பிறகு இன்னொரு காலை 15-20 முறை நீங்க உயர்த்தணும். சரி, இந்த ஒர்க் அவுட் நீங்க 4 செட் நீங்க செய்யலாம். இதை தொடர்ந்து செய்யும் போது உங்களோட காலில் உள்ள தசைகளும் வயிற்றில் உள்ள தசைகளும் குறைவதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: சந்திரமுகி படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் வணக்கம் மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா,
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம். தொடக்கமா மலேசிய நண்பன்,
0: 15,000 அந்நிய தொழிலாளர் விண்ணப்பங்களை உடனடியாக செயல்படுத்துங்கள் என்று பிரதமர் உத்தரவிட்டு இருக்கின்றார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது பேசப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்து மக்கள் ஓசல வந்திருக்கக்கூடிய செய்தி, பொது பொழுதுபோக்கு இடங்களை பாதுகாக்கும், அதே வேளையில நகர வளர்ச்சி சமநிலையுடன் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் கூடுதலாக 9 திறந்தவெளி இடங்களை அரசிதழில் வெளியிட்டு கோலாலம்பூரின் பசுமை பகுதிகளை பாதுகாக்கும் முயற்சிகளை எடுத்திருப்பதாக ஹனாயோ வந்து தெரிவிச்சிருக்காங்க.
0: விமான நிலைய பாதுகாப்பு கட்டுப்பாடு இனி காவற்படையின் வசம் என்ற செய்தியை உள்துறை அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இந்த முடிவு அமைச்சும் வழங்கிய விளக்கத்திற்கு பிறகு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்து தபோங் ஹஜி வாரியத்தில் நிதி முறைகேடு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் அப்படின்ற விவரத்தை தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.
0: இவை வந்திருக்கக்கூடிய செய்திகள் விவரங்கள் இன்னும் தெளிவா தெரியணும்னா பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. நீங்க கூப்பிடக்கூடிய அங்கம் தான் இது.
1: ஆமா, இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான்.
0: சரி,
1: ஒரு கற்பனை கேள்வியாக கூட இருக்கலாம். என்னன்னா, உங்க வேலை இடத்துல ஒரு விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி செய்யறாங்க.
0: சரி,
1: உங்களுக்கு என்ன பேர்ல விருது கொடுக்கலாம் அப்படின்னு நீங்களே நினைக்கிறீங்கன்றதை அழைத்து சொல்ல போறேன்.
0: நிறைய பிரிவுகள் இருக்கும் பள்ளிக்கூடத்துல. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் அது முடிக்கும் போது பரிசளிப்பு விழாவில் நமக்கு கொடுப்பாங்க.
1: ஆமா,
0: சிறந்த மாணவர்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் புறப்பாடு நடவடிக்கைகளை சிறந்து விளங்கினவங்க, சுத்தமா வந்த மாணவர்னு கொடுப்பாங்க. அப்புறம் விடுமுறை எடுக்காது வந்தவங்க எல்லாம் கொடுப்பாங்களே. இந்த மாதிரி நினைச்சுக்கோங்க, உங்க வேலை இடத்துல உங்களுக்கு ஒரு விருது எந்த பிரிவில் உங்களுக்கு கிடைக்கணும்
1: அழைத்து சொல்லுங்க. ஸ்டுடியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
0: இப்படி காலரை தூக்கி விட்டுட்டு கூப்பிடுறாங்க பாருங்க.

காலையில கதை பேசலாம். ஒரு கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஒரு சிறந்த ஓட்ட பந்தய வீரனாக வேண்டும் என்பதே அவனுடைய இலக்கு. ஆனால் அவனால் மற்ற சிறுவர்களைப் போல வேகமாக ஓட முடியவில்லை. அதனால் பலரும் அவனை கேலி செய்தார்கள். ஒரு நாள் ஒரு ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்ட ரவி ஓடிக்கொண்டிருக்கும் போதே தடுக்கி கீழ் விழுந்தான். அதை பார்த்து எல்லாரும் இனி இவன் எழுந்து ஓட மாட்டான் என்று நினைத்தார்கள். ஆனால் ரவி உடனே எழுந்து உடலில் இருந்த தூசியை தட்டிவிட்டு மீண்டும் ஓட ஆரம்பித்தான். அந்த போட்டியில் அவன் வெற்றி பெறவில்லை. ஆனால் அவன் மனம் தளரவில்லை. தினமும் கடினமாக பயிற்சி செய்தான். பொறுமையுடன் விடாமுயற்சி செய்தான். சில மாதங்களில் அவன் தன் கிராமத்தின் மிகவும் வேகமான ஓட்ட பந்தய வீரனாக மாறினான். இந்த கதையை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் விழுவது தோல்வி அல்ல, விழுந்த பிறகும் மீண்டும் எழுந்து நடப்பதே உண்மையான வெற்றி. தோல்விகள் உங்கள் பயணத்தை முடிக்க வருவதில்லை, அவை உங்களை பலமாக்கத்தான் வருகின்றன. தோல்வி வந்தால் மனம் தளராதீர்கள், மீண்டும் எழுந்து முயற்சி செய்யுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி என்பது ஒருபோதும் விழாமல் இருப்பதல்ல, ஒவ்வொரு முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முன்னேறுவதே உண்மையான வெற்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பா.

0: தமிழ் எங்கள் உயிர் அப்படின்னு சொல்ற மாதிரி பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல் தான் அது.
1: இன்னைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், வேலை இடத்துல ஒரு விருது கொடுக்கறாங்கன்னா என்ன பேர்ல உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: குணா வந்திருக்கிறாரு தாவாவுல இருந்து பேசுவோம் அவர்கிட்ட. நல்ல கடல் சூழ்ந்த இடத்துல வாழ்றீங்க.
2: ஆமாம்,
0: என்ன
2: பேர்ல குடுக்கலாம்? நான் கட்டுமானம் பணியில வேலை செய்யறேன். சேஃப்டி இதுல வந்து ரொம்ப, அது வந்து என்னோட துறை இல்லைன்னாலும் அது பார்ட் ஆஃப் த ஜாப். எப்பயுமே ரொம்ப சேஃப்டி இருக்கும்
0: நன்றி. சம்பூர்ணாவையும் நீங்க தாவாவையும் பத்திரமா பாத்துக்கங்க.
2: மிக்க நன்றி, மிக்க நன்றி.
0: ஷான், உங்களுக்கு என்ன விருது கொடுக்கலாம்?
2: எனக்கு கொடுக்கற விருதுனாக்க வந்துட்டு எட்டனர்ஸ் கொடுப்பாங்க.
0: ஓ, சரியா போயிருமே. விடுமுறை எடுக்க மாட்டீங்களா?
2: வருஷம்
1: வாங்கிக்கிட்டு இருக்கீங்க,
0: கொடுத்துதான் போல.
1: விட மாட்டீங்க.
2: வருடம் வருடம் இல்ல, அது எப்பயாவது வந்து ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு அவார்ட் செரமனி செய்யறப்ப அது மாரி கொடுப்பாங்க.
0: நீங்க வாங்கும் போது மகிழ்ச்சியா போவீங்க. உங்க கூட வேலை செய்யறவங்களா, பத்தியா பத்தியா என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: உங்க கூட தானே இருக்காரு, எப்படி அப்படின்னு.
0: மருத்துவ விடுப்பே வேணாம். சில பேர் இருக்காங்க முகன், அவங்களுக்கு வந்து எம்சி கொடுத்தாலுமே அவங்க வேணாடுவாங்க. இன்னும் சில பேர் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க.
1: சில சமயங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன பாராட்டுகள் தான் நம்ம வேலை செய்யறதுக்கான ஒரு பெரிய துவக்கமா உற்சாகமா அமையும்.
0: சில வருடங்களாக பார்க்க முடியுது, இந்த ஆண்டு இறுதியில வந்து எல்லாருமே வந்து இதை வந்து கொண்டாடுறாங்க வேலை இடத்துல அப்படின்ட்டு. நல்ல ஒரு பழக்கம், மேற்கத்திய நாடுகள்ல அந்த கிறிஸ்துமஸ் விடுமுறை வருதுல, அதோட சேர்த்து இந்த அப்ரிசியேஷன் அப்படின்ற ஒரு விழா
1: செய்யலையா, ஏதோ கொஞ்சம் சொல்லி வைங்க. செய்வாங்க, கண்டிப்பா
0: செய்வாங்க.

0: போதைப் பொருள் கடத்தலை கையாள கட்டுப்பாடுகளை பலப்படுத்துகிறது கேஎல்ஐஏ. அந்நிய நாட்டவர் வேலை விவகாரம், 15,000 விண்ணப்பங்களை உடனடியாக பரிசீலிக்க பிரதமர் உத்தரவு. வணக்கம், சலாம். மலேசியா மடானே, மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ரஹ்மா அடிப்படை நிதி சாராவின் கீழ் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் ஒரே முறை 100 ரிங்கிட் வழங்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் உலவும் பதிவு உண்மைக்கு புறம்பானது என அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் பரவும் அப்பதிவு தொடர்பில் எந்தவொர் அதிகாரப்படி அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் தொடர்பான எந்தவொரு உதவி திட்டம் குறித்தும் தொடர்புடைய அமைச்சின் அதிகாரப்படி வழிகள் மூலமாக மட்டுமே மக்களுக்கு அறிவிக்கப்படும் என நிதியமைச்சர் தெளிவுரைத்துள்ளது. தபுங் ஹஜ் வாரியத்தில் வர்த்தக குற்றம் நிலவியதாக எழுந்துள்ள புகாரை தொடர்ந்து அரச மலேசிய காவல்துறை இதுவரை 5 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. இதில் அரச விசாரணை ஆணையம் RCI வெளியிட்ட அறிக்கையில் எழுப்பப்பட்ட விவகாரங்களும் அடங்கும் என புக்கித் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் ரோஸ்டி முகமது ஏசா தெரிவித்தார். இவ்விவகாரம் தொடர்பில் தபுங் ஹஜ் நிர்வாகம், அதன் துணை நிறுவனம், பொதுமக்கள் ஆகியோரிடமிருந்து 9 புகார் கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே அடுத்த செவ்வாய்க்கிழமை நடைபெறும் அரச விசாரணை ஆணையம் RCI தொடர்பான சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் குறைந்தது 35 முதல் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக டத்து ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். இந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் ஓய்வு நேரமின்றி தொடர்ச்சியாக நடைபெற மக்களவைத் தலைவர் தான்சி ஜொஹாரி அப்துல் ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இது இச்சிறப்பு கூட்டத்தில் அனைத்து மன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க வாய்ப்பளிக்கும் என்றார் அவர். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் இந்தோனேசியாவில் மலேசிய விமானி ஒருவர் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து விமான நிலைய பாதுகாப்பையும் கட்டுப்பாடுகளையும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளதாக டத்து ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். விமான நிலைய பாதுகாப்பை முறைகேடாக பயன்படுத்தும் சாத்தியத்தை உருவாக்கும் வகையிலான பலவீனங்கள் அல்லது குறைபாடுகளை ஆய்வு செய்ய அரச மலேசிய காவற்படைக்கும் மலேசிய எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாட்டு நிறுவனம் AKPSக்கும் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நிய நாட்டவர் வேலை விவகாரத்தை உட்படுத்திய 15,000 விண்ணப்பங்களை உடனடியாக பரிசீலித்து முடிவுக்கு கொண்டு வருமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மனிதவள அமைச்சுக்கு உத்தரவிட்டுள்ளார். முக்கிய துறைகளுக்கான ஆள்பள தேவையை நிறைவு செய்யும் அதேவேளை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் நேற்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த உத்தரவை பிரதமர் வழங்கியதாக அரசாங்க ஊடக தொடர்பாளர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். பொருளாதார நடவடிக்கைகளை பாதிக்காத வகையில் தொழில்துறை ஆள்பல தேவை நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை அமைவதாக அவர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில் நாட்டில் உள்ள 5,000 ரோஹிங்ய அகதிகளை மியான்மாருக்கே திருப்பி அனுப்பும் பரிந்துரை குறித்து முடிவெடுப்பதற்கு முன்பாக அரசாங்கம் அத்தரப்பினரின் பாதுகாப்பு மனிதநேய கூறுகளை பரிசீலித்து வருவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். இவ்விவகாரத்தை செயல்படுத்துவதில் சில கூறுகளை நிர்ணயிப்பது தொடர்பில் விஸ்வபுத்ரா, உள்துறை அமைச்சர் ஆகியவை ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார். பொறுப்பான ஒரு நாடு என்ற வகையில் அந்த 5,000 மியான்மர் அகதிகளை திருப்பி அனுப்பும் நடவடிக்கை அத்தரப்பினர் மீதான அத்துமீறலுக்கோ உயிர் ஆபத்துக்கோ வித்திடுமானால் மலேசியா அம்முடிவை எடுக்காது என்றார் அவர். சுமார் 450,000 ரிங்கிட் மதிப்புள்ள தண்ட அறிவிப்பு கட்டணங்களை கையாளல் செய்வதற்கு உடந்தையாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் மூவரையும் சொத்துடைமை நிறுவனம் ஒன்றையும் ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM விசாரணைக்காக தடுத்து வைத்துள்ளது. 2017 2019 ஆண்டு வரைக்குமான இடைப்பட்ட காலத்தில் நிகழ்ந்ததாக நம்பப்படும் மோசடி குறித்த விசாரணைக்கு வந்திருந்தபோது அவர்கள் SPRM தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டதாக அதன் தலைவர் டாக்டர் அப்துல் ஹலீன் அம்மான் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: அமெரிக்க கடற்படைக்காக திட்டமிடப்பட்டுள்ள 15 ட்ரம்ப் கிளாஸ் போர் கப்பல்களை உருவாக்க சுமார் 275 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என காங்கிரஸ் வரவு செலவு அலுவலகம் CBO தெரிவித்துள்ளது. அப்படையின் அணுசக்தியால் இயங்கும் முதல் போர்க்கப்பலை உருவாக்க சுமார் 23.4 பில்லியன் டாலரும் பின்னர் கட்டப்படவுள்ள ஒவ்வொரு கப்பலுக்கும் சராசரியாக 18 பில்லியன் டாலரும் செலவாகும் என CBO மதிப்பிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆண்டு இறுதியில் அறிவித்த அந்த புதிய போர்க்கப்பல்கள் வான் தரை தாக்குதல் ஏவுகணைகள், ஐபசோனிக் ஆயுதங்கள், அணு ஏவுகணைகள், ஒளிக்கதிர் லேசர் ஆயுதங்களை கொண்டிருக்கும். தென் லெபனான் மஞ்சோரிய கிராமத்தில் இருந்து வெளியேறுமாறு அங்குள்ள மக்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. June 19 அண்மைய போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் வெளியிடப்பட்டுள்ள முதல் உத்தரவு இதுவாகும். அப்பகுதியில் ஜூலை இறுதியில் 1,500 பேர் வசித்து வந்ததாக அமெரிக்க செய்தி தொடர்பாளர் ஃபர்ஹான் ஹாக் தெரிவித்துள்ளார். தென் லெபனான் பகுதியில் வீடுகள், விவசாய நிலங்கள், பொதுமக்களின் உள்கட்டமைப்புகள் தொடர்ந்து சேதமடைந்து வருவதுடன் வீடு திரும்பும் மக்கள், சேதமடைந்த வீடுகள், இன்றியமையா சேவைகளுக்கான குறைந்த அணுகல், வெடிக்காத ஆயுதங்களால் ஏற்படும் இடர்களை எதிர்கொள்வதாக அவர் கூறினார். ஜனநாயக கொங்கோ குடியரசில் வேகமாக பரவி வரும் இபோலா தொற்றை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கைகளை பெருமளவில் அதிகரிக்க வேண்டுமென உலக சுகாதார அமைப்பு WHO தலைவர் தெட்ரஸ் அதனோம் கெப்ரியசஸ் வலியுறுத்தியுள்ளார். முன்னணி சுகாதார பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பும் ஆதரவும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அந்நாட்டில் May 15 தொடங்கிய 17th திரள் இபோலா தொற்று பரவலில் இதுவரை 3,874 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,751 பேர் உயிரிழந்துள்ளதாக WHO தெரிவித்துள்ளது. அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள இத்தூரி மாவட்டத்தில் புதிய 100 படுக்கைகள் கொண்ட இபோலா சிகிச்சை மையமும் திறக்கப்பட்டுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பேருந்து அளவிலான ஃபால்கன் 9 ஏவுகணையின் ஒரு பகுதி திட்டமிட்டபடி புதன்கிழமை நிலவில் மோதியதை ஐரோப்பிய தெற்கு ஆய்வகம் உறுதி செய்துள்ளது. இருப்பினும் அந்த மோதலால் பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. சிலியில் உள்ள மிகப்பெரிய தொலைநோக்கி மோதலுக்கு பின்னர் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை சோடியம் லித்தியம் வாயுக்களின் தடயங்களை பதிவு செய்துள்ளது. அந்த மோதலால் நிலவில் புதிய பள்ளம் உருவாகியிருக்கலாம் என அறிவியலாளர்கள் தெரிவித்தனர். இதனிடையே நாசாவும் தென்கொரியாவும் தங்களின் விண்வெளி ஆய்வு கருவிகளை கொண்டு மோதல் நிகழ்ந்த இடத்தை படம் பிடிக்க திட்டமிட்டுள்ளன. விளையாட்டு காட்பந்து. கனடா பிரதமர் மகேனே, உலக காட்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோ மீது இனி தனக்கு நம்பிக்கை இல்லை என தெரிவித்துள்ளார். ஃபிஃபாவின் மூத்த நிர்வாக குழுவுடன் கலந்தாலோசிக்காமல் உலகக்கிண்ண போட்டியில் தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் திட்டத்தை முன்னெடுத்தது இன்ஃபான்டினோவின் பதவிக்காலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என மகேனே விமர்சித்துள்ளார். இதனிடையே அத்திட்டம் கைவிடப்பட்டதைத் தொடர்ந்து இன்ஃபான்டினோ மீது ஃபிஃபா குழு பன்னாட்டு அளவிலும் அழுத்தம் அதிகரித்துள்ளது. 2026 உலகக்கிண்ண காட்பந்து போட்டியை இணைந்து நடத்திய நாடுகளில் ஒன்றாக கனடா விளங்குகிறது. போதைப்பொருள் கடத்தலை கையாள கட்டுப்பாடுகளை பலப்படுத்துகிறது KLIA. அந்நிய நாட்டவர் வேலை விவகாரம். 15,000 விண்ணப்பங்களை உடனடியாக பரிசீலிக்க பிரதமர் உத்தரவு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசிய மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று
6: 1949 இன்றைய நாளில் தங்கு அப்துல் ஹலீம் கெடா பட்டத்து இளவரசராக நியமிக்கப்பட்டார். 22 தங்கு அப்துல் ஹலீம் பிரிட்டன் ஆக்ஸ்போர்ட் வதம் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்த அவர் அறிவை பெறுவதற்காக வெளிநாட்டுக்கு சென்று கல்வி பெற தயக்கம் காட்டவில்லை. 1957 மார்ச் 12 முதல் ஜூலை 3 வரை அவரது தந்தையார் வெளிநாட்டில் இருந்த வேளை 1957 மார்ச் 9 தங்கு அப்துல் ஹலீம் இடைக்கால சுல்தானாக நியமிக்கப்பட்டார். 1958 ஜூலை 14 வரை அவர் ராஜா முடாவாக இருந்தார். அதன் பிறகு அவர் கெடா மாநில ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார். 1959 பிப்ரவரி 20 நாள் அவர் அதிகாரப்படியாக கெடா சுல்தானாக அரியணை அமர்ந்தார்.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். தேசிய தினத்தை கொண்டாட போறோம். அதற்கான நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். எல்லோருக்கும் இனிய வணக்கம்.
1: இன்றைக்கு நிகழ்ச்சியில மோகன் தெய்வீக உங்களோட பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு பல பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்கலாம்.
0: அதனால
1: நீங்க தான் அழைத்து பேச போறீங்க. என்னன்னா ரொம்ப சரியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ரொம்ப சரியா தான் இருப்போம். ஆனா அந்த விஷயத்துல ஏதாவது ஒரு சொதப்பல் நடந்துகிட்டு தான் இருக்கும்.
0: இப்போ என்னன்னா இதை சரியா பண்ணிடணும்னு சொல்லுவோம், அங்கதான் ஏதாவது குளறுபடி நடக்கும். அப்படிப்பட்ட கதையதான் இன்னைக்கு நீங்க என்கிட்ட சொல்ல போறீங்க.
1: எந்த விஷயத்துல அப்படி நடக்குது? சில பேருக்கு வேலையில நடக்கலாம், இல்ல சொந்த விஷயத்துல நடக்கலாம், அப்படி பல விஷயங்கள் இருக்கும். அது என்ன அப்படின்றத நீங்க அழைத்து சொல்ல போறீங்க.
0: எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு மோகன், படி ஏறணும்ல,
1: சரி
0: அப்பெல்லாம் நானு சரியா ஏறணும்னு நினைப்பேன். ஆனா எப்படியோ படியை ஏறி முடிக்கும் போது எங்கேயோ விழுந்து வாரிட்டு தான் போய் சேருவேன். அது ஏனே தெரியாது. அதனால படி ஏறும் போது பாதுகாப்பா ஏறணும் தெய்வீகம் நான் மனசுல நினைக்கிறதே இல்ல. நினைக்கிறப்பெல்லாம் தடுக்கி
1: விழுவேன். இருக்கியா கடைக்கில அடப்புவாங்கல்ல, சரியா இருக்கணும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். அப்பயும் ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு மறந்துட்டு வர்றதா என்னுடைய.
0: அது வந்து எழுதி வைக்காத தவறு, நியாயப்படுத்த வேணாம். நீங்க
1: சொல்றப்ப நான் கதை கேட்டல, அந்த மாதிரி நான் சொல்றப்ப கதை கேளுங்க.
0: சிதறவே கூடாது. சரியா எடுத்துட்டு வந்து முடிச்சிருந்த அந்த வேலையை நினைப்போம், அங்கதான் ஏதாவது ஒன்னு செய்து சொதப்பல் ஏற்படும். அந்த கதையை கேட்க காத்துக்கிட்டே இருக்கோம்.
1: 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வியாழக்கிழமைகளில் புத்தக ஆய்வு. தேசிய நூலகத்தின் நூலகர் பத்மாவதி பத்துமலை இன்றைக்கு எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல போறாங்க?
1: இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகும் புத்தகத்தின் தலைப்பு தி டீ கேர்ள் ஆஃப் ஹம்மிங்பர்ட் லேன். இதை எழுதியவர் லீசா சி. இது ஒரு தாயின் அன்பு, ஒரு மகளின் தேடல், காலம் கடந்தாலும் மறையாத உறவு, இதையெல்லாம் மிகவும் அழகாக சொல்லும் ஒரு மனதை தொடும் நாவல். இந்த கதை சீனாவில் உள்ள மலைப்பகுதியில் வாழும் அக்கா என்ற பழங்குடி மக்களை பின்னணியாக கொண்டு நடக்கிறது. இந்த கதையின் நாயகி லியான், அவங்க சின்ன

லியானுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது. ஆனா இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்ன தெரியுமாங்க, அந்த குழந்தையின் பிறப்ப அவ குடும்பத்திலயும் கிராமத்திலயும் ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருச்சுங்க. ஒரு தாயாக தன் குழந்தையை தழுவி கொண்டு வாழ வேணும்னு தாங்க அவங்களுக்கு ஆசை. ஆனா வாழ்க்கை எல்லாருக்கும் நம்ம நினைச்சது போல அமையாது அல்லவா. மிகுந்த கவலையுடனும் கண்ணீரோடு அவங்க குழந்தைய விட்டு விட்டு வர வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டதுங்க. சில நாட்களுக்கு பிறகு அந்த சிறுமிய அமெரிக்காவில் வாழும் ஒரு நல்ல குடும்பம் தத்தெடுக்குதுங்க. அவளுக்கு ஹேலி என்ற பெயரும் வைக்கிறாங்க. ஆனா அவங்க வளர வளர அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புதுங்க, நான் யாரு, என் உண்மையான அம்மா யாரு, ஏன் நான் இங்க இருக்கேன் அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு எப்போதும் மனசுல இருக்கோங்க. அதே மாதிரிதான் சீனாவில் இருக்கும் லியானுக்கும். அவங்க மகளை பத்தி தாங்க அவங்களுக்கு தினந்தோறும் ஒரு யோசனை, அவ எப்படி இருப்பா, எங்க இருப்பா, நல்லா சாப்பிட்டுருப்பாளா, சந்தோஷமா இருப்பாளா, இப்படின்ற கேள்வி அவங்க மனசுல தினந்தோறும் இருக்கோங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லியான் வந்து உலகம் முழுவதும் தேயிலையோட மதிப்பு என்ன, அதை பத்தி என்ன இன்னும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கத்து போயிட்டு இருந்தாங்க. அதே சமயம் அவங்க மகளை பாத்தீங்கன்னா, நான் எங்க இருந்து வந்தேன், ஏன் தாய் யாரு அப்படின்ற ஆராய்ச்சியில அவங்க இறங்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் சந்திப்பாங்களா, இந்த சந்திப்பு எப்படி இருக்க போகுது, இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த நாவலின் மிக சுவாரஸ்யமான ஒரு பயணம். நீங்க இந்த கதையை படிச்சு தெரிஞ்சுக்கங்க. இந்த நாவல் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் சில இடங்கள்ல நம்மள கண் கலங்கவும் வைக்கிற ஒரு அற்புதமான நாவலுங்க. இந்த மாதிரியான புத்தகங்கள்ல படிக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தா கண்டிப்பா தேசிய நூலகத்துக்கு வாங்க, வந்து படித்து பயன்பெறுங்க.

0: தீர்ப்பு பண்றதுக்காக எடுக்கப்பட்ட பாடல் அது. 728 ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம் உங்க கிட்டனாக,
1: ரொம்ப சரியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நினைக்கிறதோட சரி, ஏதாவது ஒரு சொதப்பல் அங்க நடக்க செய்யும், அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: அப்படி நினைக்க கூடாது அப்படின்னு கூட தோணுது. குணேஸ்வரி வந்திருக்காங்க, கேட்கலாம்
2: என்ன நடக்குதுன்னா.

0: ஆக்சுவலி எப்படின்னா, நான் வந்து ஒரு ஓகே இப்ப ஒரு ஒரு ஒரு சிச்சுவேஷன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, நான் வந்துட்டு எனக்கு தெரியும் நாளைக்கு வந்து நான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லணும், இது வந்துட்டு நான் கன்வே பண்ணணும் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகி மண்டையில எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி கரெக்டா போவேன். அங்க போயிட்டு எதையாவது உளறி வச்சிருவேன். அதாவது என்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டேன். மற்றதெல்லாம் பேசிட்டு வீட்டுல வந்து குளிக்கும் போதோ அப்படி இத சொல்லிருக்கலாம்ல, அதை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு தோணும். ஒரு தடவைக்குரிய நான் கரெக்டா என்னோட பாயிண்ட்ஸ் சொன்னதே இல்ல.
1: உங்களை நீங்களே தண்டிச்சுக்குவீங்களா அதுக்கப்புறம் குணேஸ்வரி?
0: அதுக்கெல்லாம் அப்படி இல்ல இல்ல. பட் அது நானும் யோசிப்பேன், ஒரு தடவையாவது ஏதாவது ஆர்கியூமென்ட் வரும்போது கரெக்டா பேசிருக்கியா நீ, ஏன் உளர்ற அங்க போய், ஏன் உளறன்னு என்னன்னு கேட்டேன்.
2: சொல்லுங்க.
1: வாங்க பேசுவோம் அடுத்தது. நாகேஷ் அசீஸ் பெட்ட படத்துல இருந்து பாடல்.

0: பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க
1: விடுவோம். கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க. வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 19.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாம் கேக்கணுமா? புரியுது புரியுது. இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலாம் ஃபேம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
2: போக்குவரத்து தகவல்.
4: சிபிலிருந்து சாலம் செல்லக்கூடிய பாதையில் 5.3 கிலோமீட்டர்ல ஒரு கனரக வாகனம் ஒண்ணு பழுதா இருக்குங்க. அதனால அங்கு சற்று நெரிசல் ஏற்பட்டிருக்கு. சுங்கை போயிலிருந்து ரவாங் செல்லக்கூடிய பாதையில் 442 கிலோமீட்டர் ஒரு விபத்து. அதனால அங்கு செல்லக்கூடியவர்கள் பாதுகாப்பான முறையில் பயணம் செய்யுங்க. தமான் தெலுங்காடும் இண்டாலிருந்து நார்த் போர்ட் செல்லக்கூடிய பாதையில விபத்து. அதனால வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து

0: த்ரெட்ஸ்ல ஒருத்தவங்க ரொம்ப பிரபலமா இருக்கிறாங்க. அவங்க பேரு சுமதி.
1: அவங்களுடைய கதையை தான் சொல்ல போறாங்க. இன்றைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்போம் இந்த கதைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு கண்டிப்பா இருக்கும்.
0: வாங்க சுமதி கிட்ட பேசலாம். சுமதி வணக்கம்.
2: வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சுமதி. என்னமோ நடந்துருச்சாமே,
1: சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தோம். சரி சுமதி கிட்ட பேசி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சோம்.
2: நானும் சொல்லணும்னு தான் இருக்கிறேன்.
0: சொல்லுங்க என்ன நடந்துச்சு சுமதி?
2: 2ஆம் தேதி 8ஆம் மாசம் நடந்தது. என்னோட மேபேங்க் அக்கௌண்ட்க்கு முகம் தெரியாத ஆள் வந்து என்கிட்ட வந்து 2500 வந்து என்னோட அக்கௌண்ட்ல பூந்துருச்சு. நோட்டிபிகேஷன் வந்தது இந்த இமெயில் இருந்து, இந்த மாதிரி 2500 பூந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனா எனக்கு யாருன்னு தெரியாது, யாரு போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த இமெயில வந்து மலே ஒருத்தவங்களோட பேர் வந்தது. அப்புறம் நானும் விட்டுட்டேன், சரி யாராச்சும் கான்டாக்ட் பண்ணுவாங்க என்ன அப்படின்ட்டு. நானும் அந்த காசு வந்து நானும் யூஸ் பண்ணல, அது அக்கௌண்ட்லதான் இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 2 மணி போல எனக்கு ஒரு வேலை செய்யற கலீக் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க, இந்த மாதிரி 2500 போட்டுட்டாங்க, சாலாவா போட்டுட்டோம், நீங்க வந்து எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி த்ரெட்ல வந்து மீடியா சோசியல்ல வந்து அது வந்து வைரல் ஆன பிறகுதான் எனக்கே தெரியும் அது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவங்க யாரு வந்து எனக்கு வந்து டேக் பண்ணி சொல்லியிருந்தாங்களோ அவங்க கிட்ட சொல்லி அவங்கள என்ன கான்டாக்ட் பண்ண சொன்னேன். அப்புறம் அவங்க கிட்ட போன் நம்பர் கொடுத்து போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ரிப்போர்ட் அதெல்லாம் எடுத்து பார்த்து பிறகுதான் நான் வந்து அந்த காசை வந்து அவங்களுக்கு நான் திரும்பி போட்டுட்டேன். அவங்ககிட்ட நான் பேசினேன், அவங்ககிட்ட அவங்க சொன்னாங்க நாங்க தெரியாதனமா போட்டுட்டோம் அப்படின்னு. நான் சொன்னேன், மேபே எப்படி வந்து தெரியாதனமா போட முடியும், ரெண்டு தடவை வந்து கிளாரிபிகேஷன் கேட்பாங்க, நீங்க எப்படி வந்து போட்டீங்க அப்படின்ட்டு. இல்ல நான் பேரு பாக்கல, ஒரே ஒரு நம்பர் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் மன்னிப்பு கேட்டாங்க, நான் திருப்பி கொடுத்ததுக்கு அவங்க நன்றியும் சொல்லிட்டாங்க.
0: பாத்தீங்களா?
2: அவங்கள நான் பாக்கல, ஆனா மீடியா சோசியல்ல வந்து அவங்க வந்து அந்த வாட்ஸ்அப்ல வந்து அவங்க எனக்கு போட்டோலாம் அனுப்பியிருந்தாங்க, அவங்க போலீஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அவங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணது வந்து பிரீஃபீல்ட்ல பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஒரு நர்ஸ்.
0: ஓ, இங்க கேரளா தான் இருக்காங்க அவங்களும்.
2: ஆமா, கேரளா தான் இருக்காங்க.
0: ஒரு நல்ல செயல் செஞ்சிட்டீங்க.
2: வந்து ரொம்ப வந்து வைரல் ஆயிருக்கு அந்த த்ரெட்ல. என்னோட வர்க்கிங் கலீக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், ஆமா நான் திருப்பி போட்டுட்டேன் காசை, பயப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த நாளே முடிஞ்சிருச்சு எனக்கு.
0: சரி, எத்தனை நாள் ஆனிச்சு இது? சரியாக
2: இது வந்து ஒரு 2 நாள் ஆச்சு எனக்கு அந்த அந்த இதை விட்டு வெளியே வர்றதுக்கு. ஏன்னா என் பேர் வந்து சுமதி பெருமாள்னு அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. தவறுதெல்லாம் போட்டுட்டாங்க இல்லையே, நான் சொல்லல, அது வந்து அவங்க மிஸ்டேக். ஏன்னா ஒரு நம்பருனால வந்து ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆனா வந்து எந்த விஷயமும் தெரியாம ஆனா அவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க பாருங்க, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்காம அவங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்க அந்த கமெண்ட். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப மனசு
0: மத்தவங்க எழுதுனது.
2: ஆமா,
0: நல்ல ஒரு செயல் செஞ்சிட்டீங்க. இது நடக்கிறது ரொம்ப எப்போதும் நடக்கிறது இல்லை, எப்பயாவது நடக்கும். நீங்க தெரியாத மாதிரி இருந்திருக்கலாம், ஆனா நீங்க அப்படி இல்லாது அவங்களுடைய அந்த உங்க அக்கௌண்ட்க்கு வந்ததை அப்படியே அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டதுக்கு எல்லாருடைய சார்பிலும் நன்றி உங்களுக்கு.
2: அது உண்மையிலே அது என்னோட பணம் இல்ல, அதனாலதான் நான் திருப்பி கொடுத்துட்டேன். அது என்னோட உரிமையும் இல்ல.
0: அவங்க மனசு நிறைவா இருந்துட்டாங்களா, அதுதானே முக்கியம்.
2: ஆமா, உண்மைதான். சொன்னாங்க 1 மாசம் சம்பளம் அப்படின்ட்டு. அதையா நம்ம அந்த பாவத்தை சேர்த்துக்கணும் பாருங்க.
0: அதான்
2: அவங்க பேர் வந்து
0: நன்றி சுமதி.
1: எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நீங்க சொன்ன பிறகு நிறைய பேருக்கு அது பாடமாவும் விழிப்புணர்வாவும் இருக்கும் சுமதி.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நீங்களும் இதுக்கு பிறகு யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த எண்கள்லாம் பார்த்து பார்த்து எழுதுவீங்க.
2: அது எனக்கு ஒரு பாடமும் மட்டும்தான். நன்றி நன்றி
0: சுமதிக்கு, ரொம்ப நன்றி. நல்ல ஒரு செயலை செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு மத்தவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் வேற சுமதி, ஆனா நீங்க செய்த செயலுக்கு பெரியதொரு நன்றி.
1: இந்த கதையை கேட்கும் போது நம்ம சும்மா இருந்த கூட பிரச்சனை பாருங்க எப்படி வருது. ஆனா ஒரு அளவுக்கு அவங்க சரி செய்துட்டாங்க, அதுதான் முக்கியம்.
0: சொன்னாங்க பாத்தீங்களா, அது சம்பள காசு அப்படின்னாங்க.
1: ஆமா, அதுதான்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072119.
1: வணக்கம். இன்னல் கேட்டு இருக்கீங்க, கவனக்குறைவு, இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
2: சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம், ஏதாவது ஒரு சொதப்பல் நடந்துரும்.
1: வாங்க, நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
3: வணக்கம் தெய்வீகே, மோகன், இனிய காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: சிறப்பா இருக்கு. நான் ஜோஹர்ல இருந்து பேசுறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துச்சு, அதுக்கு தான் உங்க கூட ஷேர் பண்றதுக்கு தான்.
1: என்ன கவனக்குறைவா நடந்துகிட்டீங்க நீங்க?
3: அதுதான், அந்த டைம்ல நானு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கீங்களேன், ஒரு 5000 ரூபாய் ட்ரான்ஸ்பர் பண்றதுக்கு போன் வந்துருச்சு. இதே மாதிரி தான் போன் பேசிக்கிட்டு இறுதியில ஒரு நம்பர் தப்பா போயிட்டு அது வேற அக்கௌண்ட் போயிட்டு, அப்பதான் நானு அது டிரான்ஸ்பர் பண்ண பிறகுதான் நான் ரியலைஸ் பண்றேன். அப்புறம் அங்க அதுதான் கேட்டாங்களே, அந்த எண்ணு இருக்கும்ல, அங்க நேரா கால் பண்ணி ஆபீஸ்க்கு. அப்புறம் அவங்க வந்து ஒரு வாரம் 1 மாசம் கழிச்சுதான் திரும்ப அந்த பணம் எனக்கு கிடைச்சது.
1: என்னன்னா
3: நினைச்சீங்களா
1: நம்ம கதை யாரும் சொல்றாங்களே அப்படின்னு இருந்துச்சா? சரி சரி, வேலைக்கு போயாச்சா?
3: போயிட்டே இருக்கு
1: சார். சரி, பாத்து போங்க. சாப்பிட்டீங்களா?
3: இன்னும்
1: நாங்க சாப்பிட்டோம். நீ கேள்வி நம்ம சாப்பாடு அனுப்பிருப்போம் உங்களுக்கு.
3: ஆமா,
1: பொதுவாவே
2: இந்த மாதிரி கவனக்குறைவால் சில சமயங்கள் ஏற்படக்கூடும் தான். ஏன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். யாராவது நம்ம வந்து காசு பணம் அனுப்புறதா இருந்துச்சுன்னா, ஒருவேளை நீங்க கவனக்குறைவால் வந்து இந்த பணம் தவறுதலா வேற ஒரு கணக்குக்கு நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்போதுமே கவனமா இருக்கணும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசியாவும் வியட்நாமும் கடல்சார் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், தற்காப்பு தொழில்துறை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தி இருதரப்பு தற்காப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளன. வியட்நாமுக்கான அதிகாரப்படி பயணத்தின்போது அந்நாட்டு பிரதமர் லீ மின் ஹங்கை சந்தித்த தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீமார்கல் நூர்டேன் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான பாதுகாப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடியதாக தெரிவித்தார். மலேசியாவுக்கான புதிய ஐநா ஒருங்கிணைப்பாளர் நிக்கோலஸ் மயேனை வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமத் அசான் விஸ்மா புத்ராவில் நேற்று சந்தித்தார். அந்த சந்திப்பில் மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்தும் இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். கல்வி அமைச்சின் பள்ளி உருமாற்ற திட்டத்தில் பங்கேற்பதற்காக பள்ளிகளை அடையாளம் கண்டு பரிந்துரைக்கும் பொறுப்பு மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கும் மாநில கல்வித்துறைகளுக்கும் உள்ளது என்று கல்வி துணை அமைச்சர் வாங் காவோ தெரிவித்துள்ளார். இத்திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படும் ஒவ்வொரு பள்ளிக்கும் 100,000 ரிங்கிட் சிறப்பு நிதி வழங்கப்படும் என்றார். நாட்டின் விமான நிலைய பாதுகாப்பை வலுப்படுத்தும் உடனடி நடவடிக்கையாக விமான பாதுகாப்பு எப்செக் குழுவில் காவல்துறை அதிகாரிகளை இணைக்கும் அமைச்சரவையின் முடிவுக்கு அரச மலேசிய காவல்படை PDRM முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என அதன் தலைவர் தான்சி முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இவ்வாண்டு டிசம்பரில் தாயகம் திரும்பப் போவதாக உறுதியேற்றுள்ளார். தாயகம் திரும்பினால் தடுத்து வைக்கப்படலாம் அல்லது சிறைக்கு அனுப்பப்படலாம் என்ற அச்சுறுத்தல் இருப்பினும் தத்தழைத்துக் கொண்டிருக்கும் தனது மக்களின் நலன் கருதி இனியும் தம்மால் வெளிநாட்டில் இருக்க முடியாது என அவர் கூறியுள்ளார். குவாட்டமாலா ஃபுய்கோ எரிமலை வெடிப்பு 50 மணி நேரத்திற்கு பின்னர் புதன்கிழமை அதிகாரப்படியாக முடிவுக்கு வந்ததாக அந்நாட்டின் எரிமலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை தொடங்கிய வெடிப்பில் எரிமலை குழம்பும் சாம்பலும் வெளியேறியதைத் தொடர்ந்து 1,700 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசிய மடானே அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.